மலை திரைப்படத்துக்காக டிஎஸ்பி நிசையில் பாடல் ஒழித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு நேரம் அதிகாலை 5 மணி கடந்து 35 நிமிடமாக மீண்டு வரை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வாணி சென்னையில இருந்து அஜய் அகிலன் வந்திருக்கிறாங்க. அர்ச்சனா திருமாவளவன் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. கனவு காணுங்கள், ஆனால் கனவு என்பது நீ தூக்கத்தில் காண்பது அல்ல, உன்னை தூங்க விடாமல் பண்ணுவது எதுவோ அதுவே லட்சிய கனவு அப்படின்னு சொல்லி ராஜா பண்டாரவளிலிருந்து ஒரு சிந்தனையோடு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். ரொம்ப ஒரு இனிமையான சிந்தனை அது. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு மறந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்க வேண்டும் என்று பிரார்த்திப்பதாக தொண்டை மாநாடு செல்வசந்தி சுதன் நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். பெரிய கல்லாறு உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டுட்டுக்கிறாங்களாம். ஜெனிடாவி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. மயிலம்பாவிலிருந்து பொன்னம்பலம் வந்திருக்கிறாரு. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பிந்தனிந்து ராசியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தீனு, தசன் ஆகியோருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு பசரையூர்லிருந்து பாலச்சந்திர நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவரை இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. இன்றைய தினம் என்னுடைய தங்கையின் மகள் தனுஷ்கா 5வது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை குடும்ப உறவுகள் யாவரும் சேர்ந்து வாழ்த்துவதாக லிந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாரு. நாங்களும் சந்தோஷமான ஆகவே தின வாழ்த்துக்களை தனுஷ்கா அவர்களுக்கு நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். கோஸ்லாந்தி கிருஷ்ணகாந்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை வேளாண்களிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நிமல்குமார் வந்திருக்கிறாரு. ஜெகதீஷ் இருக்கிறார், அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. கொழும்பு 15 தர்சினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் வந்திருக்கிறாங்க, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொழும்பு 5 ஸ்டீவன் ஸ்டைலர்ஸ்ல இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக ஸ்டீஃபன் வந்திருக்கிறாரு. பருத்தூரிலிருந்து அருள்மொழி வந்திருக்கிறாங்க, பாடத்தெரிவுகளை மறுமை வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சிவானி. நாங்களும் வெடிகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். அருமையான பாடலோடு அசத்தலாக நிகழ்ச்சி தந்த வண்ணம் இருக்கீங்க. வாழ்த்துக்கள் அக்குறணியில் இருந்து ஷாருக் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஷாருக். இன்று நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை காலை பொழுது வணக்கங்களோடு கோயம்புத்தூர்லிருந்து பாலு வந்திருக்கிறாரு. இந்த நாள் அனைவருக்கும் சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் மனைவி இல்லாதா மகன் ராஜாவை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்ப கேட்டுக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக செல்லசாமி பிரபாத் வந்திருக்கிறாங்க. மனைவி நிர்மலா, மகள் டிலக்ஷனி, மகன் ஜனுக்ஷன் அனைவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாத்திரிலிருந்து சிவமூர்த்தி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை ஹெட்டன் வந்து நவீன் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பன காலை நேர வணக்கம் சகோதரி. பாடல்கள் அருமை வாழ்த்துக்கள் அஷிபா, சரண்யா, மிஸ்மிதா, யோகராணி, ரமேஷ் ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டு தர்மியர்களிலிருந்து கிருஷ்ணவேணி வந்திருக்கிறாங்க. 6:10 எதிர தினம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. மட்டக்களப்பு கொக்குவிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சிவரஞ்சினி வந்திருக்கிறாங்க. கவிஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாரு. இதேவேளை கிம்யா மஃபூட் அகர்ந்து நசூர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ரத்தோடு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கதிரேசன் வந்திருக்கிறாரு. இதேவேளை வட்டவலையிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக முருகேஷ் வந்திருக்கிறாங்க. மனைவி ஜெயா, மகன்மார்களான மதுஷன், தருண் ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சியோடு இருந்து கொள்ள 102.6 102.8 என்ற அலைவரிசையுடகம், அதே போன்று www.vastavafm.org என்ற இணையதள முகவரியுடகம் தொடர்ந்து நீங்களும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டே இருக்கலாம். அதே போன்று பாடல்களையும் விரும்பி கேட்கலாம். அடுத்த முறைமையான பாடல் ஒலிக்கு காத்திருக்கிறது வசூல் ராஜா MBBS திரைப்படத்துக்காக.

0: அன்பின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5:44.
1: நமது சொந்தம் வசந்தம் FM 102.6.

மொழி திரைப்படத்துக்காக இசை ராஜ்குமாரின் இசையில் ஹரிஹரன் பாடிய பாடல் ஒலித்து ஓய்கிறது. நேரம் அதிகாலை 5:50 இந்த வரை நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக நாகஸ்தானிலிருந்து ஐயாத்துறை சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. இன்று தன்னுடைய அன்பு மகன் தனுஷன் தன்னுடைய 28வது அகவிதனத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா சண்முகநாதன், அம்மா விமலா தேவி, அண்ணா நிரோஷன், அதே போல புஷ்பவல்லி, உற்றா உறவினர், நண்பர்கள், சொந்தங்கள் எல்லோரும் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவிதின வாழ்த்துக்களை நிகழ்ச்சி சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். டிக்கோ இணைந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருப்பதாக புண்ணிய ராஜா வந்திருக்கிறாங்க. மனைவி டினோக்ஷா, சாய்ரக்ஷன், சஜீவராஜ் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு பூனாகிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. அன்பு மனைவி ரத்ன செல்வி, மதுஷிகா, லக்ஷிகா, டிலக்ஷன் மற்றும் தில்ஷான் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு எட்டியாந்தோட்டையில இருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதற்கு ஸ்கின் லாசர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. இழுத்தனிலிருந்து ராதா வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வதாக வெதமுலையிலிருந்து ஹரிஹரன் வந்திருக்கிறாங்க. பகவந்தராவின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக கேம்பியன் சத்யகுமார் வந்திருக்கிறாரு. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாரு. அட்டாளிச்சனிலிருந்து நௌஷாத் வந்திருக்கிறாங்க, அன்பான காலை பொழுது வணக்கங்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தெல்தோட்டை ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்த வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை ஜெனனி ஸ்டோர்ஸ்ல இருந்து ரொம்ப சுத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதா சொல்லியிருக்கிறாங்க. வாக்கணிலிருந்து கோகிலன் வந்திருக்கிறாங்க, இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாவலப்பட்டிருந்து ஸ்ரீநிலா வந்திருக்கிறாங்க. கடவுளை விமலாதேவி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். கொக்கட்டச்சோலையிலிருந்து குணசீலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் இது. இன்றைய நாள் திருப்பண மதத்தில் இணைகின்ற அனைத்து உறவுகளுக்காகவும் இந்த பாடல் சாமி திரைப்பத்துக்காக.

நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இருந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு படிய நிகழ்ச்சி நேரம் காலை 6 மணி கடந்து 6 நிமிடம் ஆய்கொண்டிருக்கிறது. ஜோடி திரைப்படத்துக்காக இசைப்புயா ரகுமான் இனிசையில் உன்னி மேனன் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல் ஒளி தோய்கிறது. இன்று என்ன நாளின் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை பகிர்ந்து கொள்வதோடு நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712 775 0001 அதே போல 0312 711 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். 0746 0407 1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். 0746 0407 1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா உங்கள் பிரதேசங்களில் இடம்பெறுகின்ற கலை கலாச்சார விளையாட்டு தொடர்பான நிகழ்வுகள் இருப்பின் அதையும் கூட நீங்கள் 0746 0407 1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொண்டு அதனையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக போஸ்டிட் இருந்து சண்முகநாதன் வந்திருக்கிறாங்க. மதுமிதா தாரணி மீனலோஜனை ஆகியோருக்காக பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கெரியிலிருந்து ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. லபுக்களிலிருந்து நாகராணி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பலங்குடியிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அவனாசி வாய் ஜெயந்தி மாலா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களோடு முத்தையா காளிமுத்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். மணி குடும்பம் மற்றும் ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், சாந்தி குடும்பம், கிதான் குடும்பம், திபா குடும்பம், சாந்தன் குடும்பம், கட்டக்கலை ட்ரைட்டன் உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மாணிக்காவத்தை சந்திரா குஷன் ஒர்க் ஷாப்ல இருந்து மணிவண்ணன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். எப்படி இருக்கீங்க சிவானி அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் மணிவண்ணன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரெஜினோட் நாவட்காலன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பசரை இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக அம்மணிவத்தை ஜெகதீஸ்வரன் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கம் சகோதரி. வெதமூலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக மதி வந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியுடைய பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது. மகள் சஜினிக்காகவும் மகன் விதுக்காகவும் அன்பு கணவர் சிவகுமாருக்காகவும் அம்மா சகாயமேரிக்காகவும் அப்பா கிருஷ்ணபிள்ளைக்காகவும் எல்லோரையும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு மிக்கு பவன் சந்திரகலா வந்திருக்கிறாங்க. சந்தோஷமான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. முகமது ட்ரீம்ஸா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களும் உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பெரிய குறியானை சபமல்கந்திலிருந்து வசந்தகுமார் வந்திருக்கிறாங்க. ராசமாணிக்கம் ராஜேந்திரன், வீரையா திருச்செல்வம், குணசீலன், ஐயாக்கண்ணு ஆதி மூலம் ராசையா அவர்கள் இவர்களுக்காகவும் பாடுத்தாங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. வெள்ளவத்திலிருந்து செல்வகுமார் வந்திருக்கிறாங்க. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சி அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் இது. யுவன் சங்கராஜாவின் இசையில் வேட்டை திரைப்படத்துக்காக.

0: அன்பின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் காலை 6 மணி கடந்து 15 நிமிடம்.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. வசந்தம் FM 102.6 102.8
2: இன்று 2026 அக்டோபர் மாதம் 14 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:32 6:02 வரை, ராகு காலம் பிற்பகல் 12 1:32 வரை, யமகண்டம் காலை 7:32 9 வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் உயர்வு, கடகம் நட்பு, சிம்மம் அலைச்சல், கன்னி சிரமம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் துணிவு, தனுசு நற்செயல், மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் உயர்வு, கடகம் நட்பு, சிம்மம் அலைச்சல், கன்னி சிரமம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் துணிவு, தனுசு நற்செயல், மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் வெற்றி. இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
3: இன்றைய நாளுக்கான ராசி பலன். ராசி பலன் உங்கள் பயணத்தை சுலபமாக்க உடனுக்குடன் டிராபிக் அப்டேட்ஸ், சுடச்சுட நாட்டு நடப்புகள், விளையாட்டு மைதானத்தில் நடக்கும் சுவாரஸ்யமான விளையாட்டு செய்திகள், உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் நிகழ்வுகள் அனைத்தும் வசந்தம் வானொலியில். இனி ஒவ்வொரு காலையும் வசந்தம் தான், தவற விடாதீர்கள். வார நாட்களில் காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.

மூவேந்தர் திரைப்படத்துக்காக பாடல் ஒளி துவக்கிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த நேரம் பிறந்த நாள் வாழ்த்து செய்தி ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் பிறந்தநாளை கொண்டாடும் சந்திரலதா தங்கத்துறை தன்னுடைய ஆசிரியர் தொழிலில் அகிலம் புகழ சேவை செய்து வாழ்க்கையில் வசந்தம் பொங்க பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துவதாக அப்பா காசிதேவன், கணவர் தங்கத்துறை, மகன் டிரோன், மகள் அஸ்மியா, அக்கா பிரேமலதா, தம்பி பிரேம்நாதன், அன்னை கவிதா, மருமகள் தனந்தி மற்றும் ஜதர்ஷினி சேர்ந்து வாழ்த்துவதாக டிரோன் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகர் தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். பண்டாரவிழந்து வினோதன் இருக்கிறாங்க. வினோ, லதா, கிஷாந்தன், ரோஷன், சபினா சாகருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களோடு நிகழ்ச்சியோடு தன்னையும் இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டு லிந்துளை ஓவாகலையில இருந்து ஜெகதீசன் வந்திருக்கிறாங்க. குடும்ப உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. தெகியோ வீட்டு ஐலா எஸ்டேட்ல நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சுரேஷ் வந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை என் வணக்கம் இப்பொழுது வணக்கங்களோடு எட்டியந்தோட்டிலிருந்து ஆட்டோ விஸ்வநாதன் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவிலேயே சின்னிய மகாதேவன் பகத்தோட்டம் சுமூதர் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெமீலா, மும்தாஷ் பேகம், சாந்தினி, அர்ஷினி, கிரியல, ராஜலட்சுமி, உமாச்சந்திரன், பாதுகே, சின்ன தம்பி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பனாமத்திலிருந்து சரோஜினி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கிரியல் இந்த ராஜலட்சுமி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களா. மீன்றினால் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உற்சாகமான காலை பொழுது வணக்கங்களோடு கெரோலினாலிருந்து லலிதன் வந்திருக்கிறார். இதேவிலேயே மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். குடும்ப உறவுகள் யாவரும் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விருந்து கேட்டுக்கிறாங்க. பவனி சந்திரகலா நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கொஞ்சம் கிடந்த அசூதன் இருக்கிறாரு. பாடல் தெரிவுகள்லாம் அருமையாக இருக்கிறது, வாழ்த்துக்கள் என்றும் பகிர்ந்திருக்கிறாங்க. அன்பான இனிய காலை நேர வணக்கம் சிவானி நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று பகிர்ந்து கொள்வதா. கார்த்திக் பாலன் வந்திருக்கிறாங்க. பலாங்குடியிலிருந்து குமாரி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களாம். இதேவேளை டிக்கோய தரவாலை மீட்பிரிவிலிருந்து துரைராஜ் இருக்கிறாங்க. மகாலட்சுமி, துரைராஜ், துலக்ஷன், துவாஷினி, பிரவீனா, அருள், மொழி, புஷ்பராணி, திருச்செல்வம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. மத்துக்கம்மா அம்பேத்தனிலிருந்து பனிமலர் வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கெரோலினா ஆரி வந்திருக்கிறாங்க. இனிமையான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பேருவலிருந்து ஷபுட் மாத்தை நசா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அடாமிட்டி சிவச்சந்திரன் நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இதுவிலேயே அன்பான காலை பொழுது வணக்கம் சிவானி. இன்றைய தினம் நல்ல பல சுபகம் ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக உடுத்துறை ஆணியலையிலிருந்து லிங்கம் வந்திருக்கிறாங்க. அன்பான அறிவிப்பாளருக்கு வணக்கம். வலமை போலவே நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். இழந்துகூட பேருவலிலிருந்து ஜே எம் ரிஷ்வன் வந்திருக்கிறாங்க. இதுவிலேயே பாஸ்தமிழ் வணக்கங்களோடு பதிலை கேந்தக்கொள்ளையிலிருந்து ராசமணிக்கும் ராஜேந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் தன்னை மீது கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஊர் கூட வந்து தமிழ்நாடு தொட்டு மார்முகம் ரமேஷ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலையில் வணக்கம் சிவானிமா. நிகழ்ச்சி அருமையாக இருக்கிறது. பாடல் தெரிவுகள் அனைத்தும் வேற லெவல். நானும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கின்ற திஸ்த மகாரம கீதா வந்திருக்கிறாங்க. ரொம்ப நன்றி கீதா. இருந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த முறையான பாடல் ஒழிக்க காத்திருக்கிறது. ஒழிக்க ஆரம்பிக்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு அத்தனை அம்சங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு தொடர்ந்தும் சுயாந்தின செய்தி பார்வையோடு இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்று செல்வது நான் என்றென்றும் உங்கள் வின்காற்றலின் காதலி ஆர்ஜே சிவானி. நன்றி, சந்தங்களே.

நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி வெளியாக இருக்கிற முக்கிய செய்திகள் குறித்து அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இன்றைய தினம் அனைத்து நாளடுகளிலும் 27 தேதி வரை நாமல் ராஜபக்ச விளக்கமறியல் என்பதான செய்தி. சிரந்தி ராஜபக்சவுக்கும் 16 தேதி வரை விளக்கமறியல். அதே நேரத்தில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்கும் முயற்சியில் சிறிலிய சவிய கொடுப்பு கணக்கு இருந்திருக்கிறது என்பதான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. சட்டம் அதிபர் சார்பில் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட முக்கியமான ஒரு கருத்தாக இது அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரம் யோசித்தவுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 28 விசாரணைக்கு என்பதான மற்றும் ஒரு தகவல். பிள்ளையான் உட்பட மூவருக்கு அக்டோபர் 27 வரை விளக்கமறியல் என்பதாக இவ்வாறு செய்திகள் தொடர்ந்து செல்கின்றன. நாட்டில் அண்மை காலமாக நீதித்துறை சார்ந்த பல்வேறு விடயங்கள் இடம்பெற்று வரும் நிலையில் அவை நாளடுகளிலும் முக்கிய இடத்தை பிடித்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரத்தில் சிங்கள தலைவர்களை சிறையில் தள்ள சதி என்று முன்னாள் பிரதமர் நிதியரசர் சரத்தின் சில்வா பகிரங்கமாக சாடி இருக்கிறார். அவர் தெரிவித்த கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கு என்பதான கருத்துக்கள். அதேத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியில் இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக திரு மனு கணேசன் இருக்கிறார். இந்த நிலையில் கூட்டணியோட ஒரு கட்சித் தலைவர் இந்த நிலையில் தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் மகாநாயக்கர்களிடம் கிரியல்ல கூறிய கருத்து பிள்ளையானது என்பதாக அவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். இதே நேரத்தில் கம்மன் பில ஞானசார தேரர் குறித்து ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். இந்த கருத்து குறித்து விசேட விசாரணை முன்வைக்கப்படும். அதாவது ஞானசார தேரரின் காவியுடைய அகற்றப்பட்டதை மற்றும் ஒருவர் பார்த்தார் என்பதாக ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார். இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்திருப்பதான கருத்துக்களும் இதனோடு இணைந்ததாக இவ்வாறு வெளியாக இருக்கிறது. இவை குறித்து பார்க்கலாம். இன்றைய தினம் தினமின பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இவை சார்ந்ததாக அமைந்திருப்பதை நாம் அவதானிக்கிறோம். சிரந்தி நாமல் பிள்ளையான் ரிமாண்ட் என்பதாக தினமின பத்திரிகை அழகாக இந்த தலைப்புச் செய்தியை வடிவித்திருப்பது மிக பிரதானமானது. இதே நேரத்தில் மற்றொரு தலைப்புச் செய்தியும் இதனோடு இணைந்ததாக வருகிறது. யோசித்தட்ட கருணா கொடுத்த போகல்லாக மட்டருகி நடு விசியட்ட விசினமே கேந்தவாய் என்பதாக மற்றும் ஒரு செய்தியும் இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. முதலாவதாக சிறந்த நாமல் குறித்தான தகவல் பற்றி நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். இதில் பிரதானமானது சிரந்தி நாமலுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரது தாயாரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவியுமான சிரந்தி ராஜபக்ச ஆகியோரின் விளக்கமறியல் காலம் முறையே எதிர்வரும் 27 மற்றும் 16 தேதி வரை நீடிக்கப்பட்டிருக்கிறது. நாமல் ராஜபக்சனுடைய விளக்கமறியல் காலம் 27 தேதி வரையும் சிரந்தி ராஜபக்சனுடைய விளக்கமறியல் காலம் 16 தேதி வரையும் நீடிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா விமான சேவைக்கு யாபஸ் விமானங்களை கொள்முதல் செய்யும் போது 100 மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றதாக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் நாமல் ராஜபக்சவையும் தேசிய சேமிப்பு வங்கிக்கு சொந்தமான ₹10 மில்லியன் சிறிய சவி கணக்கிற்கு சட்டவிரோதமாக மாற்றப்பட்டது தொடர்பான விசாரணைகளுக்கு சிரந்தி ராஜபக்சவையும் இவ்வாறு விளக்கமறியல் வைக்க கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதிருகும நேற்று இவ்வாறு உத்தரவிட்டிருக்கிறார். இந்த நிலையில் சட்டம் அதிபர் சார்பில் நேற்றைய தினம் சில கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்ததே. அந்த வகையில் சிரந்தி கி இருதய சத்திர சிகிச்சையா என்பதான ஒரு கேள்விக்குடன் கூடிய தகவலும் தரப்படுகிறது. அந்த வகையில் தேசிய சேமிப்பு வங்கிக்கு சொந்தமான ₹10 மில்லியன் தொகையை சிறிய சவிய கணக்குக்கு சட்டவிரோதமாக பரிமாற்றம் செய்தது தொடர்பான விசாரணையில் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதல் பெண்மணி சிரந்தி ராஜபக்சவின் விளக்கமறியல் காலம் எதிர்வரும் 16 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழு பிரதான நீதிவான் நீதிமன்றம் இதற்கான உத்தரவை இவ்வாறு பிறப்பித்திருக்கிறது. சந்தை நபரான சிரந்தி குறித்த மருத்துவ நிலைமைகள் தொடர்பிலான மேலதிக மருத்துவ அறிக்கைகளை அன்றைய தினம் பெறுமாறு உத்தரவிட்ட கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதிருகம அதுவரை சந்தை நபரின் பிணை குறித்து எந்த உத்தரவையும் பிறப்பிக்கக் கூடாது என்றும் இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். சிறிய சவி விகாரம் குறித்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு முன்னெடுக்கும் இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது முதல் சந்தை நபரான பிணையில் உள்ள தேசிய சேமிப்பு வங்கியின் முன்னாள் தலைவர் பிரதீப் காரியவசம் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்ச நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவில்லை. சிரந்தி ராஜபக்ச கொழும்பு தேசிய மருத்துவமனையில் உள்நோயாளியாக 61வது சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக சிறைச்சாலை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று முற்பகல் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் அதன் உதவி சட்டப்பணிப்பாளர் யஷ்மதா லொக்குநாரங்குடவுடன் அரசின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் ஆஜராகி விடயங்களை முன்வைத்திருக்கிறார். கொழும்பில் உள்ள லேடி ரிஜ்வே சிறுவர் மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் இயந்திரம் ஒன்றை வழங்குவதாக கூறி பணம் வசூலித்தது தொடர்பாக இந்த விசாரணை நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த விசாரணைகள் லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழும் பொது சொத்து துஷ்பிரயோக சட்டத்தின் கீழும் நடத்தப்படுகின்றன. 2011 டிசம்பர் 8 அன்று கால்டன்
சோ உதான என்ற திட்டத்தின் மூலம் இந்த ஸ்கேன் இயந்திரத்தை வழங்குவதற்காக அப்போதைய முதல் பெண்மணி ஸ்ரீமதி ராஜபக்சே தனது கடித தலைப்பில் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார். செலான் வங்கி, தேசிய சேமிப்பு வங்கி, இலங்கை காப்புறுதி கூட்டுத்தாபனம் போன்ற நிறுவனங்களுக்கு இவ்வாறு கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. அதன்படி இந்த ஸ்கேனரை வழங்குவதற்கு 140 மில்லியன் ரூபாய் தேவைப்படும் என்று கூறப்பட்டது. பின்னர் அது வாய்மொழி மூலம் ரூபாய் 50 மில்லியனாக திருத்தப்பட்டிருக்கிறது. முன்னாள் முதல் பெண்மணி சமர்ப்பித்த கோரிக்கையை பரிசீலித்த தேசிய சேமிப்பு வங்கியின் பணிப்பாளர்கள் சபையும் 10 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்க தீர்மானித்திருக்கிறது. இதற்கான ஒப்புதல் 2010 டிசம்பர் 30 அன்று இவ்வாறு வழங்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் இந்த தொகை கால்டன் சுவதான கணக்கில் வரவு வைக்கப்படாது. அத்தகைய கணக்கு ஒன்று இல்லாததால் மருதானை சுதுவெல்ல மக்கள் வங்கி கிளையில் உள்ள சிறிலிய செவிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது என்பதே பிரதானமான தகவல். பின்னர் சீன அரசாங்கம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனரை வழங்கியது. பின்னர் சந்திரபுரான சிறந்தி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை தனது அமைப்பால் வழங்கப்படுவதை போன்று காண்பித்து அதை சிறுவர் மருத்துவமனைக்கு கையளித்திருக்கிறார். இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனர் சந்தேகநபரின் மகன்களில் ஒருவரின் பிறந்த நாளில் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னாள் முதல் பெண்மணி சமர்ப்பித்த கோரிக்கையை பரிசீலித்திருக்கிறது. தேசிய சேமிப்பு வங்கியின் பணிப்பாளர் சபை 10 மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்க தீர்மானித்ததோடு இதற்கான ஒப்புதல் 2010 டிசம்பர் 30 அன்று வழங்கப்பட்டதோடு இருப்பினும் இந்த தொகை கால்டன் சோதான கணக்கில் வரவு வைக்கப்படாது. அத்தகைய கணக்கு ஒன்று இல்லாததால் மருதானை சுதுவெல்ல மக்கள் வங்கி கிளையில் உள்ள சிறிலிய செவிய கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. பின்னர் சீன அரசாங்கம் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேனரை வழங்கியது. பின்னர் சந்தை நபரான சிறந்தி அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனரை தனது அமைப்பால் வழங்கப்படுவதை போன்று காண்பித்து எனவே பெற்றுக்கொள்ளப்பட்ட பணம் இதற்கு பயன்படுத்தப்படவில்லை. சீனா வழங்கியதை தான் வழங்கியது போன்று வழங்கியிருக்கிறார். அதுவும் தன்னுடைய மகனுடைய பிறந்த தினத்தன்று வழங்கப்பட்டிருக்கிறது. முதல் சந்தை நபரான தேசிய பங்கின் தலைவரும் அந்த விழாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக அந்த நேரத்தில் சிறுவர் மருத்துவமனையில் பணிபுரிந்து வந்த மருத்துவர்கள் ராஜமந்திரி மற்றும் ரத்னஸ்ரீ ஆகியோரிடமிருந்து லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு வாக்குமூலங்களை பதிவு செய்திருக்கிறது. அந்த வாக்குமூலங்களில் குறிப்பிட்ட மருத்துவமனைக்கு ஸ்கேனரை நன்கொடையாக வழங்குமாறு சிறிய சவி அமைப்பிடம் இந்த நேரத்திலும் கோரிக்கை விடுக்கப்படவில்லை என்று இந்த மருத்துவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதன்படி திரட்டப்பட்ட குறித்த படம் சந்தை நபரான சிறந்தி ராஜபக்சவின் தனிப்பட்ட தேவைகளுக்காக பெறப்பட்டதாக தெரிகிறது என்றும் 2006 ஆண்டில் இந்த அமைப்புக்கு சசிராந்தி நவோத்யா என்று பெயரிடப்பட்டது. பின்னர் சில மாதங்களுக்கு பிறகு அது சிறிய சவி என்று மாற்றப்பட்டது. இத்தகைய அமைப்பு அரசார்பற்ற நிறுவனங்களை பதிவு செய்யும் செயலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும். இருப்பினும் இந்த அமைப்பு முறையாக பதிவு செய்யப்படவில்லை. அந்த அமைப்பு தொடர்பான கணக்கறிக்கைகள் ஆண்டறிக்கைகள் போன்றவை முறையாக சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. சந்தை நபரான சிறந்தி ராஜபக்சே அரசின் பொறிக்கப்பட்ட கடித தலைப்பை பயன்படுத்தி இந்த அமைப்புக்கு நன்கொடைகளை கோரியிருக்கிறார். அந்த அமைப்பின் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி செயலகத்தின் முகவரியும் தொலைபேசி எண்ணும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. ஒரு அரசார்பற்ற அமைப்பின் செயற்பாடுகளுக்கு ஜனாதிபதி செயலகத்தின் முகவரியை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? இத்தகைய நிதி திரட்டும் நடவடிக்கைகளுக்கு அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட கடித தலைப்புகளை எவ்வாறு பயன்படுத்த முடியும்? அரசு நிறுவனங்களை கவர்வதற்காக அரசு சின்னம் பொறிக்கப்பட்ட கடித தலைப்புகள் இவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகள் இன்னும் முடிவடையவில்லை. மேலும் பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட இருக்கிறார்கள். எனவே சந்தேக நபரின் பிணை கோரிக்கையை நிராகரித்து அவரை விளக்கமறில் வைக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொள்கிறேன் என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் கூறியிருந்தார். அதன் பின்னர் சந்தை நபரான சிறந்தி ராஜபக்சவுக்காக ஆஜரான ஜனாபி சட்டத்தின் அனில் சில்வா சில விடயங்களை நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பித்து பிணை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். அந்த வகையில் அவர் கூறியிருக்கிற விடயம் இந்த சந்தை நபருக்கு எதிராக பொதுச் சொத்து சட்டத்தின் கீழ் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதன்படி பிணை பெற விசேட காரணிகள் அவசியமாகும். சந்தை நபர் தற்போது இருத நோயால் அவதிப்படுகிறார். 2019 ஆண்டு முதல் அவரது இருதயத்தின் 3 ரத்த நாளங்கள் அடைப்பட்டிருக்கின்றன. மேலும் அவர் சிகிச்சைக்காக சிங்கப்பூருக்கும் சென்றிருந்தார். அவர் தற்போது கொழும்பு தேசிய மருத்துவமனையின் இருதய நோய் பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர் தற்போது திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை ஒரு சிறப்பு காரணியாக கருதி பிணை வழங்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன். எனது தொழில்முறை வாழ்வில் இதுபோன்ற ஒரு சிறப்பு காரணியை நான் சந்தித்ததில்லை. சிறந்தி ராஜபக்சவை வெறுமனே விளக்க வைத்திருக்க முடியாது. எனவே சம்பந்தப்பட்ட விடயத்தை ஒரு சிறப்பு விடயமாக கருதி பிணை வழங்குமாறு நான் கேட்டுக் கொள்கிறேன் என்பதாக சட்டத்தரணி அனில் சில்வா இவ்வாறு வாதிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் இதற்கு பதிலளித்திருக்கிறார். சந்தை நபரின் முந்தைய நடத்தையை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். கடந்த செப்டம்பர் 10 தேதி இந்த நபரை ஒரு சந்தை நபராக பெயரிட்டு தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நாங்கள் அறிவுறுத்தியிருந்தோம். பின்னர்

பின்னர் அவர் நாடு திரும்பினார். ஆனால் அவரை கைது செய்த போது அவர் தனது கண்ணில் ஒரு பிளாஸ்டரியுடன் நீதிமன்றத்துக்கு வந்தார். எனவே இருதய சத்திர சிகிச்சை தொடர்பில் எமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் ஆஜர் செய்யப்பட்டதை நாம் மீட்கிறோம் என திலீப் பீரிஸ் கூறியிருக்கிறார். சமர்ப்பிக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் அசங்கேஸ் போதரகம சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்ஷ அந்த நேரத்தில் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டாரா என்பதை சரிபார்த்து அறிக்கை அளிக்குமாறு சிறை அத்தியட்சகருக்கு உத்தரவிட்டிருக்கிறார். பின்னர் வழக்கை பிற்பகல் 2 மணிக்கே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உத்தரவிட்டிருக்கிறார். இதற்கு பிறகு பிற்பகலில் வழக்கு விசாரணை எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சவின் உடல்நிலை குறித்த மருத்துவமனை அறிக்கை கொழும்பு தேசிய மருத்துவமனையால் சிறைச்சாலை அதிகாரிகள் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதே. அந்த மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்த நீதவான் திறந்த நீதிமன்றத்தில் சில விடயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நான் இந்த மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்தேன். சந்தேக நபருக்கு தற்சமயம் திறந்த இருதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாகவோ அல்லது அத்தகைய அறுவை சிகிச்சைக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவோ அதில் குறிப்பிடப்படவில்லை. சந்தேக நபருக்கு என்ஜியோகிராம் பரிசோதனை செய்யப்பட்டிருக்கிறது. சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த முடியாது என்று மருத்துவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள் என்று நீதிபதி இவ்வாறு கூறியிருந்ததோடு அப்போது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் சில விடயங்களை பேசியிருக்கிறார். அதாவது இந்த சந்தேகநபர் மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு சத்திய கடதாசியை தாக்கல் செய்திருந்தார். பின்னர் செப்டம்பர் 16 அவர் வெளிநாடு சென்றார். அன்று முதல் அவர் சுமார் 20 நாட்களாக சிங்கப்பூரில் இருந்து விட்டு வந்தார். அவரது நாளங்களில் அடைப்புகள் இருந்திருந்தால் அவர் சிங்கப்பூரிலேயே சிகிச்சை பெற்றிருக்கலாம். ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. அவர் சிறையில் அடைக்கப்பட்ட பின்னரே இந்த இருதய பரிசோதனை நடத்தப்பட்டதே. சாதாரண குடிமக்கள் இதுபோன்ற பரிசோதனை அல்லது அறுவை சிகிச்சைக்கு காத்திருப்பு பட்டியலில் இருக்க வேண்டும். தற்போது அவருக்காக ஒரு மருத்துவக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேக நபருக்கு 5 முதல் 6 லட்சம் ரூபாய் செலவில் பரிசோதனைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் செய்து கொள்வதற்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர் தேவையான மருத்துவ சிகிச்சையை தொடர்ந்து பெற்று வருகிறார். அதன்படி அவரது தற்போதைய நிலைமையை ஒரு சிறப்பு நிகழ்வாக கருத முடியாது. அவரை மருத்துவமனையில் இருந்து அகற்றி சிறையில் அடைக்க வேண்டும் என்று நாங்கள் கூறவில்லை. இது முற்றிலும் சந்தேக நபரால் சிறப்பு காரணியை உருவாக்கும் ஒரு முயற்சி என்பதை நான் கூற விரும்புகிறேன் என்பதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் இவ்வாறு ஒரு வாதத்தினை முன்வைத்திருக்கிறார். அதன் பிறகு சந்தேக நபரான சிரந்தி ராஜபக்சவுக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தினை அனில் சில்வா நீதிமன்றத்தில் மேலும் சில விடயங்களை தன்னுடைய வாதமாக முன்வைத்திருக்கிறார். அதன்போது இந்த மருத்துவ அறிக்கையிலிருந்து அவருக்கு ஒரு நோய் நிலை இருப்பது தெரிய வருகிறது. இதை ஒரு சிறப்பு காரணியாக கருதி சிரந்திக்கு பணை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். அவர் சிறையில் அடைக்கப்பட்டால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படலாம். சிலர் அவர் சிறையிலேயே இறப்பதை விரும்புகிறார்கள் என அவர் தன்னுடைய கருத்தினை முன்வைத்திருக்கிறார். இருதரப்பினர் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு பிரதான நீதிவான சங்கேஸ் போதரக தனது உத்தரவை தனது முடிவை பின்வருமாறு அறிவித்தார். அதாவது காலை இந்த வழக்கு விசாரணைக்கு அளிக்கப்பட்ட போது இந்த சந்தேக நபர் திறந்த இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டார் என்று சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களை கருத்தில் கொண்டே இந்த மருத்துவ அறிக்கையை நான் வரவழைத்துள்ளேன். எனினும் பின்னர் அவ்வாறான சத்திர சிகிச்சைக்கு அவர் உட்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இது ஒரு 3 பக்க அறிக்கை. இந்த சந்தேக நபர் தற்சமயம் இருதய அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்படவில்லை என்று மருத்துவ அறிக்கை குறிப்பிடுகிறது. இருப்பினும் சந்தேக நபரான சிரந்திக்கு ஒரு நோய் நிலை இருப்பதாக கூறப்பட்டுள்ளது. முழுமையான மருத்துவ அறிக்கைகள் இல்லாமல் பிணை தொடர்பான உத்தரவை பிறப்பிப்பது சாத்தியமில்லை. அவ்வாறு நிலையில் பிணை வழங்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் நாளை சிறைச்சாலை மருத்துவமனையிலிருந்து வெளியேறினால் அது நீதித்துறையின் மீது ஒரு எதிர்மறையான எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடும். எனவே சந்தேக நபரின் உடல்நிலை குறித்த மேலதிக மருத்துவ அறிக்கையை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு நான் உத்தரவிடுகிறேன். அந்த மருத்துவ அறிக்கைகள் பெறப்படும் வரை பிணை தொடர்பான எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படாது என நீதவான் இவ்வாறு அறிவித்திருக்கிறார். அதன்படி இந்த வழக்கு மீண்டும் எதிர்வரும் 16 வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு அழைக்கப்படவிருக்கிறது. எனவே இறுதி அறுவை சிகிச்சையா? அப்படியானால் ஆதாரங்கள் கொண்டு வரப்பட வேண்டும், சரியான தகவல் வர வேண்டும் என்ற கருத்துக்கள் நீதவானால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதே சமயம் அவரது சார்பில், அதாவது சிரந்தி ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாபி சரதனி அனில் சில்வா இது பற்றி பேசும்போது அவர் இறுதி அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார் என்பதான கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அதற்கான ஆதாரங்கள் இல்லை. ஆன்ஜியோகிராம் பரிசோதனை மாத்திரமே வைத்தியசாலையில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே அவருக்கு ஒரு நோய் நிலைமை இருக்கிறது. இருந்த போதிலும் அது எந்த அளவு இருக்கிறது என்பதை பற்றி அறிய எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரை காத்திருக்க வேண்டும். முழுமையான மருத்துவ அறிக்கை வந்ததற்கு பிறகு இது தொடர்பில் ஒரு தீர்மானத்துக்கு வரலாம் என்பதுதான் நீதவான் அசங்க எஸ் போதரகம நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிற முக்கியமான விடயம். இது தாயாருடைய நிலைமை. இப்பொழுது புதல்வர் பற்றி பார்க்கலாம். 3 வருடங்கிய நீதிபதிகள் குழுவை கோர தீர்மானம் என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. 27 வரை யாபஸ் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நாமல் ராஜபக்சேவுக்கு விளக்கமறியல், நாமல் அதிச்சோதனா தென்ன என்பதாக லங்காதிப பத்திரிகை இன்றைய தினம் இந்த பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வந்திருப்பதையும் முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது. இனி நாளிலும் பிரதான செய்தியாக இந்த தகவல் வெளியாகி இருப்பதை நாங்கள்

அவதானிக்கின்றோம். எனவே அவருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது குறித்து முழுமையான அறிக்கையை சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதாக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது என்பதான செய்தியை தாங்கி இன்றைய தினம் லங்கா அதிபர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை கொண்டு வந்திருப்பதை நாம் காணலாம். அந்த வகையில் ஸ்ரீலங்கன் யாரன்சிக்கு யாபஸ்ரக விமானங்களை கொள்வனவு செய்யும் போது லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற உறுப்பினர் நாவல் ராஜபக்ஷ மற்றும் 5 சந்தேக நபர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட உள்ள வழக்கை விசாரிக்க மூவரடங்கிய நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வு ஒன்றை பிரதம நீதியரசரிடம் கோர தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இதனை கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றத்துக்கு நேற்றைய தினம் அறிவித்திருக்கிறார். யாபஸ் கொள்வனவு விவகாரத்தின் போது லஞ்சம் பெற்ற விவகாரம் தொடர்பிலான வழக்கு விசாரணையின் முன்னேற்றத்தை ஆராய குறித்த முறைப்பாடு கொழும்பு பிரதான நீதிவான் அசங்கேஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த முறைப்பாடு குறித்து விசாரணைக்கு அழைக்கப்பட்ட போது முறைப்பாட்டாளர் தரப்பான லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு சார்பில் சிரேஷ்ட அரசட்டவாதி சஜித் பண்டாரவுடன் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார நீதிமன்றத்தில் சில விடயங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். அந்த வகையில் நீதிவானவர்களே, இந்த விசாரணை தொடர்பாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஒரு மேலதிக அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார்கள். இந்த விசாரணை நிறைவடைந்து விட்டது என்பதை தெரிவிப்பதற்காக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. விசாரணை நிறைவடைந்து அதன் கோவைகள் சட்ட அதிபருக்கும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் சட்டப்பிரிவுக்கும் அனுப்பப்பட்டு வருகின்றன. விசாரணையின் ஆவணங்களை ஆய்வு செய்த பின்னர் இந்த வழக்கில் விசொலியூஷன் நிறுவனத்தை 5வது சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்ட அதிபர் ஆலோசனை வழங்கியிருக்கிறார். இது புருனே நாட்டில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனமாகும். இந்த வழக்கில் 2வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள பிரியங்கா நியோமாலி விஜயநாயக்க அதன் ஏக பணிப்பாளராக இருக்கிறார். அந்த நிறுவனம் ஊடாகவே லஞ்சம் பெறப்பட்டு கைமாற்றப்பட்டிருக்கிறது. அதன்படி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை இங்கு 5வது சந்தேக நபராக பெயரிடுமாறு சட்ட அதிபர் எழுத்துப்பூர்வமாக ஆலோசனை அளித்திருக்கிறார். இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக 3 நீதிபதிகள் கொண்ட மேல்நீதிமன்ற அமர்வின் முன் குற்றப்பகிர்வு பத்திரிகை தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச சட்டம் மற்றும் பணச்சலவை சட்டத்தின் கீழ் ஒரே குற்றப்பத்திரிகையில் குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. குற்றப்பத்திரிகை வரைவு பணியும் நிறைவடைந்திருக்கிறது. இந்த சம்பவத்தால் நாட்டுக்கு ஏற்படக்கூடிய தாக்கத்தை கருத்தில் கொண்டும் குற்றத்தின் பாரதூர தன்மையை கருத்தில் கொண்டும் நீதிமன்ற கட்டமைப்பு சட்டத்தின் பிரிவு 12(a)(1)(a)-ன்படி இந்த வழக்கை விசாரிக்க 3 நீதிபதிகள் கொண்ட நிரந்தர மேல்நீதிமன்ற அமர்வை நியமிக்குமாறு பிரதம நீதிபதியிடம் கோரிக்கை வைப்பது பொருத்தமாக இருக்கும் என்று சட்ட அதிபர் முடிவு செய்திருக்கிறார். இதற்கு ஒப்புக்கொண்ட லஞ்ச ஆணையம் அது தொடர்பான கோரிக்கை பிரதம நீதியரசருக்கு அனுப்ப முடிவு செய்திருக்கிறது. அந்த கோரிக்கை ஏற்கனவே அனுப்பப்பட்டு விட்டது என்று நான் நம்புகிறேன். அது அனுப்பப்படவில்லை என்றால் ஆணைக்குழு இன்று அல்லது நாளை அதை அனுப்பும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். அதன் பிறகு 4வது சந்தேக நபரான நாமல் ராஜபக்ஷவின் சார்பில் பிணை கோரி ஜனாதிபதி சரதரணி ஷவீந்திர பெர்னாண்டோ வாதங்களை முன்வைத்து பேசியிருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை தற்போது நிறைவடைந்து விட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு நீதிமன்றத்தில் தெரிவித்தது. இந்த வழக்கை விசாரிப்பதற்காக 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு நியமிக்கப்பட வேண்டும் என்றும் இதுகுறித்து அவர்கள் பிரதம நீதியரசரிடம் கோரிக்கை வைப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார். இப்போது ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் 149வது அத்தியாயத்தின் கீழான சான்றிதழ் செயலிழந்து விட்டது. எனவே இந்த விடயங்களை ஒரு சிறப்பு விடயமாக கருதி பிணை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். மேலும் சந்தேகநபரின் தாயும் தந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தந்தை தனியார் வைத்தியசாலையில் இருக்கிறார். தாய் தேசிய வைத்தியசாலையில் இருதய சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு திறந்த இருதய சத்திர சிகிச்சை முன்னெடுக்கப்படவிருக்கிறது. இந்த சந்தேக நபர் தான் அவர்களது மூத்த புதல்வர். எனவே சந்தேக நபருக்கு பிணை அளிக்கவும் என ஜனாதிபதி சரதரணி ஷவீந்திர பெர்னாண்டோ வாதங்களை முன்வைத்திருக்கிறார். மஹிந்த ராஜபக்ஷ சிறந்த ராஜபக்ஷ ஆகியோர் வைத்தியசாலையில் இருக்கிற நிலையில் மூத்த புதல்வர் என்ற அடிப்படையில் நாமல் ராஜபக்ஷவையும் பிணை வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய வாதமாக இருந்தது. இதற்கு பதிலளித்த பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டார தன்னுடைய வாதத்தினை முன்வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீதிமன்றத்தில் பிணை குறித்து விவாதிப்பது பொருத்தமற்றது என்பது எனது கருத்து. ஏனெனில் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட நிரந்தர மேல் நீதிமன்ற அமர்வின் முன் தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த நீதிமன்றம் பிணை குறித்து பரிசீலிக்கும் நிலையில் இல்லை. 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற அமர்வு நியமிக்கப்பட்ட பின்னரே அது செய்யப்பட வேண்டும். வழக்கு நடவடிக்கைகள் அதிவேகமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நேரத்தில் நீதிமன்றம் பிணை விவகாரத்தில் தலையிடக்கூடாது என
அவர் தன்னுடைய வாதத்தினை முன்வைத்திருக்கிறார். பின்னர் நீதிவான் அசங்கேஷ் போதரகம தனது உத்தரவை கடைசியில் அறிவித்திருக்கிறார். இந்த சந்தினபருக்கு எதிரான நடவடிக்கைகள் விரைவாக மேற்கொள்ளப்படும் என்று அரசு தரப்பு கூறியிருக்கிறது. எனவே விசாரணை முடிவடைவதற்கும் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் இடையில் தாமதம் ஏற்படும் என்று தோன்றவில்லை. ஆகையால் விசாரணை முடிவடைந்ததை ஒரு சிறப்பு விடயமாக கருத முடியாது. மேலும் சந்தினபரின் தாயும் தந்தையும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இருப்பினும் இதை உறுதிப்படுத்தும் எந்த மருத்துவ அறிக்கைகளோ அல்லது ஆவணங்களோ நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை. எனவே இது தொடர்பான விடயங்களை நீதிமன்றத்தினால் பரிசீலிக்க இயலவில்லை. அதன்படி இந்த நேரத்தில் சிறப்பு காரணிகள் எதுவும் இல்லாததால் சந்தை நபர் நாமல் ராஜபக்சேவின் பிணை கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது என நீதவான் அதிரடியாக கூறியிருக்கிறார். அதன்படி சந்தை நபரை எதிர்வரும் 27ஆம் தேதி வரை மேலும் விளக்கங்கள் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். இருப்பினும் சந்தை நபருக்கு எதிராக தாமதமின்றி குற்றப்பகிர்வு பத்திரம் பதிவு செய்து அது தொடர்பான விடயத்தை நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடுமாறு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கும் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு சந்தை நபர் 3 நீதிபதிகள் கொண்ட மேல்நீதிமன்ற அமர்வில் அம்முன்பிணை மனுக்களை தாக்கல் செய்ய முடியும் என்றும், இல்லையெனில் எந்த நீதிமன்றத்தில் சந்தை நபர் பிணை மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்ற பிரச்சினை எழும் என்றும் நீதிபான் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருப்பினும் 3 நீதிபதிகள் கொண்ட மேல்நீதிமன்ற அமர்வின் முன் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றம் பிணை குறித்தும் பரிசீலிக்கும் வாய்ப்பை இழந்துவிடும் என்றும், அதுவரை சந்தை நபர் தொடர்பாக சிறப்பு சூழ்நிலைகள் ஏற்பட்டால் பிணை கோரிக்கைகளை தாக்கல் செய்யலாம் என்றும் நீதிபான் திறந்த நீதிமன்றத்தில் இவ்வாறு அறிவித்திருக்கிறார் என்பது முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது. இது நாமல் ராஜபக்ஷ குறித்தான முக்கியமான செய்தி. இதே நேரம் இந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு தகவல் குறித்தும் நாங்கள் அவதானத்தை செலுத்த வேண்டும். இந்த பிரதான 2 தகவலோடு சேர்த்து இந்த தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. யோசித்தவுக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் 28 விசாரணை என்பதாகவே இந்த செய்தியை நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. யோசித்த ராஜபக்ஷ எதிராகவும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அவருக்கு எதிரான விசாரணைகளும் எதிர்வரும் 28ஆம் தேதி இடம்பெற இருக்கிறது என்பதாக இவ்வாறு தரப்பட்ட இது தொடர்பான மேலதிக தகவல்களை நாங்கள் அவதானிக்கலாம். சுயாதீன செய்திப்பாறையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தலாம். அந்த வகையில் இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 2006 நிறைவேற்று மாணவ கடற்படை அதிகாரியாக தகுந்த தகுதிகளை பூர்த்தி செய்யாத யோசித்த ராஜபக்சேவை பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி நிறை ஒன்றுக்கு அனுப்பி வைத்ததன் மூலம் ஊழல் குற்றம் புரிந்ததாக குற்றஞ்சாட்டி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் யோசித்த ராஜபக்சேவுக்கு எதிரான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் இவர்களுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற வழக்கை மேலதிக விசாரணை மாநாட்டுக்காக இந்த மாதம் 28 அளிக்குமாறு கொழும்பு மேலதிமன்றம் நேற்று உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு நேற்று கொழும்பு மேலதிமன்ற நீதிபதி ரவீந்திர பிரேமரத்ன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள பிரதிவாதிகள் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார்கள். இதன்போது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும்போது தாம் கோரிய ஆவணங்களில் ஒரு பகுதி மாத்திரமே கிடைத்துள்ளதாகவும் ஏனைய ஆவணங்களை முறைப்பாட்டால் தரப்பு இதுவரை வழங்கவில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதற்கமைய பிரதிவாதி தரப்பால் கோரப்படும் ஆவணங்கள் இருப்பின் அவற்றை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அறிவுறுத்திய நீதிபதி இந்த வழக்கை முன்விசாரணை மாநாட்டுக்காக மீண்டும் இந்த மாதம் 28 அளிக்குமாறு உத்தரவிட்டிருக்கிறார். 2006 இலங்கை கடற்படையில் நிறைவேற்று மாணவ கடற்படை அதிகாரியாக குறிப்பிடப்பட்ட தகுதிகளை பூர்த்தி செய்யாத யோசித்த ராஜபக்சே என்பவரை இணைத்துக் கொண்டமை மற்றும் இதுவரை நடைமுறையிலிருந்த முறைமைக்கு புறம்பாக பிரித்தானியாவின் அரச கடற்படை பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சிநிறை ஒன்றுக்காக அரச பணத்தை செலுத்தி யோசித்த ராஜபக்சேவை பங்கேற்கச் செய்ததன் மூலம் ஊழல் புரிந்ததாக குற்றஞ்சாட்டி முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுட மற்றும் யோசித்த ராஜபக்சே ஆகிய பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இந்த குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன என்பதை முக்கியமான தகவலாக அமைகிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு தகவலும் இவ்வாறு தரப்படுகிறது. பிள்ளையான் உட்பட மூவருக்கு அக்டோபர் 27 வரை விளக்க மறியல். லண்டன் உள்ள போலீஸ் பாய்ஸ் மீது தொடர்ந்து பிடிவிராந்து என்பதாக இந்த தகவல் வெளியாகிறது. அந்த வகையில் மட்டக்களப்பில் கடந்த 2008 டி-56 ரக துப்பாக்கியால் சுட்டு 5 பேரை கொலை செய்த சம்பவம் குறித்து இந்த விசாரணைகள் இவ்வாறு இடம்பெற்று வருகின்றன. அந்த வகையில் பிள்ளையான் உள்ளிட்ட மூவருக்கு அக்டோபர் 27 வரை இவ்வாறு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட பிள்ளையால் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளில் இருவர் உட்பட மூவரை எதிர்வரும் அக்டோபர் 27 வரை தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்குமாறு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்ற நீதவான் அண்ணாதுரை தர்ஷினி நேற்று செவ்வாய்க்கிழமை காணொலி ஊடாக உத்தரவிட்டிருக்கிறார். 2008 கல்லடியில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு உட்பட இருவர் சுட்டுக் கொலை. அதே நேரத்தில் டிஎம்பிபி கட்சி உறுப்பினர் ஒருவர் டிஎம்பிபி கட்சி உறுப்பினர் உட்பட இருவர் காத்தான்குடியில் வைத்து சுட்டுக் கொலை. வவுனத்தீவு கரையாக்கன் தீவு பகுதியைச் சேர்ந்த வர்த்தகர் ஒருவரை கடத்தி கொடூரமாக கொலை செய்தமை போன்ற சம்பவங்கள் இவ்வாறு இடம்பெற்றிருக்கின்றன. இந்த கொலை சம்பவங்களுடன் தொடர்பட்ட ஏற்கனவே 2025 ஏப்ரல் பயங்கரவாத தடைச்சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பிள்ளையான் என அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுனிதித்துறை சந்திரகாந்தன் மற்றும் காத்தான்குடியைச் சேர்ந்த ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது ஷிஃபான் முகமது ஷஹீத் ஆகியோரை கடந்த 2025 நவம்பர் மாதம் சிஐடியினர் இவ்வாறு கைது செய்திருக்கிறார்கள். இந்த 5 முக்கிய மனித கொலைகளில் தொடர்பட்ட பிள்ளையான் மற்றும் ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான லண்டன் உள்ள காத்தான்குடியைச் சேர்ந்த முகமது ஃபாய்ஸ் உட்பட 4 பேருக்கு எதிராக மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் கடந்த 2026 ஜூன் 17 சிஐடியினர் வழக்கு தாக்கல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியதை அடுத்து அவர்கள் தொடர்ந்தும் விளக்கமறியல் வைக்கப்பட்டு வருகிறார்கள். இந்நிலையில் குறித்த வழக்கை விசாரணைக்கு செவ்வாய்க்கிழமை நீதிமன்றத்தில் எடுக்கப்பட்ட போது விளக்கமறியல் வைக்கப்பட்டிருந்த சந்தை நபர்களான ராணுவ புலனாய்வு பிரிவின் தகவலாளிகளான முகமது ஷிஃபான் முகமது ஷஹீத் ஆகியோரை ஆஜர்படுத்தியதோடு பிள்ளையான் காணொலி மூலம் முன்னிலைப்படுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து பிள்ளையான் உட்பட மூவரையும் தொடர்ந்து எதிர்வரும் 27 வரை விளக்கமறியல் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதவான் லண்டனில் உள்ள சந்தை நபரான போலீஸ் ஃபாய்ஸ் என்று அழைக்கப்படும் முகமது ஃபாய்ஸ் மீது தொடர்ந்து பிடிவிராந்து பிறப்பித்தார் என்பதும் முக்கிய தகவலாக அமைய பெற்றிருக்கிறது. அந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு வெளியாகி இருக்கிறது. மஹிந்த ராஜபக்சவின் உடல்நிலை படு மோசம் சீலரத்ன தேரர் தகவல் என்பதாக இந்த செய்தியினை தமிழன் பத்திரிகையிலிருந்து நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம். அந்த வகையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சின் உடல் ஆரோக்கியம் மோசமான நிலையில் உள்ளதாக பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் இவ்வாறு தெரிவிக்கிறார். வைத்தியசாலைக்கு சென்று மஹிந்த ராஜபக்சவை பார்வையிட்டு திரும்பும் போது ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு
குறிப்பிட்டிருந்தார் என்பதை நாங்கள் அவதானிக்கலாம். மூன்று தசாப்தங்களாக இந்த நாட்டில் நிலவிய போரை முடிவுக்கு கொண்டு வந்து நாட்டில் அமைதியை ஏற்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே இன்று தனியார் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு 83 வயதாகிறது. அவரது உடல்நிலையும் மோசமாக உள்ளது. அவர் நேரில் சென்று பார்த்தபோது அவர் மிகவும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் இருப்பதை என்னால் அவதானிக்க முடிந்தது. அவர் விரைவில் குணமடைய பிரார்த்திக்க வேண்டும் என்பதாக சீலரத்ன தேரர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இந்த செய்தியோடு சேர்த்து மற்றொரு தகவல் பற்றி பார்க்கலாம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. ஞானசார தேரரின் விடுதலை பிக்குகளின் நடைபேறணி நேற்று நிட்டம்புவைக்கு என்பதாக இந்த செய்தியினையும் நாங்கள் பத்திரிகைகளில் அவதானிக்கிறோம். அந்த வகையில் காவி உடைக்கு நீதியும் கலவடத்தையும் ஞானசாரத்திற்கு விடுதலையும் எனும் கருப்பொருளை அடிப்படையாக கொண்டு கண்டியில் ஆரம்பிக்கப்பட்ட நடைப்பயணம் நேற்று காலை 9:30 மணியளவில் வரக்காப்புல நகரத்திலிருந்து ஆரம்பமாகி நிட்டம்பூ நகரை வந்தடைந்திருக்கிறது. இந்த விடுதலை நடைப்பயணம் கண்டி ஸ்ரீதர மாளிகைக்கு முன்பாக உள்ள வாரியப்புல சுமங்கல தேரின் உருவச்சிலைக்கு அருகில் கடந்த 10 தேதி ஆரம்பமாக இருந்தது என்பதும் பிரதானமான தகவலாக அமைகிறது. அதன் 4 நாள் நேற்றாக அமைந்திருந்தது. மகாசங்கத்தினர் காலை தானத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் வரகாப்புல ஸ்ரீ போதிருக்காராம விகாரையில் சமய வழிபாடில் ஈடுபட்டதை தொடர்ந்து நேற்று காலை ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடைப்பயணத்தில் பலங்குட கசப்பத்திரர், உலப்பனை சுமங்கல தேரர், மணிலை பஞ்சாலோக தேரர் உள்ளிட்ட மகாசங்கத்தினரும் பெருமளவிலான பொதுமக்களும் கலந்து கொண்டிருந்தார்கள். இதுநேரம் மற்றும் ஒரு செய்தி. ஞானசார தேரரின் காவியுடைய அற்றப்பட்ட விவகாரம் கம்மன் பிளவின் அறிக்கை குறித்து விசேட விசாரணை அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த அறிவிப்பு என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. கல்வடத்தை ஞானசார தேரர் சிறையில் இருந்தபோது அவரது காவியுடைய அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்த கூற்றுகள் மீது விசாரணை தொடங்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசை இவ்வாறு தெரிவிக்கிறார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய அவர் சிறைச்சாலை திணைக்கள அதிகாரிகளும் முறைப்பாடு அளித்த பிறகு இந்த சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடங்கும் என்பதாகவும் அவர் இவரை சுட்டிக்காட்டியிருப்பதை நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில நேற்று முன்தினம் ஊடக மாநாட்டை கூட்டி ஞானசார அங்கி களையப்படுவதை ஓர் அரசாங்க தலைவர் தனது கைபேசியில் பார்ப்பதற்கு சிறை அதிகாரி ஒருவர் அனுமதி அளித்ததாக தெரிவித்தார். அதன்படி நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவு குறித்த ஊடக சந்திப்பில் ஒரு ஊடகால் இந்த குற்றச்சாட்டை அமைச்சர் நலிந்த ஜெயதிசவின் கவனத்துக்கு கொண்டு வந்த போது சம்பந்தப்பட்ட சம்பவம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்று என்பதால் அது தொடர்பான அறிக்கை குறித்து விசாரணை உடனடியாக தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். போலீசார் இதுபற்றி விசாரணையை நடத்துபவர் அவ்வாறு செய்த பின்னர் இந்த சம்பவம் தொடர்பான உண்மைகளும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா அது எவ்வாறு நடந்தது என்பதும் வெளிப்படுத்தப்படும் என்று அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பது பிரதானமான விடயம். எனவே கம்மன் பிளவின் குற்றச்சாட்டினை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தீரருடைய ஆடை களையப்படுவதையும் அரசாங்கத்தின் முக்கிய நபர் ஒருவர் பார்த்தார் என்பதான குற்றச்சாட்டு. எனவே இதுகுறித்து நாம் விசாரணைகளை மேற்கொள்வோம் என்பதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறார். இதேநேரம் மற்றொரு செய்தி குறித்தும் நாங்கள் அடுத்ததாக அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவலும் முக்கிய செய்தியாக இன்றைய தினம் இடம் பிடித்திருக்கிறது. அந்த வகையில் முன்னாள் பிரதமர் நீதியரசர் பல்வேறு சர்ச்சைக்குள்ளான கருத்துக்களை தெரிவித்திருந்த ஒருவர் இப்போது சிங்கள தலைவர்களை சிறையில் தள்ள சதி, மகாசங்கத்தை தாக்கும் நிகழ்ச்சி நிரல் இயங்குகிறது, முன்னாள் பிரதமர் நீதிசர் சரத்தின் சில்வா என்பதாகவே இந்த செய்தியினை நாங்கள் கவனத்திற்குள்ள இருக்கிறோம். எனவே எவ்வாறு இந்த விடயம் இன்றைய தினம் ஊடகங்களின் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி நாம் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய கருத்து, சிங்கள தலைவர்களை சிறையில் தள்ளுவதற்கான சதியே தற்போது இடம்பெற்று வருகிறது என்பதை பற்றி அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில் மகாசங்கத்தினரை தாக்கும் வெறுப்புமிக்க நிகழ்ச்சியொன்றும் தேசப்பட்டுள்ள சிங்கள தலைவர்களை சிறையில் இடுவதற்கான சதியொன்றும் காணப்படுவதாக முன்னாள் பிரதமர் சரத்தின் சில்வா இவ்வாறு கூறியிருக்கிறார். இந்த நிலையில் அவருடைய கருத்து குறித்து நாம் விரிவாக பார்க்கும்போது பௌத்த சாசனத்தை பாதுகாத்து போஷிக்கும் பொறுப்பு மக்கள் மற்றும் சிங்கள பௌத்த மரபுகளை பாதுகாப்பதற்கான தேசிய மாநாடு நேற்று முன்தினம் கொழும்பில் இடம்பெற்ற போதே அவர் இதனை தெரிவித்திருக்கிறார். ஞானசாரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள தண்டனை முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் நீதவான் வேன்முறையற்ற நீதிமன்றத்தின் தலைவராக இருந்த பிரீத்தி பத்மன் சூரசேனவுக்கு கடிதம் ஒன்றை எழுதி தனது நீதிமன்றத்தில் இவ்வாறதொரு சம்பவம் இடம்பெற்றதாகவும் தனக்கு தண்டனை வழங்கும் அதிகாரம் குறைவாக உள்ளதால் கடுமையான தண்டனையை வழங்குவதற்காக உங்களுடைய நீதிமன்றத்துக்கு இதனை சமர்ப்பிப்பதாகவும் கூறுகிறார். அங்குதான் இங்கு சிக்கல் உள்ளது. இப்போது இதில் உள்ள சட்டப்பூர்வ நிலைமை என்ன? நீதிமன்ற அவமதிப்புக்கு தண்டனை உள்ளது, ஆனால் அங்கு 18 வழங்க முடியும். இங்கு பிரீத்தி பத்மன் சூரசேனா 6 வழங்கியிருக்கிறார். சட்டத்தின்படி 18 தண்டனை உள்ளது. அதுவும் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தை அவமதித்தால் மட்டுமே. ஏனைய நீதிமன்றங்கள் தொடர்பில் எதுவும் இல்லை, ஒரு குற்றம் தொடர்பிலும் இல்லை. சிறிசேன ஜனாதிபதியாக இவற்றுக்கு மன்னிப்பு வழங்கினார், அது நியாயமானதே. இப்போது திலித் விமல் கம்மன் பில மஹிந்த பத்ரன் ஆகியோருக்கு எதிராகவும் கோட்டை நீதவான் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார், அது தவறானது.
இது ஒரு வைரஸை போல பரவுகிறது. இதனை தடுப்பதற்கு சட்ட வழியில் செல்ல வேண்டும். ஒருபுறத்தில் மகாசங்கத்தினரை தாக்குகிறார்கள், மறுபுறத்தில் எமது சிங்கள பௌத்த தலைவர்களை தாக்குகிறார்கள். இது வெறுப்புடன் செய்யப்படும் ஒரு செயலாகும். மகாசங்கத்தினரை தாக்கும் வெறுப்புமிக்க நிகழ்ச்சியினரோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் பின்னணியில் தேசப்பட்டுள்ள சிங்கள தலைவர்களை சிறையில் இடுவதற்கான சதியொன்று அரங்கேறுகிறது என்பதுதான் சரத்தின் செல்வாவினுடைய வாதமாக அமைகிறது. இது சரத்தின் செல்வா கூறுகிற கருத்தாக அமைகிற நிலையில் மற்றொரு செய்தி குறித்தும் நாம் கவனத்தில் கொள்ளலாம். இந்த தகவல் அமைச்சர் நலிந்த ஜெயதீசவினால் கூறப்பட்ட விடயமாக அமைகிறது. அந்த வகையில் சிறைச்சாலையில் இருக்கும் ஞானசார தேரருக்கு மகாநாயக தேரர்கள் பொது மன்னிப்பு கேட்கவில்லை என்கிற கருத்தினை அமைச்சர் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கிறார். பிக்குகள் காவியுடையில் அழைத்து வரப்பட வேண்டும் என்பதே அவர்களின் கோரிக்கை என்கிறார் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த. என்று தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறது. சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்படும் பிக்குகள் காவியுடையில் அழைத்து வரப்பட வேண்டும் என்பதே மகாநாயக தேரர்களின் கடிதத்தில் குறிப்பிடப்பட்ட கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கை தொடர்பில் மட்டுமே அரசாங்கம் கவனம் செலுத்தி இருக்கிறது என்பதாக அவர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அந்த வகையில் இதுபற்றி அமைச்சர் மேலும் சில விடயங்களை கூறும்போது, சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள ஞானசார திரரின் காவியுடை அகற்றப்பட்ட விகாரம், அவருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு விடுக்கப்படும் கோரிக்கைகள் மற்றும் கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பிக்களால் நடத்தப்படும் பேரணி தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருக்கிறார். அந்த வகையில் ஞானசார திரரின் காவியுடை தொடர்பில் மகாநாயக திரர்களினால் கடிதம் ஒன்று அனுப்பி வைக்கப்பட்டது. ஞானசார திரர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படும் போது காவியுடையில் அழைத்து வரப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் விடுக்கப்பட்டன. இது தொடர்பில் மகாநாயக திரர்களின் பிரதிநிதிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடலை நடத்தினார். இதன் பின்னர் குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த குழுவின் அறிக்கை இந்த வாரத்தில் கையளிக்கப்படவிருக்கிறது. இதன்படி விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைய இது தொடர்பான ஒழுங்கு விதிகள் வர்த்தமானியில் வெளியிடப்பட உள்ளது. இந்த பிரச்சினைக்கு தீர்வுகளை முன்வைப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கிறது. எவ்வாறாயினும் ஞானசார தேரருக்கு நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலேயே தண்டனை விதிக்கப்பட உள்ளது. இதில் பழிவாங்கல் எதுவும் கிடையாது. நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை செயற்படுத்துவதற்கே சிறைச்சாலை அதிகாரிகள் போலீசார் நடவடிக்கை எடுக்கிறார்கள். அத்துடன் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு தொடர்பில் மகாநாயக தேரர்களின் கடிதத்தில் குறிப்பிடப்படவில்லை. அந்த நேரத்தில் அவர்கள் கலந்துரையாடிய விடயங்களையே அவர்களின் இணக்கப்பாட்டுடன் செயற்படுத்தி வருகிறோம். சிறைச்சாலைக்கு செல்லும் மதுகுருமார்கள் காவியுடையில் இருக்க வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிப்பது சிறைச்சாலை ஆணையாளர்கள் அன்றி அந்தந்த நிகாயக்களே தீர்மானிக்க வேண்டும். இதன்படி பௌத்த மத குருமார்கள் அத்தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிகாயக்களிடம் ஆணையாளரினால் யோசனைகளை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். இதேவேளை சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள மேலும் பல தேரர்கள் சிறையில் இருக்கிறார்கள். இவர்கள் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றங்களுக்கு அழைத்து வரப்படும் போது இதுபோன்ற பிரச்சனைகள் எழுந்ததில்லை. இப்போது பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் ஒழுங்கு விதிகளில் திருத்தங்களை மேற்கொள்ள நாங்கள் நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இதனத்தில் இந்து மத பீடம் சார்பிலும் ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பௌத்த பிக்களுக்கான சட்ட திருத்தம் ஏனைய மதகுருமார்களுக்கும் நீடிக்கப்பட வேண்டும் என்பதான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்து மத பீடத்தின் செயலாளர் கலாநிதி சிவஸ்ரீ ராமச்சந்திர குருக்கள் பாபு சர்மா ஒரு அறிக்கையில் இவ்வாறு குறிப்பிடுகிறார். அண்மையில் சிறைச்சாலைகள் பௌத்த பிக்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பில் சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை வரவேற்கத்தக்க ஒரு விடயம். அத்துடன் இதுகுறித்து ஆராய்ந்து இரு வாரங்களுக்குள் பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதாக ஜனாதிபதி அனுர்குமார் சனாய்க்கு 5 பேர் கொண்ட குழுவினை நியமித்திருக்கிறார். அனைத்து மதங்களையும் மதித்து நடக்கும் ஜனாதிபதியின் உயரிய பண்பை இது காட்டுகிறது. அதேவேளை பௌத்த பிக்களுக்கு மட்டுமேயன்றி இந்து கிறிஸ்தவ மற்றும் இஸ்லாமிய மத குருமார்களுக்கும் பொருந்தும் வகையில் இந்த புதிய சட்ட விதிகள் அமைவது சிறப்பாக இருக்கும். ஏதேனும் சட்ட சிக்கல்கள் காரணமாக இனி மத குருமார்களும் சிறைச்சாலையில் அடைக்கப்படும் சூழல் ஏற்படுமாயின் அவர்கள் தத்தமது மத கலாச்சார அடையாளம் மற்றும் வழிமுறைகளுடன் அனுமதிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் அந்த குழு ஜனாதிபதிக்கு பரிந்துரைக்க வேண்டும். மத நல்லிணக்கத்தை பேணி அனைத்து மதங்களையும் சமமாக நோக்கும் ஜனாதிபதி இதில் தகுந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வார் என்பதே மக்களின் எதிர்பார்ப்பாகும். ஒன்றிணைந்த இளைஞர்களாகவும் மத பேதமற்ற சமூகமாகவும் வாழ்வதற்கு எடுக்கப்படும் அனைத்து நேர்மறையான நடவடிக்கைகளுக்கு மக்கள் நிச்சயமாக ஜனாதிபதிக்கு முழு ஆதரவை வழங்குவார்கள் என பாபு சர்மா குருக்கள் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அவதானிக்கிற செய்தி. மேலும் சில தகவல்கள் இதனோடு இணைந்ததாக காணப்படுகிறது. அவை குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்த இருக்கிறோம். சுயாதீன செய்தி பார்வையில் சிறியதொரு விளம்பர இடைவேளை.

0: சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு செய்தி குறித்த அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் வீரகேசரி பத்திரிகை இவ்வாறு வெளியாகிறது. தமிழ் பேசும் மக்கள் தொடர்பில் மகாநாயக்கரிடம் கிரியல்ல கூறிய கருத்து பிழையானதையும் மனோகணேசன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித்துக்கு அவசர கடிதம் என்பதாக இந்த செய்தியை நாம் காண்கிறோம். கண்டி மல்வத்துப்பிட மகாநாயகத்தினரிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தமிழ் மற்றும் முஸ்லீம் இளைஞர்களை தொடர்படுத்தி பேசுமை முற்றிலும் தவறானது, அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களை மகிழ்விக்க ஞானசார திருவிகாரத்தை பயன்படுத்துகிறது என்ற பொருள்படும் வகையில் கிரியல்ல குறிப்பிட்டுள்ளமை வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதாகும் என்பதாக மனோகணேசன் எம்பி இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். சிறுபான்மை மக்களை கழுஜாத்தி, பெரும்பான்மை மக்களை மகஜாத்தி என அடையாளப்படுத்துகிறவை தவறாகும், ஞானசார திருவிகாரத்தில் தமிழ் முஸ்லீம் மக்களை தொடர்படுத்தி பேசுவதை அனைவரும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணி தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் இவ்வாறு தெரிவித்திருப்பதோடு இதே தொடர்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோகணேசன் எதிர்க்கட்சித் தலைவர் சஜி பிரேமதாசுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் கண்டியில் மகாநாயக்க தேரரை சந்தித்த போது கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் குறிப்பிட்ட கருத்துக்கு கன்னடம் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரதிநிதிகள் குழு ஒன்றில் கண்டியில் மகாநாயக்க தேரரை சந்தித்தமைக்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனினும் இந்த சந்திப்பின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேஷ்ட உறுப்பினர் லட்சுமண் கிரியல்ல தெரிவித்ததாக கூறப்படும் கருத்துக்கள் குறித்து நான் ஆழ்ந்த கவலையும் ஏமாற்றமும் அடைகிறேன். ஞானசாரத்தில் தொடர்பான விவகாரத்தை அரசாங்கம் தொல்பேசும் மக்களையும் சிங்கள பௌத்த சமூகத்தையும் சாராத இனிய மக்களையும் திருப்திப்படுத்துவதற்காக பயன்படுத்துவதாக கிரியல்ல கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையின் பன்மைத்துவ சமூகத்தின் பிரிக்க முடியாத அங்கங்களாக சக குடிமக்களையும் விளங்கும் தமிழ் மற்றும் சக குடிமக்களாகவும் விளங்கும் தமிழ் மற்றும் முஸ்லீம் சமூகங்களை குறிப்பிடுவதற்கு காலாவதியான சொற்களை பயன்படுத்தியது குறித்து நான் அதிருப்தி அடைகிறேன். இந்த கருத்துக்கள் பிளவுகளை ஏற்படுத்தும் கருத்தாளர்களை வலுப்படுத்துகின்றன, எனது மக்களின் கண்ணியத்தையும் பாதிக்கின்றன. நாட்டின் உயரிய பௌத்த மத தலைமைத்துவத்துடனான கலந்துரையாடலின் போது இத்தகைய மொழிநடையை பயன்படுத்தப்பட்டிருப்பது வருந்தத்தக்கதே. ஞானசார திரர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளமை சட்டத்தின் ஆட்சியின நாம் நம்புகிறேன். அந்த அடிப்படையில் நீதிமன்ற தீர்ப்பை கேள்விக்குட்படுத்துவதை நாம் தவிர்த்திருக்கிறோம். அவருக்கு முன்னர் வழங்கப்பட்ட ஜனாதிபதி மன்னிப்பு சட்ட ரீதியாக குறைபாடு உடையது என இப்போது கண்டறியப்பட்டுள்ளது. தற்போதைய ஜனாதிபதி உரிய பரிசீலனைக்கு பின்னர் சட்டத்துக்கு அமைவாக அந்த குறைபாடுகளை சரிசெய்து புதிய மன்னிப்பை வழங்கி சட்டபூர்வமான ஜனாதிபதி அதிகாரத்தை பயன்படுத்தினால் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம். சட்டத்தின் வரம்புக்குள் முறையாக மேற்கொள்ளப்படும் இத்தகைய நடவடிக்கையை நான் கொள்கை அளவில் மதிப்பேன். சிறையில் ஞானசரத்தினர் அணிந்திருந்த உடை தொடர்பான அண்மைய சர்ச்சை பொதுமக்கள் மத்தியில் கணிசமான விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்புடைய நடைமுறை முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த விடயம் குறித்து பகிரங்கமாக கருத்து தெரிவிப்பதை தவிர்க்குமாறு தமிழ் பேசும் இளைஞர்களிடம் நான் ஏற்கனவே பகிரங்க வேண்டுகோளை விடுத்திருக்கிறேன். ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளபடி இந்த விடயத்தை ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சிறைச்சாலைகளில் கைதிகள் அணியும் உடைகள் தொடர்பான சட்டங்கள் மற்றும் ஒழுங்கு விதிகளில் திருத்தங்களை மேற்கொள்வது குறித்து அந்த குழு 2 வாரங்களுக்குள் முன்மொழிவுகளை சமர்ப்பிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டங்களுக்கு உரிய மதிப்பளித்து இந்த நடைமுறையின் ஊடாகவே இந்த விடயம் கையாளப்பட வேண்டும் என நான் நம்புகிறேன். எவ்வாறாயினும் இந்த விடயங்களை லட்சுமண் கிரியல்ல தொடர்பான எனது கருத்துக்களுடன் ஒன்றாக கலந்து நோக்கக்கூடாது. ஞானசார தேர்வு தொடர்பான சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஒருவர் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த விடயங்களில் எதுவும் தமிழ் மற்றும் முஸ்லீம் குடிமக்களை ஊரங்கட்டவோ இழிவுபடுத்தவோ கூடிய மொழிநடையை நியாயப்படுத்தாதே. எனவே கிரியலவின் கருத்துக்கள் குறித்து நான் ஆழ்ந்த அதிருப்தியும் வருத்தமும் கொண்டுள்ளேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். இந்த கவலை நான் எதிர்பார்க்கும் ஆக்கப்பூர்வமான நோக்கில் புரிந்து கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகிறேன். கடந்த காலத்தின் பிளவுகளை ஏற்படுத்திய மொழிநடையை மீண்டும் உயிர்ப்பிக்காமல் சர்ச்சைக்குரிய விடயங்களை கூட்டாக கையாளும் எமது திறநிலையே இலங்கையில் ஜனநாயக எதிர்காலம் தங்கி இருக்கிறது என்பதாக மனோகணேசன் எம்பி இவ்வாறு சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஏற்கனவே ஐக்கிய மக்கள் சக்தி எம்பிக்கள் மல்வத்துப்பிட மகாநாயக்கத்தினரை சந்தித்து பேசிய பொழுது அவருடைய கடுமையான விமர்சனங்களுக்கு அந்த கட்சியின் முக்கியஸ்தர்கள் உள்ளாகி இருந்தார்கள் என்பதும் இங்கே நாங்கள் குறிப்பிட்டு கூற வேண்டிய முக்கியமான விடயமாக அமைகிறது. இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். வெலிங்கம பிரதேச சபையினுடைய பட்ஜெட் தோல்வி என்பதான தகவல். தேசிய மக்கள் சக்தி அதிகாரத்தின் கீழ் இயங்கி வரும் வெலிங்கம பிரதேச சபையின் அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் மேலதிக உருவாக்கால் தோல்வியடைந்திருக்கிறது. வெலிங்கம பிரதேச சபையின் 2027 வருடத்துக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை சமர்ப்பிக்கும் கூட்டம் பிரதேச சபை தலைவர் சிந்தக தேவா பத்திரண்டு தலைமையில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்ட அறிக்கையை பிரதேச சபையின் தலைவர் முன்வைத்திருக்கிறார். இதையடுத்து வரவு செலவு திட்ட அறிக்கை தொடர்பில் விவாதம் இடம்பெற்றதோடு இதன்போது வரவு செலவு திட்ட பிரச்சினைகள் தொடர்பில் எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சர்வஜன அதிகாரம் கட்சியின் புஷ்பகுமார் பெட்டகே மற்றும் பொதுஜன ஐக்கிய முன்னணியின் ரொபின் சங்கா ஆகியோர் வரவேற்றிருந்தார்கள். இதன்போது அடுத்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிக் கொள்ள இறுதியாக வாக்களிப்பு இடம்பெற்றது. வாக்களிப்பில் தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட குழுவினர் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 22 வாக்குகளையும் ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக 23 வாக்குகளையும் அளித்தார்கள். அதன் பிரகாரம் வெலிகம பிரதேசபையின் 2027 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மேலதிக உருவாக்கினால் தோல்வியடைந்திருக்கிறது. எனவே அரசாங்கத்துக்கு சார்பான பட்ஜெட் பிரதேசபை அவர்கள் வசம் இருக்கிற நிலையில் இந்த தோல்வி கிடைத்திருக்கிறது. இதர மற்றொரு செய்தி குறித்தும் நாம் கவனத்தை செலுத்த வேண்டும். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. எரிபொருள் விலை உயராது என்பதான எரிபொருள் விலை உயர்வும் மக்கள் மீது சுமை விழாது என்பதாக இந்த தகவல் அமைச்சர் நளிந்த ஜெயதீச கூறிய கருத்தினை மையப்படுத்தி தரப்பட்டிருக்கிறது. தினக்குரல் பதிலின் தகவலை எடுத்துக் கொள்கிறோம். மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அதிவேகமாக உயர்ந்து வரும் எரிபொருள் விலையை கருத்தில் கொண்டு மக்கள் மீது குறைந்தபட்ச சுமையை சுமத்தி நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதீச இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். மத்திய கிழக்கு மோதல்கள் காரணமாக ஏற்பட்டிருக்கிற நிலைமையில் இது தொடர்பான பல்வேறு கேள்விகள் எழுகின்றன. எனவே ஒட்டுமொத்த சுமையும் மக்கள் மீது சுமத்தாமல் எரிபொருளுக்காக இதுவரை சுமார் 110 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் திரைசேரி ஊடாக நிவாரணமாக வழங்கியுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார். அதன்படி கடந்த ஏப்ரல் மாதத்தில் 57 மில்லியன் ரூபாவும் இம்முறை 41 மில்லியன் ரூபாவும் திரைசேரிந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. திரைசேரியால் தாங்கிக் கொள்ளக்கூடிய உச்ச வரம்புக்கு சென்றே மக்களுக்காக நிவாரணங்களை வழங்க அரசாங்கம் செயல்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து வெளியிடும்போது உலகின் பல நாடுகள் எரிபொருள் விலையை உயர்த்தியிருக்கின்றன. நிலைமை இவ்வாறு இருக்கையில் எமது அரசாங்கம் 41 மில்லியன் ரூபாயை செலுத்தி எரிபொருள் விலை உயர்வின் சுமையை மக்கள் மீது நேரடியாக சுமத்தாமல் அதனை கட்டுப்படுத்தி வருகிறது. உலக சந்தை விலை உயர்வுக்கு ஏற்ப நாமும் விரைவாகவும் பெருமளவில் விலையை உயர்த்தியிருக்க வேண்டும். ஆனால் கடந்த ஏப்ரல் மாதத்திலும் நாங்கள் அதை செய்யவில்லை. அதற்கு பதிலாக 57 மில்லியன் ரூபாயை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. இம்முறையும் 41 மில்லியன் ரூபாயை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. கடந்த 4-5 மாதங்களுக்குள் சுமார் 100 மில்லியன் ரூபாயை அரசாங்கம் மக்கள் மீது சுமத்தாமல் தாங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அரசாங்கம் என்ற ரீதியில் திரைசரியை சரியாக முகாமை செய்து இவ்வாறதொரு சந்தர்ப்பத்தில் மக்களின் வரிப்பணத்தின் மூலம் மக்கள் மீதான சுமையை குறைப்பதே எமது கடமை. அதனை நாங்கள் செய்கிறோம். திரைசேரியால் தாங்கிக் கொள்ளக்கூடிய உச்சவரம்பை மக்களுக்காக நாங்கள் செயற்படுத்துவோம் என்பதாகவும் அமைச்சர் நளிந்த ஜெயதீச இவ்வாறு தெளிவுபடுத்தியிருக்கிறார். இதில் இன்னும் ஒரு தகவலும் அமைச்சருடைய கருத்தினை மையப்படுத்தி தரப்படுகிறது. நாட்டில் லிட்ரோ சமையல் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நளிந்த ஜெயதீச அதை பற்றியும் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். இதுபற்றி அவர் கூறும்போது இது தொடர்பில் எவ்வித குழப்பத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. தற்போது 3900 மெட்ரிக் டன் எரிவாயு ஏற்றிய கப்பல் மாலைத்தீவில் இருந்து கொழும்பு துறைமுகத்தை அண்மித்திருக்கிறது. இதிலிருந்து எரிவாயுவை இறக்கும் பணிகள் நடைபெறும். இதன்படி எரிவாயு விநியோகம் நடைபெறும். இதனால் எவரும் இந்த விடயத்தில் குழப்பமடைய தேவையில்லை. வளமையான முறையிலேயே அவற்றை கொள்முனவு செய்யலாம். அவசியமற்ற வகையில் சேமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதையும் அவர் இவ்வாறு உறுதிப்படுத்தி பேசியிருக்கிறார். இந்த தகவலோடு சேர்த்து மற்றும் ஒரு முக்கிய செய்தி குறித்து அடுத்ததாக நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 6 மாகாணங்களில் இன்றும் பலத்த மழை, மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் நீடிப்பு என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது. அனர்த்த நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை மையப்படுத்திய செய்தியாகவே இந்த தகவலை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் நாட்டில் 6 மாகாணங்களில் சில இடங்களில் இன்று புதன்கிழமை 100 முதல் 150 மில்லிமீட்டர் வரையிலான பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இதன்படி மேல் சபர்கம்புவா, மத்திய, வடமத்திய, உவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இவ்வாறு பலத்த மழை பெய்யக்கூடும். நாட்டின் ஏனைய பகுதிகளிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இலங்கை அண்மித்த வங்காள விரிகுடா கடற்பரப்பின் கீழ் வளிமண்டலத்தில் காணப்படும் தாழமுக்கம் காரணமாக இந்த நிலைமை இவ்வாறு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் அவதானிக்கலாம். அந்த வகையில் சில நாட்களில் மழை வீழ்ச்சி அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் மேல் வடக்கு மற்றும் தென் மாகாணங்களின் இடையிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சபர்கம மத்திய மற்றும் மூவா மாகாணங்களில் அதிகாலை வழியில் சில இடங்களில் பனிமூட்டமான நிலைமையும் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் மின்னல் தாக்கங்களுக்கும் ஆபத்துகளும் ஏற்படலாம். எனவே இவற்றால் ஏற்படக்கூடிய அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டல் வியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டிருக்கிறது. மேலும் எதிர்வரும் நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகள் மற்றும் எச்சரிக்கை அறிவிப்புகள் தொடர்பில் தொடர்ந்து அவதானமாக இருக்குமாறும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. அத்துடன் கண்டி, நுரலியா, கேகாலி, ரத்னபுரி, பதுளை, மாத்தலை, கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் சில பிரதேசிகள் பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய எச்சரிக்கையை தொடர்ந்து அமலில் உள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் இவ்வாறு தெரிவித்திருப்பதை நாம் அவதானிக்கலாம். இதிலம் இந்த தகவலோடு சேர்த்து மற்றொரு செய்தி குறித்து நாம் அவதானத்தை செலுத்தப் போகிறோம். இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. 3.9 மில்லியனை தாண்டிய முதியோர் எண்ணிக்கை என்பதான தகவல் இவ்வாறு வெளியாகிறது. 2024 குடிசன வீட்டு வசதிகள் தொகை மதிப்பு கமைய இலங்கையில் 60 வயதுக்கும் மேற்பட்ட முதியோர் மக்கள் தொகை 39,21,124 காணப்படுவதோடு இது நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 18.00% என கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பணியிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ்க ரங்கநாத்தால் வாய்மூல விடைக்கான வினாவாக முன்வைக்கப்பட்ட கேள்விக்கு கடந்த அக்டோபர் 6 பாராளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து அவர் மேலும் கூறும்போது, இந்த முதியோர் மக்கள் தொகையில் 11,12,515 பேர் ஆண்கள் என்றும், 22,8,589 பேர் பெண்கள் என்றும், இதற்கமைய முதியோர் மக்கள் தொகையில் 43.67% ஆண்களாகவும், 56.33% பெண்களாகவும் இருக்கிறார்கள். 2000 9 இலக்க முதியோரின் உரிமைகளை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் 2002 ஜூன் மாதத்தில் தேசிய முதியோர் செயலகமும் தேசிய சபையும் நிறுவப்பட்டது. முதியோர்களின் உரிமைகளை பாதுகாத்தல், அவர்களின் நலனை உறுதிப்படுத்துதல் மற்றும் தேவையான சேவைகளை வழங்குதல் ஆகிய நோக்கங்களுக்காக இந்த நிறுவனங்கள் செயற்படுகின்றன. முதியோர் பராமரிப்பு நிலையங்களை பதிவு செய்தல் மற்றும் ஒழுங்குபடுத்துதல், முதியோர் பகல் நேர பராமரிப்பு நிலையங்களுக்கு உதவிகளை வழங்குதல், அத்துடன் முதியோர் குழுக்களை வலுவூட்டுதல் ஆகியன அவற்றின் முக்கிய பணிகளாகும். 2025 44,899 முதியோர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன. 2026 45,000 அடையாள அட்டைகளை வழங்குவதற்கு எதிர்பார்க்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் 2026 25 முதியோர் இல்லங்களில் புனர்வு பணிகளை மேற்கொள்வதற்கும் அவற்றுக்கு தேவையான உபகரணங்களை வழங்குவதற்கும் 500 பயனாளிகளுக்கு உதவிகளை வழங்க எதிர்பார்க்கப்படுகிறது என்பது முக்கியமான செய்தியாக அமைந்திருக்கிறது. இதில் முக்கியமாக கிட்டத்தட்ட 1/6 என்ற அடிப்படையில் மக்கள் தொகையில் முதியோர் இருக்கிறார்கள் அல்லது 5.5 அடிப்படையில் இருக்கிறார்கள் என்பது முக்கியமான செய்தி. சுயாதீன செய்தி பார்வையில் மற்றும் ஒரு விளம்பர இடைவேளை.
1: நேரம் காலை 7 கடந்து 19 நிமிடம்.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: சிறீரக நோயாளர்கள் 53,604 பேருக்கே மாதாந்தம் தலா 10,000 ரூபாய் கொடுப்பனவு என்பதாக இன்னும் ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையில் வெளியாகிறது. சிறுநீரக நோயாளர்கள் 53,604 பேருக்கு மாதாந்தம் தலா 10,000 ரூபாய் கொடுப்பனவை வழங்குவதற்காக இவரிடம் ஆகஸ்ட் மாதம் அளவில் அடையாளம் காணப்பட்டிருந்ததாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவற்ற அமைச்சர் கலாநிதி பாலிப்பணிலகே கூறியிருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ரோஹண பண்டாரவால் முன்வைக்கப்பட்ட வாய்மூல விடைக்கான வினாக்களுக்கு பாராளுமன்றத்தில் பதிலளிக்கும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே இடம்பெற்ற விடயம் இவ்வாறு செய்தியாக தரப்படுகிறது. எனவே கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருப்போர் பட்டியல் எதுவும் இல்லை எனவும் விண்ணப்பிக்கும் சிறுநீரக நோயாளர்கள் இந்த தயமலின் அடிப்படையில் மாதாந்த கொடுப்பனவு வழங்கப்படுவதாகவும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார். இதனிடம் மற்றொரு செய்தி, நாடு முழுவதும் 19,646 தனியார் பஸ்கள் சேவையில் என்பதான தகவல். நாடு முழுவதும் தற்போது 19,646 தனியார் பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி பிரதி அமைச்சர் வைத்திய பிரசன்ன குணசேன தெரிவித்திருக்கிறார். பாராளுமன்ற உறுப்பினர் ஓன் திலக ஜெயக்கொடி எழுப்பிய வாய்மூல விடைக்கான கேள்விக்கு பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகிறார். இதுகுறித்து பிரதியமைச்சர் கூறும்போது மாநிலங்களுக்கிடையிலான தனியார் பஸ் சேவைகள் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவால் ஒழுங்குபடுத்தப்படுவதோடு மாகாணங்களுக்குள் சேவையில் ஈடுபடும் பஸ்கள் அந்தந்த மாகாணங்களைச் சேர்ந்த 9 வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபைகளால் ஒழுங்குபடுத்தப்படுகின்றன. பொது பஸ் நிலையங்களில் தனியார் பஸ்களின் மீது சட்டவிரோதமாக பணம் மறுவிடுவதற்கு எவருக்கும் சட்ட ரீதியான அதிகாரமோ அனுமதியோ இல்லை. இவ்வாறான பண அறுவடுகளை தடுப்பதற்காக பஸ் பணியாளர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்தகைய சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற இங்கே போலீசாரின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதனிடம் மற்றொரு பிரதான செய்தி, இன்றைய தினம் தினகரன் பத்திரிகையுடைய முக்கிய தகவலாக இந்த செய்தி அமையப்பெறுகிறது. பொருளாதார அபிவிருத்தியை இலக்காக முக்கிய சட்டங்கள் பாராளுமன்றத்தில் விரைவில் சமர்ப்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு என்பதாக தினகரன் பத்திரிகை இன்றைய தினம் பிரதான தலைப்புச் செய்தி இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையில் இலங்கை பொருளாதாரம் மற்றும் முதலீட்டு மாநாடு 2026 என்ற அடிப்படையில் தரப்பட்டிருக்கிற செய்தியில் நம்பிக்கையுடன் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள், உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்பு என்பதாக இந்த செய்தியை காண்கிறோம். முதலீடுகளுக்கு சாதகமான சூழலை உருவாக்குவதற்காக வெளிப்படையான நிர்வாக முறைமையை பேணுதல், தேவையான சட்டங்கள் மற்றும் விதிகளை தயாரித்தல் மற்றும் அத்தியாவசிய உட்கட வசதிகளை மேம்படுத்தல் என்பவற்றுக்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும், எனவே நம்பிக்கையுடன் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள வருமாறு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு வர்த்தக சமூகத்துக்கு ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் தேசிய மற்றும் சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் 12 ஆரம்பமான 2026 இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கை வர்த்தக சங்கம் ஏற்பாடு செய்த இந்த மாநாடு மாறிவரும் உலக பொருளாதாரத்துக்குள் இலங்கையை நிலைநிறுத்துதல், தாங்கும் திறன் சீர்திருத்தங்கள் மற்றும் பொருளாதார கொள்கைகளின் எதிர்காலம் எனும் துணைப்பொருளின் நடைபெற்றிருக்கிறது. அரசு மற்றும் தனியார் துறை பிரதிநிதிகள், கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தக சமூகம் மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த மாநாட்டில் நேரடி வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்தல், ஏற்றுமதிகளை விரிவுபடுத்துதல் மற்றும் நிலைப்புறான பொருளாதார வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் குறித்து கவனம் செலுத்தப்படுகிறது. இலங்கையின் முதலீட்டு திறனை சர்வதேசத்துக்கு அறிமுகப்படுத்துவதும் நாட்டின் நீண்டகால பொருளாதார மேம்பாட்டுக்காக அரசு மற்றும் தனியார் துறைக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதும் இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கங்களாகும். இதன்போது ஜனாதிபதியிடம் பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதற்கு ஜனாதிபதி பதிலளிக்கும் போது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் நாம் 2 டிரில்லியன் ரூபாய் மூலதன செலவை திட்டமிட்டிருக்கிறோம். இது கடந்த காலங்களை விட மிகப்பெரிய அதிகரிப்பு. 2023 அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட மூலதன செலவுகளில் 64% மட்டுமே செலவிடப்பட்டுள்ளது. 2024 54% செலவிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் தேர்தல்களும் இயற்கை அனர்த்தங்களும் ஏற்பட்ட 2025 ஆண்டில் அதனை 76% வரை அதிகரித்துக் கொள்ள எங்களால் முடிந்திருக்கிறது. அரச பொறிமுறை எப்போதும் ஊழலில் ஈடுபடுகிறது என்றும் இந்த ஊழலை தடுப்பதற்கு சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் என்றும் நமது நாட்டில் ஒரு எண்ணம் இருந்தது. கடந்த காலங்களில் ஊழலை தடுப்பதற்காக படிப்படியாக உருவாக்கப்பட்ட சட்டங்கள் காரணமாக இன்று எந்தவொரு பணியையும் விரைவாக செய்து கொள்ள முடியாத அளவுக்கு சட்டங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்குள் வெளிநாட்டு முதலீடுகளின் மற்றும் முதன்மை சர்வதேச நிறுவனங்களுடன் வெற்றிகரமாக இணையக்கூடிய வலுவான உள்நாட்டு வர்த்தக குழுவையும் தொழில் முனைவோரையும் உருவாக்க நாம் விரும்புகிறோம். நமது வரவு செலவு திட்டத்திலும் அது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக கிராமப்புறங்களுக்கு செல்வதாக இருந்தால் காணிகள் மற்றும் சில தேவைகளுக்கு நிவாரண முறைகளை வழங்க தயாராக இருக்கிறோம். அத்துடன் துறைமுகம், புதுப்பிக்கத்தக்க வலுசக்தித்துறை, கொழும்பு துறைமுக நகரம் மற்றும் சுற்றுலாத்துறை உள்ளிட்ட பல துறைகளில் உட்கண வசதிகள் வளர்ச்சியடைந்து புதிய பொருளாதார வாய்ப்புகள் உருவாகின்றன. நீங்கள் அனைவரும் பயமின்றி முதலீடு செய்யுங்கள், அதற்கு தேவையான பாதுகாப்பையும் நம்பிக்கையை நாங்கள் வழங்குவோம் என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் அரசு தனியார் கூட்டாண்மை தொடர்பான சட்ட மூலம் சட்ட வரைஞர் திணைக்களத்தினால் தயாரிக்கப்பட்டு சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டதோடு நாட்டில் மின்சார பரிமாற்ற கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அதிகரிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் உதவியுடன் கிளிநொச்சியிலிருந்து ஹபர்னை வரையிலான உயர் மின்னழுத்த மின்சார பரிமாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுர்குமார் ஜனாய்க்கே இவ்வாறு சுட்டிக்காட்டி பேசியிருக்கிறார். எனவே புத்தளம் வாரியப்புலம் மற்றும் ஆபரண வேயங்குட உள்ளிட்ட இனிய பரிமாற்ற கட்டமைப்புகளை தனியார் துறையின் பங்களிப்புடன் நிர்மாணிக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதற்காக 4 மின்சார பரிமாற்ற வழித்தடங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கான கேள்விப்பத்திரங்கள் விரைவில் கோரப்படும் என்றும் அவர் தெரிவித்ததோடு கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் நடைபெற்ற இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாடு 2026 பிரதமதியாக கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இவ்வாறு இதை பற்றி பேசியிருக்கிறார். இலங்கை வர்த்தக சம்மேளனத்தினால் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததையும் இங்கு தொடர்ந்தும் கருத்து வெளிப்படுத்திய ஜனாதிபதி தற்போது நாட்டின் மொத்த மின்சார உற்பத்தி திறனில் 69% புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி எழுந்து கிடைக்கிறது என்றும் சில நாட்களில் மொத்த மின்சார தேவையில் 70-75% வரை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் பூர்த்தி செய்யப்படுகிறது. அரசாங்கத்தை நாம் பொறுப்பேற்ற போது சூரிய மின்சக்தி உற்பத்தி திறன் 1400 மெகாவோட் ஆக இருந்தது. கடந்த 2 வருடங்களில் புதிதாக 1500 மெகாவோட் திறன் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 1100 மெகாவோட் உற்பத்திக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவை அடுத்த வருடத்துக்குள் நிறைவடையும். சூரிய மின்சக்தியை சேமித்து இரவு நேரங்களில் பயன்படுத்துவதாக மின்கல சேமிப்பு கட்டமைப்புகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மின்கல கொள்வனவுக்கான கேள்விப்பத்திரங்கள் மதிப்பீடு செய்யப்பட்டு வருகின்றன என்பதுடன் இந்த பாவனைக்கான மின்கலங்களுக்கு வரிச்சலுகை வழங்குவது குறித்தும் அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. நிலப்பரப்பை பாதுகாக்கும் நோக்கில் நீர்த்தேக்கங்களில் மிதக்கும் சூரிய மின்சக்தி கட்டமைப்புகளை அமைப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதுடன் இந்த கட்டமைப்புகளை மிதக்கும் சூரிய மின்சக்தி திட்டங்களாக விரிவுபடுத்துவது அரசாங்கத்தின் நோக்கம். அதேவேளை இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தியில் துறைமுகங்கள் முக்கிய பங்கு வகிக்கும் நிலையில் கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் உரிமையை அரசாங்கத்திடம் வைத்துக் கொண்டு அதன் முகாமைத்துவத்திற்காக நிறுவனம் ஒன்றை உருவாக்கி அதன் பங்களை தனியார் முதலீட்டாளர்களுக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானித்திருக்கிறது. கிழக்கு முனையத்தில் தற்போது சுமார் 500,000 கொள்கலன்கள் கையாளப்படுகின்றன. எனினும் அந்த முனையத்தில் 3.2 மில்லியன் கொள்கலன்களை கையாளும் திறன் காணப்படுகிறது. மேலும் மேற்கு முனையத்தின் 2 கட்ட அபிவிருத்திக்காக தேவையான கடல் தடுப்புச் சுவரை நிர்மாணிப்பதற்கு முன்னர் 1.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மதிப்பிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 1.4 பில்லியன் டாலர்கள் செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. துறைமுகத்தை வெறுமனே கொள்கலன் பரிமாற்ற மையமாக மட்டுமின்றி சர்வதேச தளவாட மையமாகவும் அபிவிருத்தி செய்ய திட்டமிடப்பட்டிருக்கிறது என்பதையும் ஜனாதிபதி இங்கு குறிப்பிட்டிருக்கிறது. அரசாங்கம் முன்னெடுக்க உள்ள திட்டங்கள் என்ன, அவற்றுக்கு தனியார் துறையினுடைய பங்களிப்பை பெற்றுக் கொள்வது தொடர்பிலும் அவருடைய கவனம் இருந்தது. எனவே உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஈர்க்கும் வகையில் அவருடைய கருத்து அமைய பெற்றிருந்தது. இன்னும் ஒரு செய்தி குறித்து பார்க்கலாம். இதுவும் ஜனாதிபதி மையப்படுத்தி தரப்படுகிறது. புதிதாக 75 இருபுரல் நிரப்பு நிலங்களை நிறுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி அனுர்குமார் ரிசானாய்க்கு தெரிவித்திருக்கிறார். தனியார் துறை கலைஞர்களில் அப்போதைய அளவு எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் அதன் விநியோகத்தை கட்டுப்படுத்துவதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி நுகர்வோரின் தேவையை கவனத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் பொருளாதார மறுசிறப்புகள் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் தேசிய சர்வதேச கவனத்தை ஈர்க்கும் வகையில் கொழும்பு ஷங்கிரிலா ஹோட்டலில் நடைபெற்ற மாநாட்டில் இது தொடர்பான கருத்தும் அவரால் இவ்வாறு முன்வைக்கப்பட்டது. எனவே ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்ட செய்தியோடு தொடர்பட்ட ஒரு செய்தியாக இது அமையப்படுகிறது. தனியார் எரிபொருள் விநியோகர்களை அதிக அளவில் சார்ந்துள்ள பகுதிகளில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் அமைந்திருக்கிற நிலையில் இவ்வாறு இது பற்றிய கருத்தினை அவர் இவ்வாறு அதாவது பேசியிருக்கிறார். எனவே அவற்றுக்கான இடங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது என்பதும் அவர் முன்வைக்கிற கருத்தாக அமைந்திருக்கிறது. கலைஞர்கள் எரிபொருள் கையிருப்பில் இருந்தும் சில தனியார் நிறுவனங்கள் அதன் வியூகத்தை கட்டுப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இதனால் நகரங்கள் என்றே கிராமப்புற பிரதேசங்களையும் பாதிக்கப்படுகின்றன எனவும் தனியார் நிறுவனங்கள் இலங்கையின் எரிபொருள் சந்தையில் அறிமுகப்படுத்தப்பட்டதன் நோக்கம் போட்டியை ஊக்குவிப்பதை எனினும் சில தனியார் நிறுவனங்கள் இலங்கையின் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் விலைகளுக்கு இணையாக எரிபொருளை விற்பனை செய்ய முடியாத நிலை காணப்படுவதாகவும் ஜனாதிபதி கூறியிருக்கிறார். இன்னும் ஒரு தகவல் பற்றி பார்க்கலாம். உபகரண கொள்வனவுக்கு மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் ஜனாதிபதி யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் என்பதான செய்தி தரப்படுகிறது. நாட்டில் உள்ள 15,00,000 பாடசாலை மாணவர்களுக்கும் 2027 கல்வியாண்டுக்காக தலா 6,000 ரூபாய் வீதம் பாடசாலை உபகரணங்களுக்கான கொடுப்பனவும் வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது என்பதுவே இந்த செய்தி. இத்துடன் நாம் சுயாதீன செய்தி பார்வை நெருஞ்சொலர் மற்றும் ஒரு சுயாதீன செய்தி பார்வையில் மீண்டும் சந்திப்போம் என நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்.
1: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி பார்வை
2: வசந்தம் FM

0: வணக்கம் வசந்தா. வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை. கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: நேர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை பொழுது வணக்கம். சந்தோஷமான உற்சாகமான காலை பொழுது உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. சரி, இந்த நாள் அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி. நிறைய சொந்தங்கள் இப்படிதான் வீட்டுல இருந்து கிளம்பி வேலைக்கு போய் கொண்டிருப்பீங்க. சார், நிறைய பேர் வீட்டுல இருக்க வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. சரி, பாதை விவரங்களை பார்க்கும்போது வளமைக்கு மாறாக அதிகமான நெரிசல் எங்கேயுமே கிடையாது. அதுபடி வரும்போது கட்டாயம் நான் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன். வளமையா இருக்கிற நெரிசல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பத்திரமலையில இருந்து ராஜகிரி செல்லும் பகுதியில் 3 வழி பாதையாக இருந்தாலும் அந்த பாதை நெரிசலாகத்தான் இருக்கிறது. அதே போல மார்கம பாதைகள், மார்கம பிரதான வீதி அல்ல மற்ற பாதை பாத்தீங்கன்னு சொன்னா இப்பொழுது கொஞ்சமாக நெரிசலாக காணப்படுது. பிரதான வீதி என்ன சொன்னா மகாரகம நகரத்தில் இருக்கின்ற 2வது பாதை, ஒரு பெரியதான ரோடு உண்டு. அந்த ரோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் பமனகம பாதைக்கு முன்னால் இருக்கின்ற பாதை, அந்த பாதை கொஞ்சம் நெரிசலாக காணப்படுகிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பம்மல்பட்டி வெள்ளவரத்து பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் நெரிசலாக காணப்படுகிறது. நேற்று தினம் சீட்டிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் அத கோடிபதி லோத்தருக்கான வெற்றி முடிவுகளை பார்க்கலாம். 3139வது சீட்டில் போவதற்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 25, 28, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எக்ஸ் வெற்றி இலக்கங்கள் 12, 25, 28, 62. நேரினாலில் 2,00,000 பரிசுகள், 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 72,12,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,14,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான இளஞ்சிவப்பு நிற அத கோடிபதி அச்சிடப்பட்டுள்ள தட்டிகள் அது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தட்டிகளினை இன்றே கொள்ளுநர்வு செய்யுங்கள். அடுத்த நேரினாளில் சீட்டிலிக்கப்பட்ட ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 5,025வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக சிம்ம ராசி தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 26, 42. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ராசியாக சிம்மம் தெரிவாகி இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 2, 9, 26, 42. நேற்று நாளில் மொத்தமாக பார்க்கும்போது 1,49,35,280 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 45,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற ராசி அதிர்ஷ்ட ஆச்சரியப்பட்டுள்ள தட்டிகிட்ட டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் லோத்தட்டிகளை இன்று கொள்ளுநர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சூப்பர் பால் லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் 3,313வது சீட்டில் வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 3, 22, 32, 55. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 3, 22, 32, 55. சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 3, 4, 1, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், சூப்பர் கேஷ் சீட்டில் மூலம் வழங்கப்படும் 25,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 2, 3, 4, 1, 2. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 4 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 61,84,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த ஜாக்பட் பரிசாக 8,56,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான சிவப்பு நிற சூப்பர் பால் அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகளினை இன்றே கொள்ளுநர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சனிதளத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,474வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11, 36, 38, 53. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், ஆங்கில எழுத்து எல் வெற்றி இலக்கங்கள் 11, 36, 38, 53. லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 8, 1, 0, 1. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும், லக்கி சான்ஸ் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 50,000 பரிசுக்குரிய விஷட இலக்கங்களாக 6, 8, 1, 0, 1. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள், 2 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 69,52,080 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 5,64,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான ஊதா நிற சனித அச்சிடப்பட்டுள்ள தொட்டிகள் அல்லது டிஎல்பி ஸ்வீப்பூடாக டிஜிட்டல் தொட்டிகளினை இன்று கொள்ளுநர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட கப்பற்குளத்திற்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து சி. சூப்பர் லக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 23, 51, 59, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து சி. சூப்பர் லக்கம் 16, வெற்றி இலக்கங்கள் 23, 51, 59, 69. நேற்று நாளில் 20 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் பரிசுகள் 5 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 1,49,4,160 ரூபாய் பெறுவது என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்லப்புக்கான சூப்பர் கோடிபதி பரிசாக 38,64,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்லப்புக்கான நீல நிற கப்ருக்க அச்சிடப்பட்டுள்ள தட்டிக்கிறது டிஎல்பி ஸ்வீப்பாக டிஜிட்டல் தட்டிக்கிறனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட சுபிரி தன சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1047வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 0, 4, 2, 6, 0, 7. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து டி. வெற்றி இலக்கங்கள் 0, 4, 2, 6, 0, 7. சூப்பர் வின் சீட்டிலப்பு மூலம் வழங்கப்படும் 200 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 6, 7. 40 பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 2, 1. 40 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 2, 1. 200 ரூபாய் பரிசுக்குரிய விசேட இலக்கங்கள் 5, 6, 7. நேற்று நாளில் மொத்தமாக 25 லட்சம் பரிசு ஒன்று வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 643,543,540 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 3,26,00,000 வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த சீட்டிலப்புக்கான பச்சை நிற சுப்பிரி தின சம்பதல தட்டுகிறனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட ஜாயசம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் 5,21வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ஆங்கில எழுத்து

பரிசு பகிர்ந்தளிக்க பெற்றிருக்கின்றது. அடுத்த ஜயசம்பத ஊதா நிற அச்சிடப்பட்ட லொத்தடிகிறனை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிக்கப்பட்ட வாசிலொத்தருக்கான வெற்றி முடிவுகள். ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 34-86, சிறப்பு இலக்கம் 4. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 13வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் வாசிலொத்தருக்கானது. ஆங்கில எழுத்து கியூ வெற்றி இலக்கங்கள் 34-86, சிறப்பு இலக்கம் 4. நேற்று நாளில் சுப பரிசு 10,00,000 வெல்லப்பட்டிருக்கின்றது. எலக்ட்ரிக்கல் மோட்டார் சைக்கிள் அல்லது 5,00,000 பரிசுகள் 4 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. 25,000 பரிசுகள் 118 வெல்லப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்ட மொத்த பண பரிசு தொகையாக 1,15,87,020 ரூபாய். அடுத்த சீட்லிப்புக்கான நீல நிற வாசி அச்சிடப்பட்ட லொத்தட்டிக்கிறது. டிஎல்வி ஸ்வீப்பேப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிகளை இன்று கொள்ளுணர்வு செய்யுங்கள். அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட சசிரலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,143வது சீட்டிலிப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் 11, 48, 49. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் 11, 48, 49. 2,00,000 பரிசுகள் 9 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 36,13,080 ரூபாய் பெறுமதி என பழப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சீட்டிலிப்புக்கான சிவப்பு நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தட்டிக்கிறது. டிஎல்பி ஸ்வீப்பேப்பூடாக டிஜிட்டல் லொத்தட்டிக்கிறனை இன்றே கொள்ளுணர்வு செய்யுங்கள். இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: இரண்டு இலக்கங்களுக்கு 25,000 ரூபாயை வழங்கும் ஒரே ஒருத்தர் டிஎல்பி வாசி. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் பிறந்தால் 50,000 ரூபாய். இரண்டு இலக்கங்களுடன் ஆங்கில எழுத்தும் பிறந்தால் 500,000 ரூபாய். அல்லது இ பைக் கொண்டு இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10,00,000 ரூபாய் விசேட பரிசுடன். மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் டிஎல்பி வாசி.
1: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம் இம்மாதம் 14ஆம் தேதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில். பாதுகாப்பான பயணத்திற்கு

கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம் எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இணைந்து கொள்ளுங்கள். 102.6 102.8 என்ற வரிசையில் இளைஞர் எங்கிருந்தாலும் அடைந்து கொள்ள முடியும். அதே போன்று www.vasantham.fm இணையதளம் சென்று நீங்கள் நீங்கள் ஆன்லைன் மூலமாக இணைந்து கொள்ள முடியும். சந்தோஷம் மகிழ்ச்சி சரி எங்கு சென்றாலும் நீங்கள் அவதானமாக செல்லுங்கள். ஓகே தானே. நேற்று நாளில் சீட்டிலக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை நாங்கள் இப்பொழுது பார்க்கலாம். முதலாவதாக நாங்கள் சுபதாச குலத்திற்கான வெற்றி முடிவுகளை பார்ப்போம். 455வது சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 26, 57. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக துலாம் தெரிவாக இருக்கிறது. வெற்றி இலக்கங்கள் 21, 26, 57. 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 6 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 81,25,820 ரூபாய்

என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட ஆய்வோ சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், நேற்று நாளில் சீட்டிலுக்கப்பட்ட இரண்டாவது சீட்டிழப்பு வாரத்துக்கான ஆய்வோ சீட்டிழப்புக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 5. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஜே, வெற்றி இலக்கங்கள் 2, 9, 7, 5. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது, 50,000 பரிசுகள் 28 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக நேற்று நாளில் 71,98,440 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட கோவிசத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 4,581 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 8, 20, 31, 66. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ, வெற்றி இலக்கங்கள் 8, 20, 31, 66. நேற்று நாளில் 20,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 2,50,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 99,98,920 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 8,85,69,474 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மகாஜன சம்பத்தளத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 6,339 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 5, 3, 2, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 7, 5, 3, 2, 4, 2. நேற்று நாளில் சுபப்பரிசாக வெல்லப்பட்டிருக்கிறது 2,77,1064 ரூபாய் பெறுமதியான ஜாக்பாட் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று நேற்று நாளில் 25,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 1,00,000 பரிசுகள் 11 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 4,14,47,944 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 2 கோடி ரூபாய் வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தனநிதி நிலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. 2,369 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 19, 34, 67, 69. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எம், வெற்றி இலக்கங்கள் 19, 34, 67, 69. நேற்று நாளில் 2,00,000 பரிசுகள் 3 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 54,18,760 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சுப பரிசாக 9,08,11,721 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட மெகா பவர் லோத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 2,687 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 10, 16, 48, 59. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, சூப்பர் இலக்கம் 11, வெற்றி இலக்கங்கள் 10, 16, 48, 59. நேற்று நாள் மொத்தமாக 2,00,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது, மொத்தமாக 71,93,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த மெகா சூப்பர் பரிசாக 30,95,61,970 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த பவர் சூப்பர் பரிசாக 1 கோடி ரூபாயும், அடுத்த கிராண்ட் சூப்பர் பரிசாக மோட்டார் வாகனமும் பரிசாக வழங்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஹந்த ஹன்லோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. 1,648 சீட்டிலப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது, வெற்றி இலக்கங்கள் 23, 26, 42, 62. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ராசியாக ரிஷபம் தெரிவாக இருக்கிறது, வெற்றி இலக்கங்கள் 23, 26, 42, 62. நேற்று நாளில் 10,00,000 பரிசு 1 வெல்லப்பட்டிருக்கிறது, 25,000 பரிசுகள் 14 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 87,39,720 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த சூப்பர் பரிசாக 37,34,787 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட காத்திருக்கிறது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட அத சம்பத்தலத்திற்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட 914 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 3, 2, 4, 2. அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து வி, வெற்றி இலக்கங்கள் 3, 2, 4, 2. நேற்று நாள் மொத்தமாக 48,16,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்த நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள் இதோ. நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட ஜாயலோத்தருக்கான வெற்றி முடிவுகள், 607 சீட்டிழப்பு வாரத்துக்கான வெற்றி முடிவுகள், ஆங்கில எழுத்து என், வெற்றி இலக்கங்கள் 6, 8, 6, 7.
அந்த வெற்றி முடிவுகள் மீண்டும் ஆங்கில எழுத்து எண் வெற்றி இலக்கங்கள் 6, 8, 6, 7. நேற்று நாளில் 500,000 பரிசுகள் 2 வெல்லப்பட்டிருக்கிறது. 50,000 பரிசுகள் 29 வெல்லப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 64,12,560 ரூபாய் பெறுமதி என பணப்பரிசு பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கின்றது. இவைகள்தான் நேற்று நாளில் சீட்டிலிக்கப்பட்ட தேசிய லோத்தர சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நாளுக்கான ராசி பலன்.
1: இன்று 2026 அக்டோபர் மாதம் 14 திகதி புதன்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 4:32 மணியிலிருந்து 6:02 மணி வரை, ராகு காலம் பிற்பகல் 12 மணியிலிருந்து 1:32 மணி வரை, யமகண்டம் காலை 7:32 மணியிலிருந்து 9 மணி வரை. இனி இன்றைய நாளுக்கான ராசி பலன்களை கேட்போம். மேஷம் இன்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் உயர்வு, கடகம் நட்பு, சிம்மம் அலைச்சல், கன்னி சிரமம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் துணிவு, தனுசு நற்செயல், மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் வெற்றி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் இன்பம், ரிஷபம் இரக்கம், மிதுனம் உயர்வு, கடகம் நட்பு, சிம்மம் அலைச்சல், கன்னி சிரமம், துலாம் மகிழ்ச்சி, விருச்சிகம் துணிவு, தனுசு நற்செயல், மகரம் சுகம், கும்பம் நலம், மீனம் வெற்றி. இவை இன்றைய நாள்.

ஒண்ணும் இல்லையா? சரி, ஓகே. கேட்டுக்கொண்டிருக்கிற வணக்கம் வசனம் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஏராளமான தகவல்கள் இந்த நாளில் உங்களுக்காக வர காத்திருக்கிறது சொல்லிக்கொண்டு நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 8:01.

0: 2.8 வசந்தம் FM. வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.
1: இன்றைய அறிந்ததும் அறியாததும் பகுதியில் ஒரு சுவாரஸ்யமான விடயம் பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். உலகின் மிகப்பெரிய பெருங்கடல் எது என்று உங்களுக்கு தெரியுமா? அதுதான் பசுபிக் பெருங்கடல். சுமார் 16.5 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட இந்த பெருங்கடல் பூமியின் மிகப்பெரிய நீர்பரப்பாக திகழ்கிறது. அது மட்டுமல்ல, உலகின் மிக ஆழமான கடல் பகுதியான மரியானா அகழி இந்த பெருங்கடலில் தான் அமைந்துள்ளது. அதன் ஆழமான பகுதியை சேலஞ்சர் டீப் சுமார் 10,900 மீட்டருக்கு அதிகமான ஆழத்தை கொண்டுள்ளது. இந்த பெருங்கடல் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவை மேற்கு பக்கத்திலும், வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவை கிழக்கு பக்கத்திலும் எல்லைகளாக கொண்டுள்ளது. மேலும் பல ஆயிரக்கணக்கான தீவுகளையும் கடல்வாழ் உயிரினங்களையும் கொண்டுள்ள இந்த பெருங்கடல் உலகின் காலநிலை மற்றும் கடல் சூழலிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது.
0: வரலாற்று நிகழ்வுகளின் உள்ளோட்டம், நாம் அறியாத மருத்துவ நுட்பம், நமக்கென உருவாக்கப்பட்ட சட்டம், வசந்தத்தின் அறிந்ததும் அறியாததும் அறிந்ததும் அறியாததும்.

சிட்டிசன் திரைப்படத்துக்காக பாடல் ஒழித்து வந்துட்டு. காலையிலே ஒரு வைபான பாடல் இல்ல, அடடா அந்த பாடலை கேட்கும் போது எப்படி ஒரு உற்சாகம். எஸ் இந்த பாடல் திரைப்பட காட்சிகள் கண் முன்னே வந்த போது இல்லையா. சரி, இப்படி ஒரு இசையில் தேவாவின் இசையில் நாங்கள் பாடலை கேட்டு ரசித்திருக்கணும், சங்கர் மகாதேவனின் குரல். சரி, இப்படி எல்லாம் இருக்கும்போது நேரம் 8:10 ஆகிட்டு. சரி, நாங்களும் சில விஷயங்கள், முக்கியமான விடயங்கள், சந்தோஷமான விடயம் ஒன்றுக்கு அதை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா. விளையாட்டு பக்கம், சரி விளையாட்டு செய்தி விளையாட்டாக சொல்லிட்டு போயிடலாம். சரி, அதுக்கு முன்னதாக இன்னும் செய்திருக்கு, அதை நாங்கள் பார்த்துவிட்டு நாங்கள் விளையாட்டு பக்கம் வரணும் என்று நினைக்கின்றேன். பிரபல நடிகை ஒன்று பார்த்தீங்கன்னா விமானத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா ரகலை பண்ணியிருக்காங்க, பெரிய குழப்பம் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய குழப்பம் பண்ணி பார்த்தீங்கன்னா சாதாரண குழப்பம் கிடையாது. அதை பிடிக்க வந்த பெண் போலீஸ் மீது தாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவங்களை வைத்தியசாலையை கொண்டு போயிருக்கிறாங்க. அங்கே இருக்கிற நேர்ஸ்மாரை தாக்கி இருக்கிறாங்க. அதே போல் விமான பணிப்பெண்களை தாக்கி இருக்கிறாங்க. இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இந்த பெண் பிரபல நடிகை தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாங்க. ஹாலிவுட் திரைப்படங்களில் மிக என்ன சொல்கிறது, ரொம்ப ஹிட்டான பாடல்கள் ஹெல்ப் ஐஸ் லீகலி பிளான்ஸ் அப்படின்ற முக்கியமான திரைப்படம் நடித்த ஷல்மா பிளேயர் அப்படின்ற கொள்ளக்கூடிய 54 வயதுடையவர் தான் இவர் இந்த மாதிரி செய்திருக்காங்க. ஃப்ளைட் பறந்து கொண்டிருக்கும் போது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க சாதாரணவங்க கிடையாது, இவங்க ஒரு நல்ல மனிதர் தான். சரியா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளை மாளிகையில் இவருக்கான சரியான ஒரு வரவேற்பும் கிடைத்தது. ஆக மாற்றுத்திறனாளிகளுக்காக நிறைய விஷயங்களை போராடி பெற்றுக் கொடுத்த ஒருவர், ஆக நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் திடீரென்று இவர் ஃப்ளைட்டில் போகும்போது இப்படி குழம்பிட்டாரே அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஏற்கப்பட்டது. இவருக்காக கோர்ட்டு பொழுது வந்து அவருக்கான 19 லட்சம் ரூபா பெறுமதியான நட்டையிடும் கொடுக்க சொல்லி இப்போ சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி நாங்கள் தேட வேண்டும் இல்லையா. என்னதுக்கு இப்படி செய்தாங்க, திடீரென்று இப்படியான விஷயங்கள் ஈடுபடுவதற்கான காரணம் ஃப்ளைட் செய்து கொடுக்கும் போது நரவியல் நோய்க்கான மருந்தை உட்கொள்ள தவறியதால் தான் இந்த விஷயம் ஏற்பட்டதாக மருத்துவ அவசர நிலை காரணமாக அவர் இவ்வாறு கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டான்னு சொல்லி அவரது தரப்பு விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய செக்யூரிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்ற போதும் கோர்ட் அவருக்கு 19 லட்சம் அதாவது 20,000 கிட்டத்தட்ட 19 லட்சம் சொன்னால் இலங்கை டாலருக்கு பிரித்து பார்த்து கொள்ளுங்க. சரிதாரே ஜாமீன் தொகையை விதித்து வழக்கை அடுத்த கட்டத்துக்கு அடுத்த ஆண்டுக்கு கொண்டு சென்றிருக்குது. இந்த போது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான குழப்பங்கள்ல நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வரும்போது எப்படியான குழப்பங்கள் மனிதனை மனிதனாகவே இல்லாமல் செய்து மாற்றி விடுகிறது. சரி, நாங்கள் மனிதர்கள் தான், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி நேற்றைய போட்டியில் வெற்றிட்டோம். ஓகே, வென்று பெற்றிட்டோம். ஆஹா, சந்தோஷம் மகிழ்ச்சி. ஆனால் என்ன வடபோஜை என்று சொல்லி மாதிரி 2-1 என்ற கணக்கில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாகிஸ்தான் அணி தொடரை கைப்பற்றாங்க. ஏற்கனவே 2-0 என்ற கணக்கில் இருந்தாங்க. இப்போது நேற்றைய போட்டியின் வெற்றியின் மூலமாக பார்த்தீங்கன்னா 2-1 என்ற கணக்கில் பாகிஸ்தான் அணி வெற்றி வாகை சூடி கிண்ணத்தை பறிச்சிட்டாங்க. சரி, பறிக்கல எடுத்துக்கொண்டாங்க, இங்கே வச்சிருந்தாங்க பறிக்கிறதுக்க. சரி, இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்றைய நாளில் பாகிஸ்தான் அணி முதலில் துருப்படுத்தாடி இது நேற்றைய நாளில் பெரிதும் ஓட்டங்கள் பெறப்படவில்லை. ஆனால் இந்த ஓட்டத்துக்கும் இலங்கையின் பெருமான சொல்லி நாங்கள் யோசிச்சு கொண்டிருந்தோம். ஆனால் பரவாயில்லை இல்லையா, இவர்களுக்கு பயன்தான் பிரச்சனை போல, அதான் நான் யோசிக்கிறேன். காரணம் இலங்கை அணி நேற்றைய நாளும் ரன் அவுட் எல்லாம் ரொம்ப மோசமான ஒரு களத்திற்பும் நேற்றைய நாள் பார்க்கப்பட்டது. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், வெட்டினாக தானே அது நாங்கள் ரொம்ப குறை சொல்லக்கூடாது, பாவம் தானே. ஏன்னா நேற்றைய போட்டியில் பார்க்கும்போது ஃபரான் அணித்தலைவர் 76 ஓட்டங்களை அணிக்காக பெற்றுக் கொடுத்தார். ஃபகசமான் 12 ஓட்டங்களோடு ஆட்டம் கொடுத்தார். அவரை தொடர்ந்து வேறு யாரும் பெரிதும் சோபிக்கல். விக்கெட்டுகள் சரமாரியாக சகர்ந்தது. 0-16, 3-6 என்று இலக்கங்களோடு குறுகிய இலக்கங்களோடு விக்கெட்டுகள் சில பார்த்தீங்கன்னா அப்துல் ஷமாட் 15 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஆனால் இறுதியாக மின்ஹாஸ் மிக சிறப்பான துடுப்பாட்ட பரதியை வெளிப்படுத்த 2-6 ஓட்டுகள் 2-4 ஓட்டுகள் இடங்களாக 20 பந்துகளில் 34 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். பரவாயில்லை, அவருக்கு நாங்கள் வாழ்த்துக்கள் சொல்லலாம். நேற்றைய போட்டியை பொறுத்தமட்டில் 20 ஓவர்கள் நிறைவில் 168 ஓட்டுகளை பெற்றிருந்தார்கள் பாகிஸ்தான் அணியினர். புதிரிகளாக 6 ஓட்டுகள் வழங்கப்பட்டது. இலங்கையின் பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது நேற்றைய நாளில் தஷுன் சானக்கு மிக சிறப்பான பந்துவீச்சு. 4 ஓவர்கள் பந்து வீசி 21 ஓட்டுகளை கொடுத்து 3 விக்கெட்டுகளை வீழ்த்திருந்தார். நேற்றைய நாளில் விஜயகாந்த் வியாஸ்காந்த் ஹஹா வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாங்கள் சொல்ல முடியும். ஓட்ட பரது வேகத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓட்ட வேகத்தை பார்க்கும்போது 2வதாக குறைவாக ஓட்டங்களை கொடுத்தவராக இருக்கிறார். 5.75 கொடுத்திருக்காரு. அதே போல 5.25 வேகத்தில் தஷுன் சானக்கு ஓட்ட வேகத்தை கொடுத்திருக்காரு. 4 ஓவர்கள் பந்து வீசி விஜயகாந்த் வியாஸ்காந்த் 23 ஓட்டங்களை கொடுத்து 1 விக்கெட்டை நேற்று நாளில் கைப்பற்றிருந்தார். ஈஷான் மலிங்க அதே போல நுவான் துஷார் ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்த பதற்க கிளம்புவது இலங்கை அணி. இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக சிறப்பாக அமைந்தது நேற்றைய நாளை பொறுத்த மட்டும். லஹிர் உதார ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் அடைந்தார். ஆஹா, ஆரம்பிச்சிட்டார் ஐயா, இனிமே நாங்கள் எங்களுடைய பழைய நிலைமைக்கு போய் உருவோம் சொல்லி யோசித்த போது 15 ஓட்டுகளுக்கு முதலாவது விக்கெட். ஆனால் நேற்றைய நாளில் ஜெயவர்தன நேற்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 38 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்த சினேத் ஜெயவர்தன 38 ஓட்டங்கள். அதே போல குசால் மெண்டிஸ் நேற்றைய நாளில் கலக்கி இருந்தார். அவருடைய தோட்டப்பிரதான் மிக சிறப்பாக அமைந்தது நேற்றைய நாளில் பொறுத்தமட்டில். 87 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்த 4-6 ஓட்டுகள் 9-4 ஓட்டுகள் அடங்கலாக 48 பந்துகளில் 87 ஓட்டுகள். அவருடைய இணைப்பாட்டமாக கமிந்து மெண்டிஸ் 40 ஓட்டுகளை பெற்றுக் கொடுத்தார். ஆட்டம் விளக்காமல் 4-4 ஓட்டுகள் அடங்கலாக மிக சிறப்பான ஒரு இணைப்பாட்டத்தை கட்டியெழுப்பினார்கள். 172 ஓட்டங்களை பெற்றார்கள் 2 விக்கெட்டில் இழந்த மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்ட பரதியின் மூலமாக இலங்கை அணி நேற்றைய நாளில் வெற்றியாகி சூடி. நேற்றைய நாளில் பந்துவீச்சு பரதியை பார்க்கும்போது முகமது இம்ரான் அதே போல
மின்ஹாஸ் ஆகியோர் தலா ஒவ்வொரு விக்கெட்டில் வீழ்த்த நேற்றைய போட்டியில் இலங்கை அணி மிக சிறப்பான ஒரு வெற்றியை பதிவு செய்து கொண்டது. 17.1 ஓவர்களில் 172 என்ற ஓட்டங்களை பெற்று வெற்றி வாகை சூடினார்கள். வெறுமனே 2 விக்கெட்டு மாத்திரம் வளர்ந்து 8 விக்கெட்டுகளால் நேற்றைய நாளில் வெற்றி வாகை சூடியிருந்தார்கள். வாழ்த்துக்கள் இலங்கை, இந்த ஃபார்ம்லயே நீங்க இருக்கணும். என்ன பண்றது, எல்லா போட்டியிலும் கடைசி போட்டியில ஃபார்ம் ஆனா என்ன பண்றது, முதல் போட்டியில ஃபார்ம் ஆனாதான் கப்பு நமக்கு, இல்லைனா கப் நமக்கு கிடையாது. நேற்றைய போட்டியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதிய டெஸ்ட் போட்டியை பொறுத்த மட்டும் நேற்றுக்கு முடிவெடுத்து வந்திருக்கிறது. ஆஸ்திரேலியா அணி 214 ஓட்டுகளால் வெற்றி வாகை சூடியிருக்கிறது. அதே போல இன்றைய நாள் ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டி இருக்கிறது. இந்தியா மற்றும் மேற்கு தீவுகள் அணிகள் மோதும் 4வது T20 போட்டி இருக்கிறது இன்று 7 மணிக்கு. அதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்கிறேன். அதே போல வரவேற்கம் நடைபெற்ற பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கான போட்டி சமநிலையில் முடிந்திருக்கிறது. டெஸ்ட் போட்டி

0: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் வணக்கம் வசந்தம் நேரம் இப்போது 8:19.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
2: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
3: நிலா காயும் நேரம் சரணம்.
2: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

கலகலக்குது கலகலக்குது. பத்ரி திரைப்படத்துக்காக பாடல் அப்படியே கேட்டு ரசித்து டான்ஸ் பண்ணி போட்டு வந்திருக்கிறோம் இல்லையா, சந்தோஷமாக இருக்கிறீர்கள். சரி, அந்த சந்தோஷம் தொடர வேண்டும், எங்களுக்கும் நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்றோம். அதே போல நீங்கள் ஒரு விஷயம் இருக்கிறது, போதைப் பொருளுக்கு எதிர்ப்பாக நாங்கள் கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த போதைப் பொருள் எதிர்ப்பு தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் நாங்கள் முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து இந்த விஷயத்தை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். அதாவது ஒவ்வொருவரும் நாங்கள் இதுக்கு பங்களிப்பு அளிக்க வேண்டும். எப்படி போனீங்கன்னா பங்களிப்பு இருக்குதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். எஸ் இருக்குது விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த போதைப் பொருள் விநியோகம் சம்பந்தமாக உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் தெரிந்தால், இவங்கதான் விநியோகம் பண்றாங்க, இவங்க தான் பிசினஸ் பண்றாங்க விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18-18 லட்சத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல நீங்கள் புனர்வாழ்வுக்காக யாருக்காவது புனர்வாழ்வு, இவருக்கு புனர்வாழ்வு தேவைப்படுகிறது அல்லது எங்கள் சார்ந்த ஒருவருக்கு புனர்வாழ்வு தேவைப்படுதுன்னு சொல்லி நீங்க யோசிக்கிறேன் சொன்னால், உடனடியாக 19-27 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்துங்க. ஏற்படுத்தி அந்த உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. காரணம் அதுக்காக தான் புனர்வாழ்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருக்காது. ஸோ அந்த விஷயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்பதையும் சொல்லிக்கொண்டு, இந்த பாக்கு வெத்தலையை போட்டேன் அப்படிலாம் பாட்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாட்டெல்லாம் கேட்டு நீங்கள் ஏமாற்றது படாது. சரி, இலங்கை வாய் மற்றும் அது சார்ந்த புற்றுநோய்களால் தினமும் பார்த்தீங்கன்னா 3 உயிரிழப்பதாக இப்பொழுது தகவல்கள் சொல்லப்பட்டுகிறது. யார் அப்படின்னு சொன்னா, பல்கலைக்கழகம், அதாவது பேராதனை பல்கலைக்கழகத்தின் பல் மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் ஷியாமா பன்னேகதான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சுவையூட்டப்பட்ட பாக்கு சார்ந்த உற்பத்திகளை பயன்படுத்துவதன் காரணமாக பாடசாலை மாணவர்கள் உட்பட இளைஞர்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்திக் கொள்றாங்க. இது புற்றுநோய் ஆரம்பிக்கப்படுகின்றது. இந்த புற்றுநோய் காரணமாக ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக பார்க்கும்போது 3 பேர் உயிரிழக்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்குது. ஆக இந்த விடயங்கள் சார்ந்த விஷயங்கள் தான் நேற்று நாளும் விழிப்புணர்வாக இந்த விஷயம் நடைபெற்றது. ஆக இந்த புற்றுநோய் காரணமாக உயிரிழப்பவர்களுக்கு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் இந்த செய்தி வெளியாகி இருக்கிறது. நாட்டில் அதிகரித்து வருகின்றது இந்த புற்றுநோயின் எண்ணிக்கை. கட்டுப்படுத்துவதற்காக புகையிலை, பாக்கு மற்றும் மதுவான பயன்பாட்டின் ஆபத்தான தொடர்பான விஷயங்களை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தயவு செய்து அப்படின்ற விஷயத்தை அவர்கள் சொல்லி சுட்டிக்காட்டியிருக்காங்க. அவர் இன்னொரு விஷயம் சொல்லி ஒரு சுட்டிக்காட்டி சொல்லப்பட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா, பிரபல கலைஞர்களான நாரத பகிபக மற்றும் தனுஷா ஜாயவர்தன போன்றவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டாங்க. இந்த நிகழ்வில் பார்த்தீங்கன்னு சொன்னால், பல் மருத்துவ பிரிவின் சிரேஷ்ட பேராசிரியர், வாய் புற்றுநோய் ஆராய்ச்சி மையத்தின் பணிப்பாளருமான ருவான் ஜெய்சிங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார். அதாவது பாக்கு மெல்லும் பழக்கத்தின் காரணமாக வாய் புற்றுநோய்க்கு ஆளான 17 பாடசாலை மாணவர் ஒருவரை தான் நேரில் சந்தித்ததாக சொல்லியிருக்கார். பாருங்க, பாடசாலை மாணவர்களும் இதில் அடங்குகிறார்கள். ஆக தயவு செய்து இந்த பாக்கு வெற்றலை போடுவது, அதே போல நீங்கள் மதுபான மறந்துவது போன்ற விஷயங்களை நீங்கள் தயவு செய்து இல்லாமல் செய்து கொள்ளுங்கள். விஷயம் தான் இந்த செய்திகள் மூலமாக எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு அறிவுரையாக இருக்குது. நாங்கள் எங்களுடைய உடலை தேகாரை கூத்திடு வைத்துக் கொள்ள வேண்டும் இல்லையா, இல்லை என்று சொன்னால் கஷ்டம். புற்றுநோய் என்பது அது ரொம்ப கஷ்டம் இல்லையா. புற்றுநோய் வந்தால் நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தா தெரியும் இல்லையா, புற்றுநோய் சிகிச்சை பெற்றுக்கொண்டிருப்பவங்களை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி. ஸோ அதை நாங்கள் இல்லாமல் செய்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கே இந்த செய்தியின் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது.

கேட்டுக்கொண்டிருக்கின்ற காலை பொழுதின் உற்சாகம் வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக உற்சாகமானதற்கிடையில் நேரம் இப்போது 8:40 விடம் சார் நிறைய விஷயங்கள் நாங்களும் பேச வேண்டும் பேசிக் கொண்டிருக்கின்றோம் சார் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான நாள் காரணம் எங்களுடைய அறிவிப்பாளர் பி எம் நந்தகுமார் அவருடைய பிறந்த தினம் அவருக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக என் சார்பாக சொல்லிக் கொண்டிருக்கேன் காரணம் அவருடைய திறமையுமையிலேயே நாங்கள் வாழ்த்துக்கிறது அவருடைய வேலை செய்கிறது எங்களுக்கும் ரொம்ப பெருமையாக இருக்கிறது சந்தோஷமா காரணம் இலங்கையில் மிக முக்கியமான ஒரு கலைஞர் அதே போல டான்ஸ் கொரியோகிராஃபர் என்று சொல்லி பன்முக திறமை கொண்டவர் ஆக அவருடைய திறமையை நாங்கள் சொல்ல போனால் நாங்கள் நிகழ்ச்சி வழியாக வழங்கியிருந்தோம் அவருடைய நேர்காணல் ஒன்று தனியாகவே வசந்தம் வழியாக வந்தது ஆக அவருக்கு இனிமையான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாங்களும் சொல்லிக் கொள்கின்றோம் இந்த தருணத்தில் சரியான செய்திகள் இன்றைய நாளில் உங்களுக்காக காத்திருக்கிறது அந்த

0: என்றாரு. இப்பொழுது ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. ஆக இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கின்ற உத்தியோகபூர்வ அறிவிப்பில் பாத்தீங்கன்னா, சவுதி அரேபியாவிற்க மற்றும் அங்கிருந்து புறப்படும் விமான சேவைகள் பாதிக்கப்படக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஒரு தரம் பல விமான சேவைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதாக உம்ரா யாத்திரைக்கு திட்டமிட்டிருப்பவர்கள் தமது யாத்திரை குழுக்களுடன் பிரதிநிதிகளுடன் அல்லது பயண முகவர்களுடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருக்குமாறும் துணை தூதரகம் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அவசர நிலைகள் அல்லது எதிர்பாராத சூழ்நிலைகள் சமாளிப்பதற்கு தேவையான மற்றும் ஏற்பாடுகள் தமது பயணத்து திட்டங்களை உள்ளடக்கிக் கொள்ளுமாறும் சொல்லப்படுது. திடீரென்று பிளைட் கிடைக்கல, எங்களுக்கு அங்கிருந்து வர முடியல, இல்லாட்டி போக முடியலன்னு பல பிரச்சனைகள் வரலாம். ஸோ இதுக்கெல்லாம் சரியான முறையில் நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு திட்டத்தை வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற விஷயத்தான் இப்பொழுது சொல்லப்பட்டுகிறது. ஸோ இந்த விஷயமும் இருக்கிறதாக நீங்கள் உம்ரா யாத்திரை செல்வீர்கள் சொன்னால் நீங்கள் அது பற்றிய விடயங்களையும் எழுதிய விடயங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எங்களோட வசனத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். அதை பற்றிய விஷயங்களை நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கின்றோம். இன்று நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடிகர் பார்த்திபன் அவருடைய பிறந்த நாள். பார்த்திபன் சொன்னால் பல வித்தியாசமான திரைப்படங்கள் எடுக்கக்கூடியவர் தான் பார்த்திபன். ஆக அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே அவர் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய பாடல் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டேயாக நாள் முழுவதுமாக வர காத்திருக்கிறது. இன்றைய பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்டார் ஆஃப் தி டே பார்த்திபன்.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.
1: மனசே சரியில்லை புல்லாசன். இன்னைக்கு
2: ஏன் புள்ள அப்படி சொல்றீங்க?
1: இல்ல என்னன்னே தெரியல, ரொம்ப குழப்பமாவே இருக்கு.
2: அதுக்கு நீங்க வசந்தத்துல மதிய நேர குதூகலம் கேட்டீங்கன்னு சொன்னா, சிரிக்கிற புள்ளல் ஆடும், ஆடுற புள்ளல் பாடும்.
1: அப்படியா?
2: கேட்டு பாருங்க, கவலை பறந்தோடும்.
1: சரி, நான் கேட்கிறேன், வசந்தத்துல மதிய நேர குதூகலம் வார நாட்களில் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை.

பாடல் கேட்டு ரசித்தும் ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டுகின்றீர்கள். அக்டோபர் மாதத்துக்கான அஸ்வஸ்ம நலன்புரி கொடுப்பனவுகள் இன்று 14ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா பயனாளர்களின் வங்கி கணக்குகளில் வர வைக்கப்பட்டுள்ளதாக இப்பொழுதோ நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்திருக்கிறது. ஆக இன்றைய நாள் வரவு வைக்கப்பட இருக்கிறது. இதன்படி பாத்தீங்கன்னா மொத்தமாக பார்க்கும் போது அஸ்வஸ்ம திட்டத்தின் முதலாவது கட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 98,000 குடும்பங்களுக்கு 9.12 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல இரண்டாம் கட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 2,12,445 குடும்பங்களுக்கு 2.04 பில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்தும் இணைந்து கொள்ளுங்கள். முக்கியமான தகவல்கள் செய்திகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்.

92.8 வசந்தம் எஃப்எம் வழுத்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவதில்

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: கனடா குடியுரிமை பெற்ற இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த 48 வயதுடைய நபர் ஒருவர் இந்தியாவின் நாகப்பட்டினம் கோடிக்கரையில் கியூ பிரிவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டு விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். படகு மற்றும் அதன் மோட்டார் இயந்திரத்தை கொள்வனவு செய்தமை தொடர்பில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 179,000 இந்திய ரூபா பெறுமதியான படகு மற்றும் இயந்திரத்தை போலீசார் பறிமுதல் செய்துள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலவும் கீழ் வளிமண்டல கொந்தளிப்பு நிலை காரணமாக நாட்டில் மழையின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கமைய வடக்கு, கிழக்கு, தெற்கு மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவ, தெற்கு, மத்திய, வடமேல் மாகாணங்கள் மற்றும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையின்போது பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதால் அது தொடர்பில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
1: வசந்தம் FM, வெளிநாட்டு செய்திகள்.
2: பதினான்காவது பாப்பரசருக்கு ஏற்பட்ட நுரையீரல் புற்றுநோய் சத்திர சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளதாக வத்திகான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அவரது வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதியில் காணப்பட்ட புற்றுநோய் கட்டியே இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளது. 71 வயதான பாப்பரசருக்கு ரோமில் வைத்தியசாலையில் 90 நிமிடங்களுக்கும் அதிக நேரம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அவருக்கு நுரையீரல் அரினோகார்சினிமோ இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் சத்திர சிகிச்சையின்போது எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை எனவும் வத்திகான் தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதனிடையே அவருக்காக வைத்தியசாலைக்கு வெளியே பெருமளவிலான மக்கள் பல மணி நேரம் காத்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விசேஷத்தை
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

வணக்கம் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற 9:11 நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை நீங்களும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அழைப்பினை ஏற்படுத்தலாம் 0112-7875-001 அல்லது 0112-7875-111 என்ற இலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதேபோன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொண்டு உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் இலக்கம் உங்களுக்கு தெரியும், 0746-47-1026 என்ற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப் வழியாக மெசேஜ் வழியாக இணைந்து கொண்டு உங்களது நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வணக்கம் வசந்தம். இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கிறது.

0: இது யாரு?
1: கண்ணுமொழி அப்படின்னு பாடல் கேட்டு ரசித்திருக்கின்றோம், கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். வணக்கம் வசந்தம். நேரத்தை பார்க்கலாம். நேர்மை போது 9:15.
2: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: தலைமுறைக்கு தோல் கொடுக்கும் கோபி சென்டர். டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில் டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்,
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து

0: ஷாலல்லா ஷாலல்லா பாடல் ஒழித்து வந்திருக்கிறது. கில்லி திரைப்படத்துக்காக பாடல் கேட்டு ரசித்தோம், கேட்டுக்கொண்டிருக்கின்ற வழக்கம் வசந்தம். இப்போது எங்களோடு டேக்யா வேலை சம்பந்தமாக எங்களோட பசர மத்திய வித்யாலயத்திலிருந்து எங்களோடு அழைப்பின் வழியாக விஜய் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் விஜய்.
1: வணக்கம் புவனே, வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் இனியான காலை பொழுது வணக்கங்கள். நாடு முழுவதும் பாடசாலை மாணவர்களை ஒன்று திரட்டிக் கொண்டு நாங்கள் சுயாதீன ஊடக வலையமைப்பு, கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், அதே போல இலங்கை போலீசாரோடு இணைந்து சேக்கியார் எனும் மிக சிறப்பான ஒரு வேலைத்திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதன் 33வது வேலைத்திட்டமாக இன்றைய நாள் நாங்கள் எங்களுடைய பசறை மத்திய கல்லூரியில் மிக சிறப்பாக இந்த வேலைத்திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய நாளிலும் பசறை கல்வி வலயத்திற்கு உட்பட்ட 9 பாடசாலைகளிலிருந்து ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். குறிப்பாக இன்றைய வேலை திட்டமானது பசறை மத்திய கல்லூரியில் இருந்து எங்களுடைய இந்த வாசிக சாலை பிரதான மண்டபத்திலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏராளமான பாடசாலை மாணவர்கள் இன்றைய நாளிலும் வருகை தந்திருக்கின்றார்கள். காலை பொழுது பசறை மத்திய பஸ் அறிப்பு நிலையத்திற்கு அருகாமையில் எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாக, வீதி விபத்துக்கள் சம்பந்தமாக செலிவூட்டும் வேலை திட்டத்தில் ஒரு அங்கமாக நடந்து கொண்டிருக்கும் இந்த வீதி நாடகம் இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்கள், அதே போல இந்த நகரத்தில் இருக்கக்கூடியவர்கள், பெற்றோர்கள் எல்லோருமே சேர்ந்து இந்த வீதி நாடகத்தை மிக சிறப்பாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கான மிக சிறப்பான ஒரு தெளிவுகளாக இந்த வேலை திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பாதையில் நாங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், பாதையில் நாங்கள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வாகனங்களில் செல்லும் பொழுது அதே போல வாகனங்களில் எவ்வாறு விபத்துகள் ஏற்படுகிறது போன்ற பல விஷயங்களை இந்த நாளிலும் எங்களுடைய போக்குவரத்து போலீசார் இந்த வீதி நாடகத்தினூடாக பொதுமக்களுக்கு மாத்திரமல்ல பாடசாலை மாணவர்களுக்கும் தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாங்கள் இந்த வாசிக சாலை மண்டபத்தில் எங்களுடைய கருத்தரங்கு, அதே போல செயலமர்ப்புகளை இந்த நாளிலும் நடத்த தயாராக இருக்கின்றோம். எனவே பாடசாலை மாணவர்களை பொறுத்தவரையில் இந்த டேக்யார் வேலை திட்டமானது மிக சிறப்பான ஒரு வேலை திட்டமாக மாறிக்கொண்டிருக்கிறது. இதுவரையில் நாங்கள் 86 அதிகமான டேக்யார் வேலை திட்டங்களை நாடு பூராகவும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இதனுடைய எதிர்பார்ப்பு, பாடசாலைகளுடைய வரவேற்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது இந்த வேலை திட்டத்திற்கு. அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பானது பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற ரீதியில் இந்த வேலை திட்டத்தை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களோடு கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து துறைகள் அதிகாரிகள், அதே போல இந்த பசறை பிரதேச சபை உறுப்பினர்கள், பசறை போலீசார், அதே போல எங்களோடு 1990 சுவசரிய சேவை, இலங்கை முதற்கர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பியாபஸ்ட் காப்புறுதி நிறுவனம், இவர்கள் எல்லோரும் மிக சிறப்பாக இருந்து இந்த வேலை திட்டத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைய நாளிலும் 3 வரை இந்த நூலக சாலை எங்களுடைய பிரதான கேட்போர் கூடத்தில் இந்த வேலை திட்டமானது இடம்பெற தயாராக இருக்கிறது என்பதையும் அன்போடு ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தடுத்த மனசியாளங்களில் இது பற்றிய மேலதிக தகவல்களோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம்.
0: நன்றி விஜய்.
1: நன்றி புனித்.
0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணக்கம் வசந்தம். முழு நாடுமே ஒன்றாக சேர்ந்து தேசிய வேலை திட்டம், அதாவது தேசிய போதைப்பொருள் எதிர்ப்பு வேலை திட்டம், இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கைகோர்த்து இந்த வேலை திட்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த போதைப்பொருள் இல்லாத ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும். அது எப்படி நினைச்சாலும் நீங்கள் உங்களுடைய பங்கு என்னவாக இருக்க வேண்டும் நினைச்சால், போதைப்பொருள் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்தால், விநியோகம் பற்றிய விடயங்கள் உங்களுக்கு தெரிந்தால் உடனடியாக அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 18 18 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அது பற்றிய விடயங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதே போல புனர்வாழ்வுக்காக யாருக்காவது உதவி செய்ய போறீங்க அப்படின்னு யோசிக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது புனர்வாழ்வு மையத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அது பற்றிய உதவியை நீங்கள் செய்ய வேண்டியது 1927 என்ற இலக்கத்துக்கு அழைப்பினை ஏற்படுத்தி அதை பற்றிய விடயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வருகிற பாடல் ஜோடி திரைப்படத்துக்காக வைரமுத்து அவர்கள் வரி எழுத, ரஹ்மான் இசையமைக்க.

0: இன்று அக்டோபர் மாதம் 14 திகதி. தமிழ் சினிமாவில் தனித்துவமான சிந்தனைகளாலும் வித்தியாசமான திரைப்பட முயற்சிகளிலும் தனக்கென ஒரு தனி அடையாளத்தை உருவாக்கிய நடிகரும் இயக்குநருமான பார்த்திபன் அவர்களின் பிறந்த நாள் இன்று.
1: சேர்ந்து வாழ்ந்தால்தான் காதல் நிலைங்க, சேர முடியாம பிரிஞ்சு போனாலும் காதல் காதல் தாங்க.
0: வித்தியாசமான கதைகளை தேர்ந்தெடுப்பது, வழக்கமான திரைப்பட பாணியில் இருந்து விலகி புதிய முயற்சிகளை மேற்கொள்வது என தனது கலை பயணத்தில் தனித்துவமாக பயணித்துக் கொண்டிருப்பவர் தான் பார்த்திபன். இயக்குனர் கே பாக்யராஜிடம் உதவி இயக்குநராக பணியாற்றி தனது திரைப்பயணத்தை தொடங்கிய பார்த்திபன் அதன் பின்பு நடிகர், இயக்குனர், திரைக்கதை ஆசிரியர், தயாரிப்பாளர் என பல்வேறு தளங்களில் தனது திறமையை வெளிப்படுத்தினார். 1989 வெளியான புதிய பாதை திரைப்படம் இவரது திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படைப்பாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் மூலம் இயக்குநராகவும் கதாநாயகனாகவும் அவர் கவனத்தை பெற்றார். இந்த திரைப்படத்திற்கு தேசிய திரைப்பட விருதும் கிடைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதனைத் தொடர்ந்து உள்ளே வெளியே, ஹவுஸ்ஃபுல், அழகி, ஆயிரத்தில் ஒருவன் என பல்வேறு திரைப்படங்களில் தனது நடிப்பு திறனை இவர் வெளிப்படுத்தியுள்ளார். குறிப்பாக செல்வராகவன் இயக்கத்தில் 2010 வெளியான 1001 திரைப்படத்தில் சோழ மன்னராக இவர் நடித்திருந்தார். அந்த கதாபாத்திரம் அவரது நடிப்பு பயணத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்றாக அமைந்தது. இந்த படத்திற்காக சிறந்த துணை நடிகருக்கான பிலிம் பேர் விருதையும் இவர் பெற்றுள்ளார். பார்த்திபன் அவர்களின் திரைப்பயணத்தில் மிகவும் பேசப்பட்ட மற்றொரு திரைப்படம் ஒத்த செருப்பு சைஸ் 7. 2019 வெளியான இந்த திரைப்படத்தில் ஒரே ஒரு கதாபாத்திரத்தை மையமாக கொண்டு கதையை நகர்த்தியிருந்தார். வழக்கமான திரைப்பட அணுகுமுறையிலிருந்து மாறுபட்ட இந்த முயற்சிக்காக தேசிய திரைப்பட விருதில் சிறப்பு நடுவர் விருதை இவர் பெற்றார். அதேபோன்று 2022 வெளியான இரவின் நிழல் திரைப்படமும் இவரது புதுமையான திரைப்பட முயற்சிகளில் மிக முக்கியமானது என்றே கூற வேண்டும். ஒரே தொடர்ச்சியான காட்சியில் படமாக்கப்பட்ட நான் லீனியர் திரைப்படமாக இது கவனம் பெற்றது. இந்த திரைப்படத்திற்கு இசையமைத்தவர் இசைப்புயல் ரஹ்மான். இப்போது பார்த்திபன் அவர்களின் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரத்தை பற்றி பார்ப்போமா? இயக்குனர் மணிரத்னம் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவான பொன்னியின் செல்வன் திரைப்படத்தில் இரண்டு பாகங்களிலும் பார்த்திபன் அவர்கள் சின்ன பழுவேட்டரையர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். தஞ்சாவூர் கோட்டையின் பாதுகாப்பு பொறுப்பில் இருக்கும் முக்கியமான அதிகாரியாக இந்த கதாபாத்திரம் இடம்பெறுகிறது. பெரிய பழுவேட்டரையரின் தம்பியான சின்ன பழுவேட்டரையர் சோழ நாட்டின் அரசியல் சூழலிலும் முக்கிய பங்கு வகிக்கிறார். இயக்குநராகவும் அவர் தொடர்ந்து வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அவரது சமீபத்திய திரைப்பட வெளியீடுகளை பற்றி பேசும் போது நடிகராக 2026 March 19 வெளியான தெலுங்கு திரைப்படமான உஸ்தாத் பகத்சிங் திரைப்படத்தையும் குறிப்பிடலாம். நடிப்பு, இயக்கம், திரைக்கதை, தயாரிப்பு என பல துறைகளில் தனது பங்களிப்பை வழங்கி வரும் நடிகர் பார்த்திபன் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான முயற்சிகளை மேற்கொள்ள தயங்காத கலைஞராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் நடிகர் பார்த்திபன் அவர்களுக்கு வசந்தத்தின் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துகள்.
2: ஞாபகப்படுத்திய இன்றைய நாள்.

சம்திங் சம்திங் தேவி ஸ்ரீ பிரசாத்தின் இசைகள் பாடல் கேட்டு ரசித்தோம். அப்படியே சந்தோஷமாக எடுத்துக் கொள்ளுங்கள். சுயாதீன ஊடக வலையமைப்பு பொறுப்பு வாய்ந்த நிறுவனம் பேரில் செய்கின்ற வேலைத்திட்டம் டே கே வேலைத்திட்டமாக டே கே வேலைத்திட்டம் மூலமாக பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரிதானே? ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலைத்திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதும் இங்கே முக்கியமான விடயமாகிறது. அது பற்றிய விஷயங்களும் நீங்கள் எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். திட்டங்கள் பற்றிய விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். யானை பிரச்சனை சரியா? மட்டக்களப்பு களவாஞ்சிக்கோட்டை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட தேத்தா தீவு பகுதியில் பார்த்தீங்கன்னா, குடியிருப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா, இரவு வேலைகளில் இப்போ வந்து காட்டு யானைகள் ரொம்ப அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்பொழுது அங்க இருக்கிற மக்கள் வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்பொழுது புகார் கொடுத்திருக்கிறாங்க. அதே போல விவசாய நிலங்களுக்கு பெரும் பாதிப்பாக இருக்கிறது. அது குறித்து யானை பாத்தீங்கன்னா வீடுகளை சுற்றி இருக்கிற வேலைகளையும் சேதப்படுத்துகிறது. சேதப்படுத்திவிட்டு பாத்தீங்கன்னா இரவு 9 மணிக்கெல்லாம் அவங்க வந்துட்டாங்களாம். ஷிப்டுக்கு வர மாதிரி

திடீர்னு வந்திருக்கும் இருந்தவர்கள ஏதாவது குழப்பம் அடைஞ்சா பெரிய ஒரு விஷயமாக பாதிப்பாக பார்க்கப்படுகிறது. ஆக சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி பொதுமக்கள் இப்பொழுது கோரிக்கை விடுத்திருக்கிறாங்க. இந்த யானைகள் உண்மையில சொல்ல போனால் இந்த யானைகள் இருக்கிற பிரதேசங்கள் வந்து 9 மணிக்கெல்லாம் யானை வருதுன்னு சொல்றாங்க. இப்ப அங்க இருக்கிற மக்களுக்கு சில விஷயங்கள், முக்கியமாக பல விஷயங்கள் தெரியும். யானைகள் வந்து நாங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், எங்களை நாங்கள் எப்படி விஷயங்கள் தெரிந்து கொள்ளும். நாங்கள் இந்த இரவு பயணங்கள் மேற்கொள்பவர்கள், வெளியிடங்கள் இருந்து அந்த ஊருக்கு செல்றவங்க. இப்போ உதாரணம் கொழும்பிலிருந்து நீங்க அங்க போறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதிகமாக யானை பழக்க வழக்கங்கள் இருக்காது, அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்றதுன்னு சொல்ற போன்ற விஷயங்கள் தெரியாது இல்லையா. நீங்க அந்த மாதிரி பயணங்கள் போகும்போது கட்டாயமாவோடு நீங்கள் கலந்து ஆலோசிக்க வேண்டும். நாங்கள் இந்த டைம் தான் வருவோம், அங்க லேண்ட் ஆகிறதுக்கு இவ்வளவு நேரமாகும், சோ அங்க பாதைகள் எப்படி இருக்கு, யானை இருக்கிறதா போன்ற விஷயங்களை கட்டாயம் நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். சில வேளை அவர்கள் 8 மணிக்கெல்லாம் போவாங்க, சில பேர் 8 மணிக்கெல்லாம் யானை வந்துடும். அப்படி வந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லி அவங்களுக்கு தெரியும், ஆனால் இங்கிருந்து வெளியூர் இடங்களில் போறவங்களுக்கு இது தெரியாது. சோ இந்த விஷயங்கள் நீங்கள் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. ஒரு யானையை கண்ட பிறகு நீங்க கத்தி கூச்சலிட்டு அதை குழப்பம் அடையக்கூடாது, குழப்ப வைக்கக்கூடாது. சோ அந்த விஷயங்கள் இருக்கிறது. யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா யானையை எந்த விலங்கையும் பார்த்தீங்கன்னா நேருக்கு நேர் கண்ணுக்கு கண் பார்க்கக்கூடாது, அது ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அந்த விலங்குக்கு. அதை நீங்கள் வம்பு கிழப்பது போல இருக்கும். சரிதானே, இந்த விஷயங்கள் இருக்கும். யானையை பற்றி நாங்கள் சில விஷயங்கள் நாங்கள் அதிகமான நிகழ்ச்சிகள் சொல்லியிருக்கிறோம். ஸோ யானை துரத்தும் போது நாங்கள் நேராக ஓடக்கூடாது, சரிதானே. அதே போல காற்றின் எதிர் திசைக்கு நாங்கள் ஓடக்கூடாது, மற்ற திசை தான் ஓடணும். காரணம் யானைக்கு பார்த்தீங்கன்னா மோப்பசக்தி அதிகமாக இருக்கிறதாக எங்களுடைய அந்த வாசத்தை வைத்து அது துரத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆக யானை வரும்போது நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அந்த விஷயம் தான் இவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வணக்கம், வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இன்றைக்கு ஸ்டார் ஆஃப் தியாக வந்து கொண்டிருக்கிறார் நடிகர் பார்த்திபன், அவருடைய பிறந்த தினம் என்று.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.
1: நினைவுகளின் நிழல் வருடும் ஓர் இனிய பயணம்.
2: நிலா காயும் நேரம் சரணம்.
1: கடந்து போன காலத்தை மீண்டும் மலர வைத்து மனதை மயக்கும் தருணம்.
3: மன்னினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே.
1: இதயத்தின் ஓசை

கோல்டன் ஸ்பாரோ பாடல் கேட்டு ரசித்தோம். சரி, இப்ப பாத்தீங்கன்னா நானும் விடைபெறும் நேரம் வந்து விட்டது. என்னுடைய நிகழ்ச்சியில் இருந்து கூட அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து ராகம் சுகமான நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் எம் எல் கிருபாகரன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன். கோனேஸ்வரராஜ், நன்றி சொந்தங்களே.

0: வணக்கம் வசந்தா, வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கடல் வழியாகவோ வான்வழியாகவோ போதைப் பொருட்களை கொண்டு வர வேண்டாம். எப்படி கொண்டு வந்தாலும் கைது செய்யப்படுவீர்கள். போதைப் பொருளை விற்கின்ற அதற்கு அடிமையான அனைவருக்குமான அறிவித்தலாகும். அகன்று செல்.
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம். மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நன்றி புவனேஷ். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நேரம் காலை 10:00.

வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கையர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் அறிவித்துள்ளது. சவுதி அரேபியாவிற்கு வரும் மற்றும் அங்கிருந்து திரும்பும் விமான சேவைகளில் தடங்கள் ஏற்படக்கூடும் என துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு குறிப்பாக உம்ரா யாத்திரை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ள யாத்திரிகர்கள் தமது பயண ஏற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏபஸ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக நிதி குற்ற புலனாய்வு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு இன்றைய தினம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த நாமல் ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி கடுமையான பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்கப்பட்டிருந்தார். எனினும் குறித்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புடைய மற்றொரு வழக்கு உள்ளிட்ட மேலும் ஒரு வழக்கில் அவர் தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார்.
1: வசந்தம் FM வெளிநாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவின் அரசுக்கு சொந்தமான முக்கிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனத்தின் நிர்வாக கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள தர்ஹான் நகரில் அமைந்துள்ள குறித்த கட்டடம் நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலை அடுத்து தீப்பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என சவுதி எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். எனினும் அரம்கோ நிறுவனத்தின் தலைமையக வளாகம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக நிறுவன தகவல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நிகழ்ச்சியில் முதலில் இணைந்திருப்பது யார்? வணக்கம் முந்தாஜ்.
1: அன்பான காலைநேர் வணக்கம்.
0: எப்படி சோமா இருக்கீங்களா முந்தாஜ் பகம்?
1: நல்லா இருக்க, நீங்க?
0: நானும் நல்லா இருக்கிறேன். ரொம்ப உற்சாகமா நிகழ்ச்சியின் முதலாவது நேரா வந்தாச்சு. எல்லா பாடல்களும் பிடிக்கும், அதுவும் சோ பாடல் உங்களுக்கு எப்படி பிடிக்குது சொல்லுங்க, அத பத்தி கொஞ்சம்.
1: வரிகள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியோ? சரி, அப்ப இந்த நேரம் நீங்க ஒரு பாடல பாடி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன பாடல பாடுறதுக்கு தயாரா இருக்கிறீங்க?
1: குயிலே இளமான் குயிலே, உந்தன் கூட்டில் இருந்து வெளியில் வந்து பாடு. அவ்வளவுதான் தெரியும்.
0: அங்கால வெளியில வர வேணாம் அப்படின்ட்டு நீங்களே
1: முடிவெடுத்துட்டீங்க.
0: ஏன்னா சரி, இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாருடைய இருந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க நீங்க?
1: பாட எனக்காகவும் அன்பு கணவருக்கா செல்ல மகளுக்கா முக்கியமா உங்களுக்காகவும் போனேஷ் நந்தகுமார் சேர்க்காவும் வசந்த கேட்க

சாகும் சுகமானது கேட்டால் இதமானது. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி லக்கி வந்துக்கிறாங்க. பெரிய கல்லாறில் இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகின்றார். இனிமையான பாடல் தெரிவுகள், வாழ்த்துக்கள், சோகமும் சுகமாக உள்ளது அப்படின்னு சொல்லி ஜெயந்தி மாலா வந்துக்கிறாங்க. பலாங்குடையிலிருந்து ஆரியம்பதி இதே ரத்னம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளே ஆனல்ட் கிருபா இருந்திருக்கின்றார். டீன் கார் குஷன் ஒர்க் ஷாப்ல ரொம்ப சத்தமா வசந்தம் ஒழித்துக் கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் பேரட்ஸா நே நிகழ்ச்சியில் நினைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது. இவளை நசூர் கிண்ணியாவில் இருந்து வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், நான் மங்கைய கரசி நிகழ்ச்சியோடு நினைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். குறிஞ்சங்கேணி அசுருதீன் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் வசந்தம் கேட்பதற்கு தயார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் ரவி வந்திருக்கின்றார். மொரீன் எழுந்துக்கிறாங்க, ராஜகிரியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். இவளை ஸ்டீஃபன் எழுந்துக்கிறார் கொழும்பு 5 வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் கொழும்பு 15 மோதரையிலிருந்து தர்ஷினி குணசேகரன் இருந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிற இதேவேளை பரமானந்தன் வசீகரன் வந்துகின்றார். ஹட்டன் கிலோவிட்டன் பிரிவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிற இதேவேளை வெள்ளவத்தையிலிருந்து செல்வத்துறை நந்தகுமார் வந்துக்கிறாங்க. அந்தோனி ஜூட் என்னை நிகழ்ச்சியில் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற இதேவேளை பண்டாரவளையிலிருந்து பிரசாத் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்பதற்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லி மருதமுனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக முனாஸ் குறிப்பிடுகிறார். சி பாலசுப்ரமணியம் எழுந்திருக்கிறார் தூத்துக்குடியிலிருந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க, சோக பாடல் இதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பண்டாரவளையிலிருந்து ராஜா குறிப்பிடுகிறது. இவளை தொண்டைமானார் செல்வ சின்னத்திலிருந்து சுதன் எழுந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நான் இலியாஸ் எழுந்திருக்கின்றேன், நீ நிகழ்ச்சியில் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிற இதேவளை நஸ்லா வந்துக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். மாவநிலையிலிருந்து நிசா அணிந்திருக்கிற இதேவளை. ஆறுமுகம் ரமேஷ் வந்திருக்கின்றார், ஊர்குடவத்தியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தெரிவித்துகிற இதேவேளை. பசரையூர் பாலச்சந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துகின்றார். நோட் சிவா வந்திருக்கின்றார். அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: வணக்கமா வசந்தன் ராகம் சுகமானது. இப்போ நிகழ்ச்சியில் யாரு? வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: சாந்தா அப்படி இருக்கிறீங்க? நானும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான பாடல்களை எல்லாம் தந்து கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
1: சரிதானே?
0: சரி, அப்ப இந்த நேரம் உங்களுக்கு ஒரு பாடல் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்ன, என்ன பாடலா இருக்கும் நினைக்கிறீங்க?
1: அம்மா பாடலா இருக்கும் நினைக்கிறேன்.
0: அப்படியா? ஒரே அம்மா பாட்டு. சரி சொல்லுங்க, இந்த நேரம் நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? சாந்தா.
1: வசந்த நேர அனைவருக்கும் அண்ணா, உங்களுக்காகவும் இன்றைக்கு பிறந்த நாளை கொண்டாடி கொண்டதுக்கும் நந்தன் நாக்காகவும் வரவேற்கிறேன்.
0: நன்றி நிகழ்ச்சிகள் தமைக்கு.
1: நன்றி அண்ணா, நன்றி.
0: இன்று எங்களுடைய அறிவிப்பாளர் நந்தகுமார் வெகு விமர்சையாக தன்னுடைய பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார். அவரை வசந்தம் எஃப்எம் சார்பில் நாங்களும் வாழ்த்துகின்றோம்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். இப்போ ரவிகாந்த் ரவி ஹட்டன்ல இருந்து வணக்கம்.
1: அன்பான காலை வணக்கம் கிருபாண்ணா.
0: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன். கடந்த காலங்களை மறக்கல
0: தானே, பசுமை நினைவுகள் இல்லையா?
1: நினைவுகள் தானே, அந்த பசுமை நினைவுகளை மீட்டெடுக்க தானே இந்த பாடல்கள்.
0: அதுக்கு தானே ராகம் சுகமானது.
1: அதுக்கு நிச்சயமா நிச்சயமா.
0: சரி சொல்லுங்க. இந்த நேரம்
1: இன்னைக்கு அது பிறந்த நாளை கொண்டாடுகின்ற நந்தானா அவருக்கு எனது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: அவரும் ரொம்ப சந்தோஷமா இப்ப கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாரு. சரி
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் நன்றி.

92.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை வழங்க

0: பாகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் நிகழ்ச்சியில் சரீஃபா வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: சரீஃபா ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, சொல்லுங்க நிக்க வெரைட்டியா பார்க்க என்ன சொல்லுது?
1: நிக்க வெரைட்டியெல்லாம் காத்தான்குடி.
0: காத்தான்குடி, ஆஹா, நல்லா இருக்கு. அப்படியா?
1: நல்லா இருக்கு.
0: அமைதியா இருக்கு. சரி சொல்லுங்க, நீங்க இந்த நேரம் நிகழ்ச்சியில் யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க? நன்றி நிகழ்ச்சி இருந்தமைக்கு.

0: அடுத்ததன் விசேட செய்தி ஒன்று.
1: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையின் சிவராசா அனோஜனின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசு தூதரக மட்டத்தில் சவுதி அரேபிய நீதி அமைச்சுடன் மேற்கொண்ட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சவுதி நீதி அமைச்சு அந்நாட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து அவருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த குறைந்தபட்ச சிறை தண்டனையை மாத்திரம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிவகார பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ராஜதந்திர ரீதியிலான வெற்றி தற்போது கிடைத்துள்ளது. கல்முனை நட்பட்டி முனையைச் சேர்ந்த 24 வயதுடைய சிவராசா அனோஜன் தொழில்நுட்ப பொறியியலாளராக பணியாற்றுவதற்காக கடந்த 2025 ஆண்டு செப்டம்பர் மாதம் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தார். சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் பதிவு தொடர்பாக அவர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டது. எனினும் அரசு தரப்பின் மேன்முறையீட்டை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 17 அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தீர்ப்பு இலங்கையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியதுடன் அவரை விடுவிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்தனர். இதனையடுத்து அனோஜனின் விடுதலைக்காக இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர மற்றும் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற அதே நேரம் சிவராசா அனோஜனின் பெற்றோர் கடந்த செப்டம்பர் 21 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்தனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தனது மகனை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு அவசரமாக தலையிடுமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதன்போது அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். மேலும் சவுதி அரேபிய மன்னரிடம் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரி அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அனோஜனுக்காக விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மாற்றக்கோரி இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் சவுதி சட்டத்தரணிகளுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு கடந்த அக்டோபர் 11 சவுதி அரேபிய உச்சநீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் அந்த செய்தியை தருகின்றோம். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையின் சிவராசா அனோஜனின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசு தூதரக மட்டத்தில் சவுதி அரேபிய நீதி அமைச்சுடன் மேற்கொண்ட தொடர்ச்சியான பேச்சுவார்த்தைகளின் பலனாக இந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சவுதி நீதி அமைச்சு அந்நாட்டு நீதிமன்றில் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை பரிசீலித்த நீதிமன்றம் மரண தண்டனையை ரத்து செய்து அவருக்கு ஏற்கனவே விதிக்கப்பட்டிருந்த குறைந்தபட்ச சிறை தண்டனையை மாத்திரம் வழங்க உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக வெளிவகார பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவித்தார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள இலங்கையைச் சேர்ந்த சிவராசா அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட மற்றும் ராஜதந்திர முயற்சிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ராஜதந்திர ரீதியிலான வெற்றி தற்போது கிடைத்துள்ளது. கல்முனை நற்பட்டி முனையைச் சேர்ந்த 24 சிவராசா அனோஜன் தொழில்நுட்ப பொறியியலாளராக பணியாற்றுவதற்காக கடந்த 2025 செப்டம்பர் மாதம் சவுதி அரேபியாவிற்கு சென்றிருந்தார். சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்டதாக கூறப்படும் பதிவு தொடர்பாக அவர் பின்னர் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஆரம்பத்தில் 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 30 லட்சம் சவுதி ரியால் அபராதமும் விதிக்கப்பட்டது. எனினும் அரசு தரப்பின் மேன்முறையீட்டை தொடர்ந்து கடந்த செப்டம்பர் 17 அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகின. இந்த தீர்ப்பு இலங்கையில் பெரும் கவலையை ஏற்படுத்தியதுடன் அவரை விடுவிக்குமாறு பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து அனோஜனின் விடுதலைக்காக இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர மற்றும் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்ற அதே நேரம் சிவராசா அனோஜனின் பெற்றோர் கடந்த செப்டம்பர் 21 ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை சந்தித்திருந்தனர். ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது தனது மகனை மரண தண்டனையிலிருந்து விடுவிப்பதற்கு அவசரமாக தலையிடுமாறு பெற்றோர் கோரிக்கை விடுத்தனர். அதன்போது அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். மேலும் சவுதி அரேபிய மன்னரிடம் உத்தியோகபூர்வமாக மன்னிப்பு கோரி அனோஜனுக்கு விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அனோஜனுக்காக விதிக்கப்பட்ட மரண தண்டனையை மாற்றக்கோரி இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் சவுதி சட்டத்தரணிகளுடன் இணைந்து தயாரிக்கப்பட்ட மேன்முறையீடு கடந்த அக்டோபர் 11 சவுதி அரேபிய உச்சநீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.

0: நேரம் 11:23.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் தேதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு

0: இன்னைக்கு எனக்கு ரெண்டுல ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
1: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டுல ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
0: ரெண்டுல ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
2: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: ராகங்கள் 16 உருவாகி இசையோடு உறவாடும் இது ராகம் சுகமானது.

0: சுபாகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:30. இந்த நேரம் ஜியாம் இணைந்திருக்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம் சிவானே.
0: ரொம்ப உற்சாகமா வந்தாச்சு.
1: நல்லா
0: இருக்கிறேன். இப்ப வீலில இருந்து தான் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்.
1: நல்ல பாடல் தெரியல சோமான.
0: அப்படியா?
1: நடிகன் பழத்துல எங்கே நிம்மதி?
0: நிம்மதி இருக்கா? இப்ப சரி நிம்மதியா சிரிக்க விடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசார சொல்றாங்க. சரி சரி, பாத்தீங்களா, இவ்வளவு நாளும் சிரிக்காம இருந்தாங்களே, சிரிக்க வச்சிட்டீங்க.
1: ஜெயச்சந்திரன் ஐயா, கோபி, யோருவன், நிமிஷன், மயூரன், மற்றது எங்க அஜந்தன் எல்லாம்
0: சரி. இப்பதான் அந்த அழைப்புக்கான நேரம் என்ன?
1: ஓ,
0: சரி. இப்ப எல்லாரோடையும் சேர்ந்து நல்ல ஒரு பாடல் கேட்போம். நன்றி நிகழ்ச்சி நடந்த வைக்க.
1: நன்றி.

0: ராகம் சுகமானது கேட்டால் இதமானது இந்த நேரம் ஈடன் எழுந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம். தோப்பு வெட்டி கடையிலிருந்து ஈடன், எப்படி இருக்கிறீங்க?
0: ஆ, நல்லா இருக்கிறேன். ரொம்ப உற்சாகமா வந்துக்கிறீங்க. சோக பாடல் உங்களுக்கும் படித்திருக்கு நினைக்கிறேன்.
1: நல்ல அருமையான பாடல், உங்களுக்கு வாழ்த்துக்கள். அருமையான பாடல்கள்.
0: அப்படியா? சரி, இப்ப வேலையில இருக்கிறீங்களா இல்லடி ஓய்வா இருந்து பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கீங்களா? இணைந்து பாடல் கேட்பதாக
1: இருக்கிறீங்க.
0: நீங்கள் குறிப்பிட்ட அனைவருக்காகவும் ஒலிக்கின்றது பாடல் ஈடன்.

ராகம் சுகமானது கேட்டால் இதமானது நேரம் 11:45. இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக நடந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் நடந்து கொள்ளலாம். ரோஜா வந்துகிறார், பாடல் தெரிவுகள் அத்தனையும் சூப்பர்ப் கிருபானா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை எங்களை நிகழ்ச்சியில் நடத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி இந்தலகிலிருந்து அரசு குறிப்பிடுகிறதே வேளை பேர்வளையிலிருந்து நசார் வந்திருக்கின்றார். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க? நான் ஜமுனா அணிந்திருக்கின்றேன், தங்கமலை அப்புத்தலையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறதே வேளை சந்திரன் தேவி வந்துக்கிறாங்க, யாழ்ப்பாணம் மானிப்பாயிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறார். ஹட்டனில் இருந்து மாலா நிகழ்ச்சியோடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது வேலை மட்டக்கிழப்பு கொக்குவில் இருந்து சிவரஞ்சனை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் அமரா அணிந்திருக்கிறேன், சோகம் ரொம்ப சுகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது வேலை வசந்தகுமார் வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மஸ்கேலியாவிலிருந்து அஜித் குறிப்பிட்டிருக்கின்றார். எங்களைய நிகழ்ச்சியில் இடத்தில் நல்ல ஒரு பாடல் தாருங்கள், நான் கழுதாவளையிலிருந்து ஜீவ பிரியா அணிந்திருக்கிறேன் அண்ணா அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறது இவளை மனோ வந்திருக்கின்றார், சூப்பர் பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வசந்தம் வாழ்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுக்கிறது இவளை நிமல் குமார் அணிந்திருக்கின்றார். எங்களையும் நிகழ்ச்சியோடு அணிந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை ஜெகன் வந்திருக்கின்றார். அண்ணா எப்படி இருக்கிறீங்க? நான் கொல்பிட்டியாவிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம், இனிமையான பாடல் தெரிவுகள் அப்படின்னு சொல்லி தெரிவித்திருக்கின்றார். ஆறுமுகம் இணைந்திருக்கின்றார் நிகழ்ச்சியில், என்னையும் எடுத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை ஹரோலினா ஆகாஸ் வந்திருக்கின்றார். நீர்கொழும்பிலிருந்து ரவீந்திரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறது இவளை அண்ணா எப்படி இருக்கிறீங்க? ஆறுதலாக இருக்கின்றது பாடல்களை கேட்கின்ற பொழுது அப்படின்னு சொல்லி நீர்கொழும்பிலிருந்து விஜி வந்துக்கிறாங்க. எங்களை நிகழ்ச்சியில் எடுத்து நிலத்தர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி நீல் வந்திருக்கின்றார். அன்வர் இணைந்திருக்கின்றார் ஆமஸ்டி லங்கா ஹோட்டலில், ரொம்ப சத்தமா நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்து நிலத்தர பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை மு குமுத ராஜா வந்திருக்கின்றார். அண்ணா வணக்கம், பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி இணைந்திருக்கிறேன், எங்களை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறார். வட்டவழியிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டீனா இணைந்துக்கிறாங்க, இன்னைய நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கின்றார். இனிமையான சோகம் சுகமாக தந்து கொண்டிருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நான் ராணி இணைந்திருக்கின்றேன், என்னை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை மூதூர் பட்டித்திடல் வடிவேல் வந்திருக்கின்றார். மனதுக்கு இதமாக இருக்கும் ராகம் சுகமானது நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறது இவளை கண்ணா அணிந்திருக்கின்றார். கினிகத்தனையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிட்டுகிறது இவளை அக்கறை பெற்ற பாப் ட்ரெய்லர் நிசார் வந்திருக்கின்றார். என்னைய நிகழ்ச்சியில் இணைத்து நடத்துகிற பாடல் தாருங்கள் கிருபாண்ணா அப்படின்னு சொல்லி செந்தில் குறிப்பிட்டுகின்றார். புதுக்குடியிருப்பிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக தெரிவித்துக்கிறது இவளை சத்தார் வந்திருக்கின்றார். நட்பட்டி முனையில் அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நிகழ்ச்சியோடு தான், வேர்வளையிலிருந்து ரிம்தாஸ் இணைந்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறது இவளை புவன் இணைந்திருக்கின்றார். புலனறுவையிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது இவளை வணக்கம் அண்ணா, எப்படி இருக்கிறீங்க? நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் உரும்பிராயிலிருந்து சாந்தா வந்துக்கிறாங்க, அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 மற்றும் 102.8 அலைவரிசையில் நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் ராகம் சுகமானது நிகழ்ச்சியுடன். நிகழ்ச்சியின் இறுதி நேயராக மொஹிதீன், வணக்கம். ரொம்ப உற்சாகமா வந்திருக்கீங்க, நிகழ்ச்சியின் இறுதி நேரா வந்திருக்கீங்க. அப்படியா சார், சொல்லுங்க, நீங்க நிகழ்ச்சியில யார் யாரோட இணைந்து பாடல் கேட்பதாக இருக்கிறீங்க?
1: தோப்பூர் செல்வனார், முகமது அன்வர் மஞ்சனுக்கும், கம்பா மஜித்னா, பரிசுர அருள்மொழி, வத்தல ஐயாக்கள், தோப்பூர் ஹனிவாசர், அனைத்து வசந்த உள்ளவங்களுக்காகவும் முக்கியமா உங்களுக்காக கேட்பேன் சார்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு இந்த நேரம் வசந்தத்தின் பேஸ்புக் வழியாக இருந்திருக்கின்ற உறவுகளை நிகழ்ச்சியில் இருந்து கொள்ளலாம். வணக்கம் கிருபான், அப்படி இருக்கிறீங்க, நாங்களும் உங்கள் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மருந்துக்கு, அதாவது நோய்க்கு குணமாகும் இனிமையான பாடல்களை மனதுக்கு ஆறுதலாய் தந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்கள். பாட்டு தலைவா அப்படின்னு சொல்லி பிரசாந்தி குறிப்பிடுகிறாங்க. இர்ஷாத் இணைந்திருக்கின்றார், காத்தான்குடியிலிருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாக குறிப்பிடுகிறது. இதேவேளை ரசூக் இணைந்திருக்கின்றார், ரொம்ப பிடித்த பாடல்களை தந்து கொண்டிருக்கிறீங்க, வாழ்த்துக்கள் கிருபாண்ணா, ரொம்ப சுகம், மனதுக்கு இதம் அப்படின்னு சொல்லி அப்படியே வார்த்தைகளால் வர்ணித்துக் கொண்டே போய் கொண்டிருக்கிறார். அதே போன்று நாங்களும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எங்களை நிகழ்ச்சியில் இனத்தை நடந்த பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி ஜே ஆர் எழுந்திருக்கிறார். கோகுல்நாத் சங்கரடையிலிருந்து ஷக்கீலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு நடந்திருப்பதாக குறிப்பிடுகிறது. இவளை கொட்டக்கலையிலிருந்து காளிமுத்து வந்திருக்கிறாங்க. அண்ணா வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நான் ரொம்ப சந்தோஷமா ஈராவூர்ல இருந்து நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தாசன் பிரியா வந்துக்கிறாங்க. அதே போன்று அன்வர் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை குறிப்பிடுகிறது. இவளை மனோகரன் எழுந்திருக்கின்றார். கண்ணகி மற்றும் நிசா, டுசி, சுவர்ணா, அனுஷா மற்றும் சந்திரகுமார் ஆகியோர் இணைத்து நல்லதொரு பாடல் தாருங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கின்ற அத்தனை உறவுகளுக்காகவும் ஒலிக்கின்றது பாடல்.

ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது ராகம் சுகமானது நிகழ்ச்சி. தொடர்ந்து மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளோடு இணைந்திருக்கலாம். அதனைத் தொடர்ந்து மதிய நேர குதுகல நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க கலையற்றல் ரோஃபினா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை வாழ்க வளம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள நான் உங்கள் அன்பின் எம் எல் கிரூபா வணக்கினீர்களே.

0: அனைத்து முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை அரசின் தலையீட்டை அடுத்து சவுதி நீதிமன்றம் அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்தது. நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறல். பசில் ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதிமன்றத்தினால் சர்வதேச பிடியாணை. பாப்பரசர் நோய்வாய்ப்பட்டார், அவசர சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. 3வது T20 போட்டியில் இலங்கை அபார வெற்றி, தொடரையும் கைப்பற்றியது பாகிஸ்தான்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மதிய நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் எம் கவிதா பாரதி. இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த இலங்கையரான அனோஜன் சிவராசாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கம் ராஜதந்திர மட்டத்தில் சவுதி அரேபிய நீதித்துறை அமைச்சுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளின் விளைவாகவே இந்த தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய நீதித்துறை அமைச்சு அந்நாட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேன்முறையீட்டின் அடிப்படையில் அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதுடன் அவருக்கு முன்னர் விதிக்கப்பட்டிருந்த தண்டனை மீண்டும் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பில் வெளிவிவகார பிரதி அமைச்சர் ஹருண் ஹேமச்சந்திரா கருத்து தெரிவிக்கையில், இலங்கையில் நடைபெற்ற மத பாத யாத்திரை தொடர்பாக சமூக வலைதளங்களில் இடம்பெற்ற விவாதத்தின்போது மத உணர்வுகளை பாதிக்கும் வகையில் அனோஜன் சிவராசா சில கருத்துக்களை பதிவிட்டிருந்தார். பின்னர் குறித்த கருத்துக்களை நீக்கிய அவர் மன்னிப்பு கோரும் காணொலியொன்றையும் வெளியிட்டிருந்தார். எனினும் மதத்தை அவமதித்த குற்றச்சாட்டின் பேரில் கடந்த ஜூலை மாதம் 1 திகதி சவுதி அரேபிய அதிகாரிகளினால் அவர் கைது செய்யப்பட்டார். அந்நாட்டின் இணைய குற்ற சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டதை அடுத்து கடந்த ஜூலை மாதம் 27 திகதி அந்நாட்டு குற்றவியல் நீதிமன்றம் அவருக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையையும் 3 மில்லியன் சவுதி ரியால் அபராதத்தையும் விதித்தது. பின்னர் அந்நாட்டு தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டின் அடிப்படையில் சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இஸ்லாம் மதத்தை அவமதித்ததாக குற்றம் சுமத்தி சவுதி அரேபிய மேன்முறையீட்டு நீதிமன்றம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இதனையடுத்து அனோஜன் சிவராசா சவுதி அரேபியாவின் தமா மத்திய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அனோஜன் சிவராசாவின் உயிரை பாதுகாக்கும் நோக்கில் இலங்கை அரசாங்கத்தின் தலையீட்டுடன் சட்டத்திறனைகள் குழு ஒன்றினூடாக சவுதி அரேபிய உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓ எல் அமீர் அஜ்வாட் சிறைச்சாலைக்கு சென்று அனோஜன் சிவராசாவுடன் நீண்ட நேரம் கலந்துரையாடியதுடன் அவரது தேவைகள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் கேட்டறிந்தார். இதற்கிடையில் அனோஜன் சிவராசாவின் பெற்றோர் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து இவ்விடயம் தொடர்பாகவும் கலந்துரையாடியிருந்தனர். அனோஜன் சிவராசாவின் விடயத்தில் துரிதமாக தலையிட்டு அவரது உயிரை பாதுகாப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அவர்கள் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர். அவருக்கு மன்னிப்பை பெற்றுக் கொள்வதற்காக அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என தெரிவித்த ஜனாதிபதி, இதற்காக சட்ட ரீதியிலும் ராஜதந்திர மட்டத்திலும் தலையீடுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவரின் பெற்றோரிடம் ஜனாதிபதி உறுதியளித்தார். குறிப்பாக அனோஜன் சிவராசாவுக்கு மன்னிப்பு வழங்குமாறு சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் ராஜதந்திர ரீதியில் எழுத்து மூலமான கோரிக்கையை முன்வைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க குறிப்பிட்டிருந்தார். இதேவேளை சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் ராஜதந்திர வழிமுறைகளூடாக தேவையான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சர் விஜித் ஹேரத் தெரிவித்திருந்தார். இந்த சந்திப்பில் பிரதி அமைச்சர் முனிர் முலஃபரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு சொந்தமான நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கு எதிராக சர்வதேச போலீசாரின் சிவப்பு அறிவித்தலை பெறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோட்டை நீதவான் வசன் அமரசேன இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். சிவப்பு அறிவித்தலை பெறுவதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் வகையில் சிங்களம் மற்றும் ஆங்கிலம் ஆகிய இரு மொழிகளிலும் பிடியாணையை பிறப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவுக்கும் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்து வரும் விசாரணைகள் தொடர்பில் முன்வைத்த சமர்ப்பணங்களை தொடர்ந்து இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன. 2014 இலங்கை சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்திற்கு ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய் நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த வழக்கு விசாரணை நடைபெறுகிறது. குறித்த நிதி சுற்றுலா ஊக்குவிப்பு பணியகத்தின் விளம்பர நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக ஊவா மாகாண சபை தேர்தலின் போது விநியோகிப்பதற்காக 12,000 டிஷர்ட்களை தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டதாகவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த நிதி முறைகேடு காரணமாக அரசாங்கத்திற்கு நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு ஏற்கனவே நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. நாட்டில் மழையின் அளவு மேலும் அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் சில பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் நாட்டின் அனைத்து மாகாணங்களுக்கும் பலத்த மின்னல் தாக்கம் தொடர்பான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வங்காள விரிகுடா கடற்பகுதியில் நிலவும் கீழ் வளிமண்டல கொந்தளிப்பு காரணமாக மேல், வடக்கு, கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 1 மணியின் பின்னர் மழை பெய்யக்கூடும். மேல், சப்ரகமுவ, தெற்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும். அத்துடன் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் மழை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் பலத்த காற்றினால் கடல் கொந்தளிப்பாக காணப்படலாம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே நில்வளாகங்கையின் கிளையாறான கிரமாறு பெருக்கெடுத்ததால் ஏற்பட்டிருக்கும் வெள்ள நிலைமை தொடர்ந்தும் நீடிப்பதாக அங்கிருக்கும் எமது செய்தியாளர் தெரிவித்தார். இதன் காரணமாக முலட்டியான மற்றும் கம்புருபேட்டிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதுடன் பல வீதிகளிலும் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. கம்புருபேட்டிய மாத்தறை வீதியின் அக்குர்குட மற்றும் பொல்துகுட பகுதிகளில் நீரில் மூழ்கியதனால் இன்று காலை முதல் அந்த வீதியூடான வாகன போக்குவரத்திற்கும் தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. எனினும் கம்புருபெட்டிய முலட்டியான வீதியிலிருந்து வெள்ளநீர் வடிந்துள்ளதால் தற்போது அந்த வீதியில் வாகன போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். மட்டக்களப்பு மாவட்டத்திலும் பல வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு, காத்தான்குடி, ஆரையம்பதி, வாழைச்சேனை, வாகரை மற்றும் கொக்கட்டிச்சோலை உள்ளிட்ட பல பகுதிகள் இந்த நிலைமையினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை குக்குலை கங்கை நீர்த்தக்கத்தின் வான்கதவொன்று திறக்கப்பட்டுள்ளதுடன் அந்த நீர்த்தக்கத்திலிருந்து வினாடிக்கு 71 கனமீட்டர் நீர் கழுகங்கையின் கிளை ஆறான குடாகங்கைக்கு வெளியேற்றப்படுவதாக நீர்த்தக்கத்திற்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தற்போது நிலவும் மழையை கருத்தில் கொள்ளும்போது ஆறுகளை அண்மித்த பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான வெள்ளப்பெருக்கு நிலைமை படிப்படியாக குறைவடையக்கூடும் என நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. எனினும் எதிர்வரும் நாட்களில் பெய்யக்கூடிய மழையை கருத்தில் கொண்டு ஆற்றங்கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் தொடர்ந்தும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையை கருத்தில் கொண்டு மண்சரிவு அபாய எச்சரிக்கை அறிவிப்புகளை புதுப்பிக்கவும் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. சவுதி அரேபியாவில் நிலவும் தற்போதைய சூழ்நிலை காரணமாக அந்நாட்டிற்கு பயணம் மேற்கொள்ளும் இலங்கையர்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு ஜித்தாவில் உள்ள இலங்கை துணை தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவிற்கு வரும் மற்றும் அங்கிருந்து திரும்பும் விமான சேவைகளில் இடையூறுகள் ஏற்படக்கூடும் என துணை தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிராந்தியத்தில் நிலவும் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு குறிப்பாக உம்ரா யாத்திரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள யாத்ரீகர்கள் தமது பயண ஏற்பாடுகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்த வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்திரைக்கான பயண திட்டங்களை தயாரிக்கும் போது விழிப்புடன் செயற்படுவதுடன் உரிய உம்ரா குழு பிரதிநிதிகள் மற்றும் பயண முகவர்களுடன் நெருங்கிய தொடர்பை பேணுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் விமான சேவைகளில் எதிர்பாராத மாற்றங்கள் அல்லது தடங்கல்கள் ஏற்படும் பட்சத்தில் அவற்றை எதிர்கொள்வதற்கான மாற்று பயண திட்டங்களை முன்கூட்டியே தயாராக வைத்திருக்க வேண்டும் என்றும் துணை தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. எனவே சவுதி அரேபியாவிற்கு பயணம் மேற்கொள்ளவுள்ள இலங்கையர்கள் பயணத்திற்கு முன்னரும் பயணத்தின் போதும் உரிய அறிவுறுத்தல்களை பின்பற்றி தமது பயண ஏற்பாடுகள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இரண்டு வருட காலப்பகுதிக்குள் விவசாயத்துறையில் நிலவிய பல பிரச்சினைகளுக்கு நிலையான தீர்வுகளை வழங்க தற்போதைய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சன வலிபிட்டிய தெரிவித்துள்ளார். சர்வதேச உர தினத்தை முன்னிட்டு தெஹியோவிட்ட பிரதேச சபை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறும் கண்காட்சியில் கலந்து கொண்டபோதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விவசாயத்துறையில் முன்னெடுக்கப்படும் வேலைத்திட்டங்களை எதிர்காலத்திலும் மேலும் வலுப்படுத்துவதே தற்போதைய அரசாங்கத்தின் நோக்கம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கண்காட்சியை தேசிய உர செயலகம் ஏற்பாடு செய்துள்ளதுடன் பாராளுமன்ற உறுப்பினர் நந்தன மில்லகல மற்றும் தேசிய உர செயலகத்தின் பிரதி பணிப்பாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது விவசாயிகள் இலவசமாக மண் பரிசோதனைகளை மேற்கொண்டு மண்ணின் தன்மைக்கேற்ப உர பரிந்துரைகளை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் கண்காட்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு தேற்றாத்தீவு கிராமத்திற்குள் கடந்த 3 நாட்களாக இரவு வேளையில் காட்டு யானையொன்று புகுந்து விவசாய பயிர்களையும் சொத்துக்களையும் சேதப்படுத்தி வருவதாக பிரதேச மக்கள் எமது செய்தி பிரிவிற்கு தெரிவித்தனர். களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தேற்றாத்தீவு கிராமத்திலேயே இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளது. குறித்த காட்டு யானையினால் அப்பகுதியில் உள்ள பல விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக மக்கள் தெரிவித்தனர். நேற்றிரவும் பெருமளவிலான மரவள்ளி கிழங்கு பயிற்சிகையும் பல தென்னை மரங்களும் காட்டு யானையினால் அழிக்கப்பட்டுள்ளதாக பிரதேச மக்கள் மேலும் தெரிவித்தனர். காட்டு யானையின் தொடர் அச்சுறுத்தலால் தமது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு தீர்வு காண உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: 14வது பாப்பரசர் லியோவுக்கு ஏற்பட்ட நுரையீரல் புற்றுநோய் சத்திர சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக அகற்றப்பட்டுள்ளதாக வத்திக்கான் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. அவரது வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதியில் காணப்பட்ட புற்றுநோய் கட்டியே இவ்வாறு அகற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. 71 வயதான பாப்பரசருக்கு ரோமில் உள்ள வைத்தியசாலையில் 90 நிமிடங்களுக்கு அதிக நேரம் சத்திர சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது அவருக்கு நுரையீரல் அடினோகார்சினோமா இருப்பது உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் சத்திர சிகிச்சையின்போது எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே அவருக்காக வைத்தியசாலைக்கு வெளியே பெருமளவிலான மக்கள் பல மணி நேரம் காத்திருந்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுதி அரேபியாவின் அரசுக்கு சொந்தமான முக்கிய எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனத்தின் நிர்வாக கட்டடம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள தர்ஹான் நகரில் அமைந்துள்ள குறித்த கட்டடம் மீது நேற்றிரவு நடத்தப்பட்ட தாக்குதலையடுத்து தீப்பரவலும் ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்களோ உயிரிழப்புகளோ ஏற்படவில்லை என சவுதி எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. சம்பவத்தை தொடர்ந்து அதிகாரிகள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளனர். எனினும் அரம்கோ நிறுவனத்தின் தலைமையக வளாகம் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக நிறுவன தகவல் வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இதன்போது அலுவலக கட்டடம் ஒன்றின் மேல் 3 தளங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்களுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான மோதல்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: பாக் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 8 விக்கெட்டுகளினால் அபார வெற்றியை பதிவு செய்தது. ராவல்பிண்டியில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 8 விக்கெட்டுகளை இழந்து 168 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 169 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 17.1 ஓவர் நிறைவில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழந்து 172 ஓட்டங்களை பெற்று வெற்றி இலக்கை அடைந்தது. இலங்கை அணி சார்பில் குசால் மேண்டிஸ் ஆட்டம் இழக்காமல் 48 பந்துகளில் 87 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். கமிந்து மேண்டிஸ் 40 ஓட்டங்களையும் சினத் ஜெயவர்தன 38 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்தனர். எனினும் 3 போட்டிகளை கொண்ட தொடரை 2-1 என்ற அடிப்படையில் பாகிஸ்தான் அணி கைப்பற்றியது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை அரசின் தலையீட்டை அடுத்து சவுதி நீதிமன்றம் அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்தது. நாட்டின் பல பகுதிகளில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழைக்கான சாத்தியம். பசில் ராஜபக்சவுக்கு எதிராக கோட்டை நீதிமன்றத்தால் சர்வதேச பிடியாணை. பாப்பரசர் நோய்வாய்ப்பட்டார், அவசர சத்திர சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டது. மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் இலங்கை அபார வெற்றி, தொடரை கைப்பற்றியது பாகிஸ்தான். இத்துடன் வசந்தம் FM-இன் மதிய நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நமது அடுத்த பிரதான செய்தியினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: வணக்கம் மக்களே, நேர்களை பொது முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மதிய நேர குதூகலத்தோட ரொம்ப குதூகலம் இணைந்து கொள்ளலாம். நான் யார் அப்படின்னு நான் தான் சங்கர் புஷ்பராஜ். சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? டக்குன்னு போன் எடுங்க. போன் எடுத்து எங்களோட நம்பர் டயல் பண்ணுங்க. 0312 75 00 3 அல்லது 0312 75 111 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கம். அப்படி இல்லைன்னு சொன்னா என்ன பண்ணுங்க, 0706 04 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட நீங்க என்ன பண்ணலாம், டக்குனு மெசேஜ் தட்டி விட்டீங்கன்னு சொன்னா அவன் சேர்த்துக்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். அப்படி இல்லை டக்குனு ஃபேஸ்புக் போங்க, அங்கே வசந்த எஃப்எம் பேஜில் மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க, உங்களோட பேரெல்லாம் கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கிறேன். ஸோ ரொம்ப சூப்பராக பேசலாம். அடுத்த 3 மணித்து எல்லாம் ஜாலியாக செம்ம டக்குரா என்ன பண்ண போகிறோம், என்ஜாய் பண்ண போறோம். சோ மதிய நேர குதூகலத்தோட இணைந்திருக்கிற இந்த நேரம் 12:23.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றைய சிறம் வங்கி நாடுங்கள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. விருந்தாய் மதிய நேர குதூகலம். நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
2: அனுசரணை. கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
3: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல?
1: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டேங்க.
0: என்ன பண்றது?

0: ஜூலை மலர்களே ஜூலை மலர்களே அப்படின்னு சொல்லி பகவதி படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் வந்து கேட்டு வந்திருக்கோம். கேட்டு வந்தபோது யார் அந்த அழகன் யார் அந்த அழகன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காதிங்க. நமக்கு மஸ்கலில இருந்து ராஜேந்திரன் வந்திருக்காரு. வணக்கம். வணக்கம். ஓ நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: எங்களுக்கு மழையும் வருது காத்து வருது, இருந்தாலே இந்த வசந்தம் வந்து மழையை தள்ளிடுவோம்.
0: மழையை தாண்டி மலைகளுக்கு வேளாளம் வந்துருச்சு இல்லையா?
1: ஆமா ஆமா, எங்களுக்கு வசந்தம்.
0: சாப்பாடு ஒரு அரை மணி என்ன பண்றீங்க? வேலையால இடைவேளையா
1: நல்லா
0: பேசுங்க. சத்தமா பேசுங்க.
1: பள்ளைத்தான் மண்ணைத்தான் காட்டித்தான் குடிக்கத்தான் கற்பித்தானா? கோயில் குழப்பம் விளைவிக்கு கோயில் கூடாது என்பதற்காக அல்ல, கோயில் கொடியவன் இருக்க கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி வரவேசம் ஆகிவிட்டதே என்று. இதை கேட்க நீ யார் என்பீர்கள்? நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள்? இதில் பொதுநலமும் கலந்திருக்கிறது.
0: நன்றி ராஜேந்திரன்.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் இயக்குனர் பார்த்திபன். உன்னருகே நான் இருந்தால் திரைப்படத்திற்காக தேவாவின் இசையில் கே எஸ் சித்ரா பாடும் இந்த பாடல்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே. நீ ஒரு விஷயத்தை மறந்துட்ட, நான் யாரு? சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார் ஒன் அண்ட் ஒன்லி பேஸ் வசந்தம் எஃப்எம்.
1: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய
0: பழக்கம். செவிகளுக்கு விருந்தாய் மதிய நேர குதூகல, மதிய நேர குதூகல.
2: ரொம்ப சூப்பரா மதிய நேர குதுகலத்தோடு இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு அழைப்பு ஏற்படுத்தி இணைந்து கொள்ளுங்க. 01212 75 001 அல்லது 01

0: 2 அப்படிங்கிறது எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் அப்படின்னு 0 6 0 4 102 6 அப்படிங்கிறது எங்களோட வாட்ஸ்அப் இலக்கம் அப்படியும் இல்லையா டக்குனு ஃபேஸ்புக்காக அங்கே மதிய நேர குதுக்கலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டுரும், அதன் கீழே உங்கள் பேர் விவரங்கள்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சேர்த்துக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன். இப்போது செல்வநகர்லேருந்து மொய்ஜித் வந்துருக்காரு. வணக்கம்
1: சார். வணக்கம், நான் செல்வநகர் மொய்ஜித்.
0: எப்படி இருக்கீங்க?
1: மழைங்கிறதுனால
0: எல்லாருமே வீட்டுல தானா? மேசன் வேலை தானே இல்லையா? மேசன் வேலைனா மேல ரப்பர் சீட் எல்லாம் போட்டுக்கலாம், கட்டிதான் கட்ட மாட்டீங்க நீங்க. உள்ள தரெல்லாம் போட மாட்டீங்க? கட்டு வேலைக்கு கட்ட போட்டு நம்ம வீட்டுல இருக்கிறோம் இல்லையா? சரி, ஓகே. யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க அடுத்த பாடலுக்காக?
1: எனது குடும்ப உறவுகளுக்காக மற்றும் கம்பா மஜித் நானா பரதூர் அருள்மொழி வத்தல் ஐயா கணக்கு ஓபூர் அனிவாசருக்கும் முக்கியமா உங்களுக்காக சார், வசந்த விழா அனைத்து உள்ளங்களுக்காக சார், எனக்கு ஒரு பாடல்தான் சார்.
0: என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு
1: சார்? எனக்கு இப்ப கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு சார், எனக்கு அந்த பாஷா படத்துல ஸ்டைல் ஸ்டைல் தான் அந்த பாட்டை கொஞ்சம் தான் சார்.
0: பாஷா படத்துல இருந்து ஸ்டைல் ஸ்டைல்
1: தான்.
0: ஓ, யாரு உங்களுக்கு அந்த பாட்டை பாடுனா? அடடா, இங்கதான் த்ரில்லிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட அந்த பாட்டை யாரு உங்களுக்காக பாடுனா அப்படின்னு கேட்டிருந்தோம். பரவாயில்ல, பதில் சொல்லாமலே ஓடிட்டாரு. மறுபடி வரும்போது செல்வநகர் மொய்ஜித்துக்கிட்ட அந்த விஷயத்தை கண்டிப்பா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் என்ன பண்ணுங்க, தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்க மதிய நேர குதூகலத்தோட.

தசம் எட்டில் வசந்தம் எஃப்எம். வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள கலகுடாத்தே ஞானசார தேரரின் காவி உடையை களைய சிறைச்சாலை அதிகாரிகள் எடுத்துள்ள தீர்மானத்தை வலுவற்றதாக உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை பரிசீலிக்கும் நீதியரசர்கள் குழாமிலிருந்து மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதியரசர் ரொஹாந்த அபேசூரிய இன்று விலகியுள்ளார். இதற்கமைய குறித்த மனுக்களை பரிசீலிப்பதற்காக மூவர் அடங்கிய புதிய நீதியரசர்கள் குழாம் பெயரிடப்பட்டுள்ளது. நீதியரசர்களான அமல் ரணராஜா, மகேன் கொபல்லாவ மற்றும் பிரியாந்த பெர்னாண்டோ ஆகியோர் இந்த குழாமில் இடம்பெற்றுள்ளனர். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளில் அடிப்படையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ளதை சவாலுக்குட்படுத்தி முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பணிப்பாளர் சுரேஷ் ஷாலே தாக்கல் செய்துள்ள மனு தொடர்பான இடையீட்டு மனுக்கள் மீதான உத்தரவு அறிவிப்பு பிற்போடப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குறித்த இடையீட்டு மனுக்கள் மீதான உத்தரவு எதிர்வரும் 22 தேதி அறிவிக்கப்படும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பெங்குமுவே நாலக்க தேர் உள்ளிட்ட பௌத்த துறவிகள், கர்தனால் மல்கம் ரஞ்சித் தாண்டகை மற்றும் பல தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் சார்பில் இந்த இடையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: ஆப்கானிஸ்தானில் நாடு முழுவதும் உள்ள FM வானொலி நிலையங்கள் ஊடாக ஒலிபரப்பப்பட்டு வந்த BBC செய்தி சேவையை தற்காலிகமாக இடைநிறுத்த தலிபான் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. BBC நிறுவனம் தொடர்ச்சியாக விதிமீறல்களில் ஈடுபட்டுள்ளதாக குறிப்பிட்டே குறித்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தலிபான் அரசாங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். எனினும் குறித்த விதிமீறல்கள் தொடர்பான மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை. 2022 ஆண்டு அமெரிக்காவின் 2 முக்கிய ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து ஒலிபரப்புகளை மேற்கொண்டு வந்த சர்வதேச செய்தி நிறுவனமாக BBC செயற்பட்டது. மில்லியன் கணக்கான ஆப்கானிஸ்தான் மக்கள் துல்லியமான செய்திகளுக்காக BBC செய்தி சேவையை நம்பியிருந்ததாகவும் இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் BBC செய்தி வெளியிட்டுள்ளது. நமது அடுத்த மனத்தியல்ல செய்தி அறிக்கையினை 2 எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

0: விசேஷத்தை
1: கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்வ

0: தேசம் தமிழின் சுவாசம் வசந்தம்
1: பறக்குதா.
2: இன்னைக்கு எனக்கு ரெண்டில ஒண்ணு தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேக்குற மாதிரி ரெண்டில ஒண்ணு சொல்ல ரொம்ப நாளாகும்.
2: ரெண்டில ஒண்ணு சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
4: இரண்டில் ஒன்றை தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சலான் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: Best live music streaming in Sri Lanka. Wasn't the FM 102.6, 102.8.

0: மதிய நேர குதுகலத்தோட ரொம்ப சந்தோஷமா இணைந்திருக்கிறோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்களோட இணைப்பு ஏற்படுத்துங்க. 0312 2 0 1 அல்லது 0312 2 0 1 அப்படிங்கிற எங்களோட தொலைபேசிகளுக்கு எங்களுக்கு அப்படின்னு சொன்னா 0706 0102 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட இணைந்து கொள்ளலாம். இந்த பாடல கேட்டு வரும்போது ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் தோணுச்சு, அரசியலுக்கு வரேன் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி. இல்ல எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம வந்து காலம் கடத்திக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா கைவிட்டு போயிரும். அதுக்கப்புறம் மேல பார்த்து சரி பரவாயில்ல அன்னைக்கே தப்பிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லாம என்ன விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்றே செய்யுங்க, நன்றே செய்யுங்க, சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு. இப்ப ஞாபகப்படுத்தி இந்த நேரம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம் சொன்னா 1:16.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: தன்னகத்தை கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8.
3: உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அது எப்படி ஒட்டுமொத்த தகவலும் ஒரே இடத்துல?
4: இந்த உலகத்துல எல்லாத்தையும் மறக்கக்கூடிய வியாதி உனக்கு இருந்தாலும் அவரை மட்டும் நீ மறக்கவே மாட்டீங்க.
3: என்ன பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு

0: பறக்குதா வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா இல்லை நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும் அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்
0: மக்களின் 102.8 102.8

0: மதிநேர குதூகலத்தோட ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இணைந்து கொள்ளுங்க. இப்ப நம்மளோட வந்திருக்காங்க பேசுறதுக்காக, எங்க இங்க இருந்து இல்ல, பருத்தி துறையில இருந்து ஒருத்தவங்க வந்திருக்காங்க. வணக்கம் அருள்மொழி.
1: வணக்கம்.
0: பருத்தி துறை எப்படி இருக்கு? காய வச்ச தட்டவடை எல்லாம் நனைஞ்சிருக்குமே, பரவாயில்லையா?
1: சந்தோஷமான விஷயம்
0: என்னது
1: அறிவிப்பாளர், நாடக நடிகர், எல்லாவித திறமையும் கொண்ட ஒரு அறிவிப்பாளர், அவருக்கு மனமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறேன்.
0: அதாவது இங்க கால் பண்ணி கொண்டாடுகிறார் நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் சிறப்பான விஷயம். சரி, அவர் கொண்டாட்டத்துல நான் போய் கலந்துட்டு வரேன், சரியா? கொஞ்ச நேரத்துல
1: ஸ்ரீபுரனா வடிவிலன், ஆட்டோ விஸ்வநாதன், இதனா அப்துல் மஜீத், சாயம்குமார், வசந்தகுமார், மொகதீன், பார்வசின தம்பி, அளவட்டு சந்தி, இன்ஜினிய ரவி, அழகுந்திரமுனா, மன்சூர், கோகிலன், ஹனிபா, மற்றது இமானுவல், எல்லாருக்காகவும் இந்த பாட்டு வெறுக்காண்டி நந்த சேர்காண்டி. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையை பாதி வரும், சந்தோஷம் இல்லை என்றால் மனதுக்கு அது படுத்தாங்க.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார்
1: என்னுடைய பழக்கம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். பிறந்த நாளை கொண்டாடும் நடிகர் இயக்குனர் பார்த்திபன். இது சபாஷ் திரைப்படத்துக்காக தேவாவின் இசையில் நா. முத்துக்குமாரின் வரிகளின் மனோ பாடும் பாடல்.

இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே இலங்கையின் 9 மாகாணங்கள்.

குதூகலம் மதிநேர குதூகலத்தோட ரொம்ப சூப்பரா இணைந்திருக்கிறோம். இப்போது பேஸ்புக்கினுடாக யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி பார்த்துட்டு மனசு வருத்தப்படும் இல்லையா. ராஜகோபால் பாலா வந்திருக்கிறாரு, அக்கறைப்பட்டு பாப்டேல நிசார் வந்திருக்காங்க, ஆய் அன்பான வணக்கம் அப்படின்னு சொல்லி பெரிய நிலாவணையிலிருந்து கிருஷ்ணா வந்திருக்காங்க, நிகழ்ச்சி அருமை அப்படின்னு சொல்லிட்டு பாலச்சந்திரன் வந்திருக்காரு பசரையூர்ல இருந்து, பரமானந்தன் வசீகரன் வந்திருக்காங்க ஹேட்டன்ல இருந்து, ஆய் வணக்கம் அப்படின்னு சொல்லி ரெஜினால் நாவட்காட்ல இருந்து வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கையர்கரசி வந்திருக்காங்க, மதிய நேர குதூகலம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தகலையிலிருந்து அரசு வந்திருக்கிறாரு, ஸ்டீவன் டெய்லர்ஸ் இணைந்திருக்கிறாங்க, ஜான் சித்திரன் வந்திருக்கிறாரு கொழும்பு 15 மதுரையிலிருந்து, தர்ஷினி குணசேகரன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க, சந்தோஷமான வணக்கம் நிகழ்ச்சியை நானும் இணைந்துள்ளேன் அப்படின்னு சொல்லி நானோயிலிருந்து அருணசுதன் வந்திருக்காங்க, அன்பான மதிய நேர வணக்கங்களோடு வந்திருக்காரு புனாகல ஜெயசுதாஸ் ஜேசு, ஹட்டன்லிருந்து நவீன் வந்திருக்காங்க, ஆரம்பதியிலிருந்து இதே ரத்னம், குருஜாங்கியிலிருந்து அஷூர்தீன் அன்பாஸ் அன்பு வந்திருக்காரு, எங்கிருந்து சரி அவர் ஏதோ டெய்லரிங்ல இருக்காரு, புத்தளம்ல இருந்து வந்திருக்காரு, புத்தளம் காரைத்தீவுல இருந்து வந்திருக்காரு, மதிய நேர வணக்கங்களோடு வந்திருக்காரு, கின்யா மாரூப் நகர்ல இருந்து நசூர் வந்திருக்காரு, நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி குருநாகல் மல்லம்பட்டியிலிருந்து ஹதீக் அஹமத் வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கம் சங்கர் பண்டாரலை அந்தனி ஜூட் வந்திருக்காரு, ஆஹா வணக்கம் தொண்டமன்னாறு செல்வ சந்நிதி சுதன் வந்திருக்காங்க, அடுத்த நம்மளோட வந்திருக்காங்க சகிலா சந்திரசேகர் மதிய நேர வணக்கங்களோடு, ராஜா பண்டார்லேருந்து வணக்கங்களோடு வந்திருக்காரு, மதிய நேர வணக்கம் சங்கர் நலமா இருக்கிறீங்களா, நானும் மதிய நேர குதூகலத்தோடு இணைந்துள்ள என்னை நிகழ்ச்சியோடு இணைந்துட்டு நல்லது ஒரு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணையத்தின கடவுளையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க, மதிய நேர வணக்கங்களோடு சவுமால் காந்த பெரியகுரியானை வசந்தகுமார் வந்திருக்காரு, சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் வந்திருக்காங்க, ஆய் அண்ணா அன்பான மதிய நேர வணக்கம் வலுவை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி லண்டன்லேருந்து வந்திருக்காரு குமுத ராஜா வந்திருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டக்குனு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்க, 0312 75 001 அல்லது 0312 75 111 அப்படிங்கிற தொலைபேசி இலக்கங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் 0 6 0 4 102 6 அப்படிங்கிற வாட்ஸ்அப் இலக்கத்தினோட கூட அழைப்பினை மேற்கொள்ளலாம்.

தசமத்தில் வசந்தம் எஃப்எம் வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம். மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வளர்ச்சியடைந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் முறையான கல்வியை வழங்குவது அவசியம் என பிரதி அமைச்சர் சத்துரங்காபே சிங் தெரிவித்துள்ளார். முன்பள்ளிகளின் உற்பத்தி திறன் மேம்பாடு தொடர்பான இணையவழி பாடநெறியை பூர்த்தி செய்தவர்களுக்கான சான்றிதழ் வழங்கும் நிகழ்வின் போதே பிரதி அமைச்சர் இதனை தெரிவித்தார். உலகை வெல்லக்கூடிய திறன்மிக்க குழந்தைகளை உருவாக்குவதில் முன்பள்ளிகள் முக்கிய பங்காற்றுவதாகவும் பிரதி அமைச்சர் சத்துரங்காபே சிங் தெரிவித்தார். அரசாங்கத்தின் வறுமை ஒழிப்பு நோக்கத்தை அடைவதற்காக முன்னெடுக்கப்படும் பிரஜா சக்தி தேசிய வேலைத்திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தரவு அமைப்பு ஒன்றை உருவாக்குவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பன்னிலகி தலைமையில் நேற்றைய தினம் அமைச்சில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கிராமப்புற மக்களின் அபிவிருத்தி தேவைகள் மற்றும் முன்னுரிமைகளை அடையாளம் காண்பதற்கான தரவுகளை ஒரே டிஜிட்டல் தளத்தில் ஒருங்கிணைப்பது குறித்தும் கிராமப்புற அபிவிருத்தி திட்டங்களை தயாரிப்பதில் அந்த தரவுகளை பயன்படுத்துவது குறித்தும் இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டது. சிஎன்என் உள்ளிட்ட ஊடக நிறுவனங்களின் செய்தியாளர்களுக்கு வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் தீர்மானத்தை தடுத்து பிறப்பிக்கப்பட்ட நீதிமன்ற உத்தரவானது நீடிக்கப்பட்டுள்ளது. ஊடக நிறுவனங்கள் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த அமெரிக்க பெடரல் நீதிபதி திமோதி கலே இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஊடகவியலாளர்களின் நுழைவு அனுமதியை ரத்து செய்வது ஊடக சுதந்திரம் மற்றும் நியாயமான சட்ட நடைமுறைக்கான உரிமைகளை மீறுவதாக முன்வைக்கப்பட்ட வாதங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வாய்ப்புள்ளதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். இதற்கமைய வழக்கின் இறுதி தீர்ப்பு வெளியாகும் வரை சம்பந்தப்பட்ட செய்தியாளர்கள் வெள்ளை மாளிகைக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது.
0: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுச

0: தேசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளியிலும் செய்திகளை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள்.

0: மதிய நேர குதூகலத்தோட ரொம்ப சந்தோஷமா இணைந்திருக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அழைப்பு ஏற்படுத்துங்க. 301-2-8-0-0-1 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா 0-1-2-8-0-0-1 அப்படிங்கிற எங்களோட நம்பருக்கு கால் பண்ணலாம். அப்படியும் இல்லைன்னு சொன்னா 0-7-0-4-7-2-6 அப்படிங்கிற இலக்கத்தினூடாக வாட்ஸ்அப்பினூடாக இணைந்து கொள்ளலாம். வாட்ஸ்அப்பில் வந்து கால் பண்ணிடாதீங்க, மெசேஜ் மட்டும் போடுங்க. அப்படியும் இல்லையாட்டாக்குனு ஃபேஸ்புக் போங்க, அங்கே போனீங்கன்னு சொன்னால் நம்மளோட மதிய நேர குதூகலத்துக்காக ஒரு போஸ்ட் போட்டுருவோம். அதன் கீழே என்ன பண்ணுங்க, டக்குனு கமெண்ட் பண்ணிடுங்க உங்களோட பேர் விவரங்களை சேர்த்துக்கிறதுக்கு. நான் ரெடியாக இருக்கேன். அடுத்து நம்மளோட பேசுறதுக்காக சாந்தி கோவிந்தராஜா வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சரி, ஓகே. இப்போ உங்க ஏரியாலாம் எப்படி இருக்கு?
1: சாப்பிட்டதுனால
0: அந்த உண்ட களைப்பில் ஒரு உறக்கம் போடலையா?
1: கணவருக்காக
0: எல்லாரும் சேர்த்துக்கலாம் இல்லையா?
1: உங்கள் அன்பிக்கினிய பாடல் தாருங்கள், பேசியது நன்றி, மிகவும் சந்தோஷமா இருக்கு.
0: நன்றி நன்றி நன்றி. நீங்களும் என்ன பண்ணுங்க, ஜாலியா இணைந்து கொள்ளுங்க. நான் இருக்க போறது இன்னும் கொஞ்ச நேரம். இந்த மதிய நேரம் குதூகலத்தை இன்னும் கொஞ்சம் குதூகலமாக்கணும்னா டக்குனு கால் பண்ணுங்க.

0: மதி நேர குதூகலத்தோட சந்தோஷமா இணைந்திருக்கும் இந்த நேரம் 2:15.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8

0: தமிழின் சுவாசம் வசந்தம் FM. வசந்தம் FM பறக்குதா? வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம்.
1: அனுசரணை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்
2: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
3: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு
4: Live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம் உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: Best live music streaming in Sri Lanka. Vasantham FM 102.6 102.8 1 2 3 let's

வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டேயாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார் நடிகர் இயக்குனர் பார்த்திபன். இது உள்ளே வெளியே திரைப்படத்திற்காக மனோ மற்றும் சித்ரா இளையராஜாவின் இசையில்.

0: ரொம்ப சூப்பரா மதிய நேர குதுகலத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கப்போ, அந்த கொஞ்ச நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட இணைவு ஏற்படுத்துக்க 0-1-2-75 0-1-2-75 0-1-2-11 அப்படிங்கிற இலக்கங்களுக்கு வந்திருக்கிறது யார்? வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். யார் இது?
1: நான் மதி.
0: எங்கிருந்து பேசுறீங்க மதி?
1: மதி இல்ல, நதி.
0: நதி, எங்கிருந்து பேசுறீங்க?
1: கரவணல்லை.
0: கரவணல்லை இருந்து பேசுறீங்க. என்ன செய்றீங்க நீங்க?
1: வீட்டுல
0: இருக்கீங்க. எப்படி இருக்கு? மழையா இருக்கு. சோ அதனாலதான் நம்ம இப்படி மந்தமா பேசிட்டு இருக்கோமா?
1: என்ன
0: மழையா இருக்கிறதுனாலதான் இவ்வளவு மந்தமா பேசிக்கிட்டு இருக்கோமான்னு
1: கேக்குறேன்.
0: சரி, சாப்பிட்டீங்களா நீங்க? என்ன பிளான் வச்சிருக்கீங்க இன்னைக்கு?
1: அடுத்து குளிக்கணும்.
0: இதெல்லாம் ஒரு பிளான். என்ன இதெல்லாம் பிளான் போட்டு பண்ற அளவுக்கு ஆயிருச்சு நம்ம வாழ்க்கை. சரி, யாரெல்லாம் சேர்த்துக்க போறீங்க சொல்லுங்க. அது வந்து அதுதான் இல்லையா? சரி, யாரெல்லாம் இணைத்துக் கொள்ள மாட்ட பாடலுக்காக? நதி,
1: எல்லாரும்
0: இணைத்துக் கொள்ளலாம்.

0: இவ்வளவு நேரமும் ரொம்ப சூப்பரா பாத்தீங்கன்னா குதூகலத்துல குதூகலமா இருந்தோம். அடுத்தா வந்து பாத்தீங்கன்னா உங்களால போட்டு தாக்குறதுக்காக வந்திருக்காங்க ஆனந்தி. நிகழ்ச்சியில இருந்து நானும் விடைபெற்று செல்ல போகிறேன். எல்லாரும் ஹாப்பியா ஜாலியா இருங்க. மழை வருது அப்படின்னு சொல்லி வெளியில போயிடாங்க போன் எல்லாம் எடுத்துட்டு. கவனமா வீட்டுல இருங்க. இன்னொரு நிகழ்ச்சியில இன்னொரு நாள் சந்திக்க போறேன். உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் வந்து பிரேமுடன் சங்கர் புஷ்ராஜ். போயிட்டு வரேன் மக்களே.
1: அன்பு தாய்மார்களே மற்றும் பிஸியாக இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, நம்ம விஜய் ஆண்டனி பிச்சைக்காரனாக நடித்திருக்கும் பிச்சைக்காரன் படத்திலிருந்து இதோ உங்களுக்காக ஒரு கிளாமர் சாங்.

2.8 வசந்தம் FM வழித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: சதோச நிறுவன ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமையிலிருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் 28ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள கொழும்பு மேல்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி முகமது மிஹால் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இலங்கை சுங்கத் திணைக்களம் 2026ஆம் ஆண்டிற்கான வருவாய் இலக்கை கடந்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்றைய தினம் இந்த வருடத்திற்கான வருவாய் இலக்கான 2,207 பில்லியன் ரூபாவை அடைந்துள்ளதாக இலங்கை சுங்கம் அறிவித்துள்ளது. இதுவரை இலங்கை சுங்கம் மொத்தமாக 2,208 பில்லியன் ரூபாய் வருவாயை பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: அமெரிக்காவின் இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக உலக சந்தையில் எண்ணெய் விலையை உயர்ந்த மட்டத்தில் பேணும் நோக்கில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக பயணிக்கும் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை தீவிரப்படுத்தும் புதிய போர் யுத்திகளை ஈரான் பயன்படுத்தி வருவதாக குற்றம் சுமத்தப்படுகிறது. கடந்த 10 நாட்களாக கப்பல்களை இலக்கு வைக்கும் தாக்குதல்களின் தன்மையிலும் எண்ணிக்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஈரானின் மூத்த அதிகாரிகள் இருவர் ராய்டர்ஸ் செய்திச் சேவைக்கு தெரிவித்துள்ளனர். போருக்கு முன்னர் உலகளாவிய எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயு வர்த்தகத்தில் 1/5 ஹோர்முஸ் நீரிணை ஊடாகவே இடம்பெற்றது. இந்த கடல்வழி போக்குவரத்து கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதனால் சர்வதேச எரிசக்தி சந்தை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் ரேடார் கட்டமைப்புகள் சேதமடைந்ததைத் தொடர்ந்து ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையினர் சிறிய படகுகளை பயன்படுத்தி கப்பல்களை கண்காணித்து வருவதாக அமெரிக்க ராணுவ அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்படும் இலக்குகள் தொடர்பான தகவல்கள் தாக்குதல் பிரிவுகளுக்கு வழங்கப்படுவதாகவும் குறிப்பிடப்படுகிறது.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல். உலகம் மாறும் ஒவ்வொரு மணித்துளி.

வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்கும் கூலான மாலை பொழுது வணக்கங்கள். தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசை நூடாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அதே நேரம் www.vasantham.fm.lk என்ற இணையத்தினூடாகவும் இணைந்திருக்க போறீங்க. உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வெளிநாட்டுல என்ன நடக்குது, உள்நாட்டுல என்ன நடக்குது, எல்லா அப்டேட்டையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து 5 மணி வரைக்கும் இணைந்திருக்கலாம். இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இலங்கை காவல்துறையினர் வந்து ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னா, சமூக ஊடகங்களில் வந்து இந்த தவறான மற்றும் சரிபார்க்கப்படாத தகவல்களை பரப்பி பொதுமக்களின் அமைதியை வந்து சீர்குலைத்து மக்களை தவறாக வழிநடத்தும் நபர்கள் மீது வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கையில் உள்ள காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. காவல்துறை செய்தி தொடர்பாளரின் உதவி கண்காணிப்பாளர் தான் இந்த ஊடக சந்திப்பில் வந்து இதனை வந்து தெரிவித்திருக்காரு. இத்தகைய பதிவுகள் வந்து மேலும் தேவையற்ற பொது அமைதியை ஏற்படுத்துவதாகவும் மக்களை வந்து தவறாக வழிநடத்துவதாகவும் பொதுமக்களினிடையே அச்சத்தை பரப்புவதாகவும் அவர் வந்து சுட்டிக்காட்டியிருக்காரு. இத்தகைய நடவடிக்கைகளை வந்து இலங்கையில் காவல்துறையினர் வந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் சமூக ஊடக தளங்களில் வந்து தவறான அல்லது சரிபார்க்கப்படாத தகவல்களை பகிர்வதை தவிர்க்குமாறும் வந்து பொதுமக்களை வந்து காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இவ்வாறான குற்றங்களை தவறான செய்திகளை பரப்புவர்களுக்கு வந்து சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து காவல்துறையினர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அம்பாறை மற்றும் உணகளவில் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் வந்து தங்கச்சங்கிலி திருட்டு சம்பவத்தின் முக்கிய சந்தேக நபர் உட்பட 4 பேரை வந்து போலீசார் வந்து கைது செய்திருக்காங்க. அம்பாறை பிராந்தியத்தின் ஊழல் தடுப்பு பிரிவின் காவல்துறை வந்து இந்த கைது நடவடிக்கையை வந்து மேற்கொண்டிருக்காங்க. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிக வருகையில் வந்து கடந்த ஜூலை மாதம் எலச பௌர்ணமி தினத்தன்று வந்து அம்பாறையில் உள்ள கொன்பட்டுவான் குளத்திற்கு அருகே பணிபுரிந்த பெண் ஒருவனின் தங்க சங்கிலியை வந்து திருடியதாக கூறப்படும் இந்த சந்தேக நபர்களை வந்து கைது செய்துள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதனைத் தொடர்ந்து அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி உண பகுதியில் வந்து மற்றொரு தங்க சங்கிலியையும் திருடிய அதே சந்தேக நபர்களை வந்து போலீசார் வந்து கைது செய்துள்ளதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. சரி, இதே மாதிரியான தகவல்களோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக பாடல் இது. கும்கி திரைப்படத்திற்காக டிமானின் இசையில்

0: நேரம் 3:17.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
2: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
3: இன்றைக்கு எனக்கு 2-ல் 1 தெரிஞ்சாகணும்.
4: நீங்க கேக்குற மாதிரி 2-ல் 1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
3: 2-ல் 1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
2: 2-ல் 1 தெரிந்து கொள்ள ஏன் மாத கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
5: நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். டேக் கேர், டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

சிவாஜி திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மானின் இசையில் ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. நேரம் தற்போது 3 மணி கடந்த 24 நிமிடம் ஆகிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இப்போது பாத்தீங்க அப்படின்னா, அந்த சமூக வலைத்தளங்கள்ல வந்து தவறான போஸ்ட்கள், சரியா, தவறான செயல்கள் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லணும். அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த மணமகன் தேவை, மணமகள் தேவை அப்படிங்கிற ஒரு போஸ்ட் வந்து அதிகமாக வந்து சமூக வலைத்தளங்கள்ல வந்து பகிரப்படும். சரி, அதுக்காக வந்து இந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, சமூக வலைத்தளங்களுக்கு போயிட்டு அந்த போஸ்ட்டுக்கு கீழே வந்து கமெண்ட் பண்றது, இல்லாட்டி அவங்க கீழே கொடுத்துருக்க அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ள போயிட்டு காசு கட்டுறது, அந்த மாதிரி செயல்கள் வந்து நிறையவே நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில் தான் இலங்கையில் வந்து மணமகன் மற்றும் மணப்பெண்ணுக்கு திருமணம் பொருத்தம் பார்த்து தருவதாக கூறி பண மோசடியில் ஈடுபடும் பேஸ்புக் கணக்குக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக வந்து தெரிய வந்திருக்கு. பெளியந்தலை பகுதியை சேர்ந்த 30 வயதான வர்த்தகர் ஒருவர் வந்து போலீசார் நிலையத்தில் வந்து இவ்வாறு முறைப்பாடு அளித்திருக்காரு. மணமகன் மற்றும் மணமகளை தேடி தருவதாக கூறி பேஸ்புக் கணக்கொன்றுக்கு குறித்த நபரிடமிருந்து ஒரு உரையாடல் ஒன்று வந்திருக்குது. சரியா, இந்த உரையாடலின் பிறகு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, மணமகளை தேடி தருவதாக சொல்லி மணமகனிடமிருந்து 8000 ரூபாய் வந்து வைப்பில் இடுமாறு வந்து சொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த மணமகன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், முதல் தரமாக வந்து 4000 ரூபாவை வந்து வைப்பில் இட்டிருக்காரு. மறுபடியும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால், மீண்டும் 4000 ரூபாய் வந்து வைப்பில் இட்டு மணமகளை வந்து தேடியிருக்காரு. சரி, அந்த நேரத்தில் வந்து ஒரு தொலைபேசி நண்பரை தொலைபேசி இலக்கத்தை கொடுத்து இந்த இலக்கத்துக்கு நீங்கள் கால் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த குறித்த இலக்கம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல வேலை செஞ்சுருக்கான், பிறகு வேலை செய்யாமல் இருந்திருக்கு. மறுபடியும் நீண்ட நேரமாக ட்ரை பண்ணி எந்தவித அழைப்பும் கிடைக்காத ஒரு காரணத்தினால பணத்தை இழந்தவர் வந்து இப்போது வந்து போலீசாரிடம் போயிட்டு இதை வந்து முறைப்பாடு செய்திருக்காரு. போலீசார் தேடி பார்க்கும் போது தான் இது தெரிஞ்சிருக்கு, இது போலியான ஒரு தகவல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் வந்து இலங்கை சந்தையில் வந்து எவ்வித எரிவாயுவும் தட்டுப்பாடு இல்லை என சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசித்த வந்து தெரிவித்திருக்காரு. அரச தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே வந்து இவர் வந்து இந்த விடயத்தை வந்து தெரிவித்திருக்காரு. லிட்ரோ எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அச்சமடைய தேவையில்லை. தற்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 3900 மெட்ரிக் டன் எரிவாயு கொண்ட கப்பல் ஒன்று வந்து மாலைத்தீவிலிருந்து கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளதாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. இதற்கமைய தற்போது எரிவாயு இறக்கும் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கா, இதனால் வந்து விநியோக தடைகளை முன்னெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் வந்து அவர் சுற்றி காட்டியிருக்காரு. வளமை போல வந்து பணிகளை முன்னெடுத்து செல்லவும் முடியும். லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்திற்கு வந்து 2027 எல்பிஜி விநியோக ஒப்பந்தத்தை வழங்குவதற்காக அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் வந்து மேலும் தெரிவித்திருக்காரு. எனவே தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு 102.6 அலைவரிசையின் ஊடாக.

0: அண்ணா திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நிறம் மாலை 3:32.
1: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் அன்னிசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சைத் தொடும் மெல்லிய இசையோடு அர

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

நாடு முழுவதும் 102.2 அலைவரிசைகளில் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. இப்ப வந்து நம்ம ஜெர்மனி பக்கம் போக போறோம், சரியா? ஜெர்மனியில ஒரு ரோபோ இப்படி எல்லாம் செய்யுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு. ஏன் இந்த கேள்வி எழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, ரோபோக்கள் வந்து ஒரு மனிதன் சொல்லக்கூடியதையும் வந்து செய்யும், சொல்லாததையும் செய்யும். சில நேரம் வந்து சில ரோபோக்களை வந்து நம்மளால ஆபரேட்டிங்கும் பண்ண முடியும். ஆனா ஜெர்மனியின் கொலனோ நகரில் வந்து 16 வயது சிறுமியிடம் வந்து தகாத முறையில் நடந்து கொண்டதாக சந்தேகிக்கப்படும் ரோபோ ஒன்றை வந்து அந்த நாட்டு காவல்துறையினர் வந்து கைப்பற்றியிருக்காங்க, சரியா? இந்த சம்பவம் தொடர்பாக ரோபோவின் உரிமையாளர் வந்து 16 வயது மற்றும் 19 வயதுடைய இளைஞன் அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து தெரிய வந்திருக்கு. சிவப்பு மற்றும் தங்க நிறத்தை கொண்ட சுமார் 120 சென்டிமீட்டர் உயரம் உள்ள குறித்த ரோபோ வந்து நண்பர்களின் குழுவுடன் இருந்து சிறுமியின் பின்னால் சென்று தகாத முறையில் நடந்து கொண்டதாக இந்த சிறுமி வந்து கூறியிருக்காங்க. அதனால் வந்து இந்த போலீசார் வந்து இந்த ரோபோவை வந்து கைப்பற்றியிருக்காங்க. சம்பவத்தின் போது வந்து ரோபோவின் அசைவுகள் வந்து திட்டமிட்டு இயக்கப்பட்டனவா என்பது குறித்து காவல்துறையினர் வந்து மேலும் விசாரணை நடத்திட்டு வர்றதாக தெரிந்திருக்கு. எனவே இந்த ரோபோ வந்து உண்மையிலேயுமே ஆபரேட்டிங் பண்ணப்பட்டதா இல்லாட்டி அந்த ரோபோவா அப்படி நடந்துகிடுச்சா அப்படிங்கிறத வந்து காவல்துறையினர் வந்து மேலும் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிய வந்திருக்கு. அதே நேரம் வந்து நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகியுள்ள ஜெயிலர் 2 திரைப்படத்தை வந்து சட்டவிரோதமாக இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் வெளியிட தடை விதித்துள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. தயாரிப்பு நிறுவனம் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதி பி.பி. பாலாஜி இந்த தடை உத்தரவை வந்து பிறப்பித்திருக்காரு. திரைப்படம் வெளியான சில நிமிடங்களிலேயே சட்டவிரோதமாக இணையதளங்களில் வந்து பதிவிடுவதால் தயாரிப்பு நிறுவனம் வந்து பெரும் நிதி இழப்பை வந்து சந்தித்து வருவதாக இந்த மனுவில் வந்து தெரியப்பட்டிருக்கு. இந்த ஒரு காரணத்தினால வந்து நெசன் திரீப்குமார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் மற்றும் விஜய் சேதுபதி, எஸ் ஜே சூர்யா உள்ளிட்டோரின் நடிப்பில் வெளியாகி இருந்த இந்த ஜெயிலர் 2 திரைப்படம் வந்து அக்டோபர் 15 வந்து உலக அளவில் ரீதியில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில் வந்து இந்த திரைப்படத்தை அனுமதியின்றி இணையதளங்கள் மற்றும் டிஜிட்டல் தளங்களில் வெளியிடுவதை தடுக்கும் வகையில் வந்து நீதிமன்றம் வந்து உத்தரவு பிறப்பிட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கு. எனவே தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு இணைந்திருக்க போறீங்க. 102.6 அலைவரிசையினூடாக அடுத்து ஒரு சுப்ரான பாடல் வருகிறது. டி இமானின் இசையில் சரவணன் இருக்க பயமேன் திரைப்படத்திற்காக.

வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் பார்த்திபன். ஒலிக்கும் பாடலது நீ வருவா என திரைப்படத்திற்காக எஸ் சி ராஜ்குமாரின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடும் பாடல்.

2.8 வசந்தம் FM வாழ்த்தியாளர் செய்திகளுக்கு அனுசரணை.

0: விஷத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம், மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை நீக்குவதற்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் எடுத்த இந்த தீர்மானத்தை பாராட்டி ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த தீர்மானம் அனோஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பெரும் ஆறுதலையும் நிவாரணத்தையும் அளிப்பதாக ஜனாதிபதி அதில் குறிப்பிட்டுள்ளார். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் உருவாக்கப்பட்ட சட்ட விதிகள் மற்றும் நிலையான கட்டளைகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் இடைக்கால அறிக்கை இன்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டது. முப்பிடங்களைச் சேர்ந்த மகாசங்கத்தினருக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கும் இடையில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கமைய இந்த விசேட குழு நியமிக்கப்பட்டது.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: சவுதி அரேபியாவில் விமான நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் போன்ற முக்கியமான இலக்குகளை குறிவைத்து ஹூதி படையினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடத்தி வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. பதிலடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இத்தகைய முக்கிய உட்கட்டமைப்புகளை ராணுவ இலக்குகளாக கருதி அழுத்தத்தை தொடர்ந்து அதிகரிப்பதே ஹூது படையினரின் நோக்கமாக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல்கள் சர்வதேச நாடுகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டிய விடயம் என வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையைச் சேர்ந்த நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. அதேவேளை சவுதி அரேபியா மீதான தாக்குதல்களுக்கு எகிப்து மற்றும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். எமது அடுத்த மணித்தியாள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

விசுவாசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.

பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்ட அப்படி சந்தோஷமாக இரண்டாவது மணித்தியாலத்துக்குள்ளேயும் வந்தாச்சு. இந்த மணித்தியாலத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய விடயங்கள் நிகழ்ச்சியில் பேசுறதாக இருக்கும். எனவே தொடர்ந்து இணைந்து கொள்ளுங்கள் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.2 மீட்டர் அலைவரிசையின் ஊடாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அதே உலகத்தில் எங்கிருந்தாலும் www.vasantham.fm.lk என்ற இணையத்தின் ஊடாகவும் இணைந்து கொள்ள போறீங்க. இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அமெரிக்கா பக்கம் போக போறோம். அமெரிக்கா அப்படின்னு சொல்லும் போதே அங்க வந்து ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா அது வந்து நம்ம ட்ரம்ப்பா தான் இருக்க முடியும். சரியா, அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பா தான் இருக்க முடியும். இவர் வந்து இப்போ ஒரு காரியம் வந்து செய்திருக்காரு. என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த எரியிற தீயில எண்ணெய் ஊத்துவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காரு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்து இந்த புளியை துரத்தி சென்று அதனை தரையில் சாய்க்கும் வீடியோ வந்து இப்போது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சமூக வலைதளங்கள்ல வந்து வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதை வந்து அவர் தன்னுடைய ட்ரூத் சமூக வலைதளத்திலும் பகிர்ந்திருக்காரு. இந்த வீடியோவுக்கு முன் அவர் வந்து மற்றொரு வீடியோவையும் வெளியிட்டிருந்தாரு. அதில் வந்து வாலிபர் ஒருவரை வந்து புலி தாக்கும் காட்சியாக இருந்திருக்கு. உண்மையிலே நடந்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது வந்து இங்கிலாந்தின் டன்காஸ்டா பகுதியில் வந்து வனவிலங்கு பூங்காவில் உள்ள அதில் உள்ள ஒரு புலியை வந்து அடைக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த பகுதிக்கு வந்து ஒரு நபர் வந்து சென்றிருக்காரு. குறித்த நபர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து புலியை பார்க்க போகும்போது வந்து அந்த புலி வந்து அவரை வந்து கடித்து தாக்கி இருக்குது. இந்த சம்பவத்தில் வந்து சம்பவ இடத்திலேயே அவர் வந்து உயிரிழந்திருக்காரு. இந்த வீடியோ வந்து இயற்கையோடு மோத வேண்டாம் என்று பதிவிட்டு இருக்காரு இந்த நம்மளுடைய ட்ரம்ப். சரியா, இந்த நிலையில் வந்து புலியுடன் விளையாடுவது போன்ற ஏஐ வீடியோவை வந்து அவர் சமூக வலைதளத்திலும் வந்து பதிவிட்டிருக்காரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நபர் வந்து புலியின் தாக்குதலை எதிர்கொள்ள பயத்துடன் செய்த செய்கைகளை வந்து பிரதிபலிக்கும் வகையில் வந்து ட்ரம்ப் செய்வது போன்ற காட்சிகள் இருந்திருக்குது. புலி தாக்கும் போது வந்து அதனை எதிர்க்கும் வகையில் வந்து அந்த நபர் வந்து கைகளை நீட்டி சத்தம் போடுவது போன்ற காட்சிகளும் இருந்திருக்கதாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போன்ற ட்ரம்ப் வந்து செய்த இந்த சர்ச்சைக்கான ஒரு விடயம் வந்து அந்த நபரின் மரணத்தில் துயரில் இருக்கும் குடும்பத்தை வந்து தாக்கியிருக்கதாகவும் இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கதாகவும் சிலர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து கண்டனம் தெரிவித்திருக்கதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ரீல்ஸுக்காக ஒருவருடைய உயிரே போயிருக்கு அப்படின்னு சொன்னா அது உண்மைக்குமே கவலைக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்குது. 100 பாம்புகளை பிடித்த இளைஞர் வந்து ரீல்ஸுக்காக இந்த பாம்புகளை பிடித்து உயிரிழந்திருக்காரு. ஒடிசா மாநிலத்தில் வந்து கந்தபூர் கிராமத்தை சேர்ந்த தவன்குமார் பிரதன் என்ற 28 வயது இளைஞன் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இந்த ரீல்ஸுக்காக 100க்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடித்து இதனை ரீல்ஸுக்காக எடுத்து பதிவிட்டிருக்கு வந்திருக்காரு. சரியா, கடந்த வாரம் வந்து ரீல்ஸ் எடுத்து விளையாடி கொண்டிருக்கும் போது வந்து அந்த நாகப்பாம்பு வந்து இவரை வந்து கடித்திருக்குது. இந்த விஷம் ஏறியதாக கண்ட அந்த அங்கிருந்த மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இவரை வந்து உடனடியாக வந்து முதலி உதவியை அளித்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. சரியா, அங்க முதலுதவியாக வந்து இவருக்கு வந்து முதலில் வந்து ஒரு ஊசி போடப்பட்டிருக்கு. மறுபடியும் 10 நிமிடம் கழித்து இரண்டாவது ஊசி போடுவதற்கு வந்த போது வந்து எனக்கெல்லாம் எதுவும் ஆகாது, சரியா நான் அப்படியெல்லாம் இல்லை, சரியா நான் ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி மருத்துவரிடம் பேசிவிட்டு அங்கிருந்து வந்து வெளியில கிளம்பி இருக்காரு. வெளியில கிளம்பிய இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, 1 கிழமைக்கு பிறகு உடல்நிலை மோசமாகி சில மணி நேரத்திலேயே அவர் உயிரிழந்திருக்கதாகவும் தகவல் வெளியாகி இருக்குது. எனவே ரீல்ஸுக்காக வந்து நாம் செய்கிற ஒவ்வொரு விடயங்களும் வந்து நம்மளுடைய உயிரை வந்து பாதிக்கும் வகையில் வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விடயத்தையும் ஞாபகப்படுத்திக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. 102.6 102.8 அலைவரிசையினூடாக 5 மணி வரைக்கும் இணைந்திருக்க போறீங்க. அடுத்தம் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது ஈஸ்வரன் திரைப்படத்திற்காக.

0: நேரம் 4:18.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது
2: ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே சிலாம் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது.
1: போட்டு தாக்கில் இந்த மனத்தியாலத்திற்கான குட்டி ஸ்டோரி என்ன அப்படிங்கறத கேட்கலாம். ஒரு குளத்தில் வந்து நிறைய மீன்கள் வந்து வாழ்ந்து வந்திருக்கு. சரியா, அந்த குளத்தின் அருகே வந்து ஒரு கொக்கும் வாழ்ந்து வந்திருக்கு. அந்த குளத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்க இருக்கிற அந்த மீன்களை வந்து பிடித்து உண்பதை தான் இந்த கொக்குடைய வழக்கமாக இருந்திருக்கு. ஒரு நாள் வந்து இந்த மழை இல்லாத காரணத்தினால வந்து அந்த குளத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் வந்து வற்ற தொடங்கி இருக்கு. இதனை பார்த்து கொண்டிருந்த ஒரு கொக்குக்கு வந்து ஒரு தந்திரமான யோசனை வந்து தோன்றியிருக்கு. சரியா, மீன்களிடம் சென்று அது போய் சொல்லியிருக்கு, இந்த குளத்தில் வந்து இன்னும் சில நாட்களில் வந்து தண்ணீர் வந்து வற்றிவிடும், நீங்க எல்லாரும் இறந்து போயிருவீங்க, அதனால நான் உங்களை வந்து இன்னொரு குளத்திற்கு வந்து நான் எடுத்துட்டு போறேன் அப்படிங்கறது ஒரு விடயத்தை வந்து சொல்லியிருக்கு. இதுக்கு வந்து இந்த மீன்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்காக ஒருத்தர் உதவி செய்யறாரே, நமக்காக ஒருத்தவங்க பேசுறாங்களே அப்படின்ட்டு கொக்குவின் வார்த்தைகளை நம்பி இந்த மீன்களும் வந்து சரின்னு சொல்லி சம்மதிச்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் இந்த கொக்கு என்ன பண்ணுமா, ஒரு மீனை தனது காலால் இப்படி எடுத்துட்டு போயிட்டு, சரியா, அங்கிருந்து பறந்து போயிட்டு ஒரு பெரிய கல்லின் மீது வைத்து அந்த மீன்களை வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே இருந்திருக்கு. சரியா, சாப்பிட்டுட்டு அந்த முட்களையெல்லாம் வந்து அங்கிட்டு இருந்து போட்டுட்டு அப்படியே இருந்திருக்கு. அந்த குளத்தில் வாழ்ந்து வந்த ஒரு நண்டு, சரியா, கொக்குவின் மீது சந்தேகப்பட்டிருக்கு. சரியா, அப்ப சந்தேகப்பட்டதும் இந்த கொக்கு கிட்ட போயிட்டு இந்த நண்டு சொல்லியிருக்கு, என்னையும் இந்த புதிய குளத்திற்கு கூட்டிட்டு போறியா அப்படிங்கிற ஒரு விடயத்த சொல்லியிருக்குது. கொக்குவும் சம்மதிச்சிருக்கு. ஆனால் பறந்து செல்லும் போதே நண்டு கீழே பார்த்துருக்கு. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மீன்களின் இந்த எலும்புகள் முள்கள் வந்து சிறதிக்கு இருந்துருந்ததை பார்த்துட்டு உண்மையை புரிந்து கொண்ட நண்டு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா, கொக்குவின் கழுத்தை வந்து இறுக்கி பிடித்து கொண்டிருக்கு கொக்குவை. சரியா, நண்டு மீண்டும் குளத்திற்கு திரும்பி வந்து மற்ற உயிரினங்களோடு கொக்குவின் தந்திரத்தை வந்து சொல்லி புரிய வச்சு மற்ற உயிரினங்களோடு சந்தோஷமா இருந்திருக்கு. சரியா, இந்த கதையிலிருந்து என்ன விளங்குது அப்படின்னு சொன்னா, ஒருவர் இனிமையாக பேசுகிறார் என்பதற்காக அவரை முழுமையாக நம்பிவிடக்கூடாது. வார்த்தைகளை விட அவர்களின் செயல்களை கவனிப்பது தான் முக்கியம். சரியா, ஒரு விடயத்தை வந்து நம்ம நினைவில் வச்சுக்கணும், நம்ம நம்மை வந்து அழிப்பதாக வருபவர்கள் வந்து எல்லோரும் எதிரிகள் போல வந்து வருவதில்லை. சரியா, சில நேரங்களில் வந்து நம்மை காப்பாற்ற வருவதாக சொல்லி நம்பிக்கையான வார்த்தைகளை கொடுத்து நம்மிடம் வந்து நல்லவர்கள் மாறி நடித்து நம்மையே சில நேரத்தில் வந்து குழியில் வந்து தள்ளிவிடுவார்கள்.
0: குட்டி ஸ்டோரி.

0: ஹரிஷ் ஜெயராஜின் இசையில் கோவில் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல். நேரம் மாலை 4:32.
1: காற்றலையில் முதல்வன்.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான

சிங்கம் திரைப்படத்திற்காக ஒளித்தோய்கிறது பாடல் 102.6 அலைவரிசையின் சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க வசந்தத்தின் போட்டு தாக்கு நிகழ்ச்சியோடு. நேரம் 4:43 ஆகிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து 71 வயதான பரிசுத்த பாப்பரசர் லியோ வந்து நுரையீரல் புற்றுநோய் காரணமாக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. அவர் புற்றுநோய்க்காக நேற்று ரோமில் உள்ள ஜெமலி மருத்துவமனையில் தான் அறுவை சிகிச்சைக்காக உட்படுத்தப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் வந்து செய்தி வெளியிட்டிருந்தது. வத்திகான் வெளியிட்டுள்ள மருத்துவ அறிவிக்கையின்படி வந்து சுமார் 90 நிமிடங்களுக்கு நீடித்த இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நிறைவடைந்ததுடன் எந்தவித சிக்கலும் ஏற்படவில்லை என வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அதே நேரம் வந்து அறுவை சிகிச்சைக்கு பின்னர் வந்து பரிசுத்த பாப்பரசர் லியோ வந்து வலமை போன்ற சுயநினைவுக்கு திரும்பியதாகவும் சிறிது நேரம் மருத்துவமனையின் கண்காணிப்பின் பின்னர் அவர் தனது அறைக்கு மாற்றப்பட்டதாகவும் வத்திகான் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. வழக்கமாக மருத்துவமனை பரிசோதனைகளின் போது புற்றுநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டதாகவும் அறுவை சிகிச்சையின் போது வலது நுரையீரலின் கீழ்ப்பகுதி வந்து முழுமையாக அகற்றப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் பரிசுத்த பாப்பரசர் லியோ இன்னும் 1 வார காலம் மருத்துவமனையில் தங்கியிருந்து சிகிச்சை மற்றும் மருத்துவ கண்காணிப்பின் பெறுவார் எனவும் வத்திகான் வந்து தகவல் வெளியிட்டிருக்கு. இது இப்படி இருக்கிற நேரத்தில் இன்னும் ஒரு முக்கியமான விடயத்தை வந்து நம்ம ஞாபகப்படுத்தியே ஆகணும். இந்த வீதி விபத்துகளை குறைக்கும் நோக்கில் வந்து பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில் ITN மற்றும் லக்கண்ட வசந்தம் FM வசந்தம் TV இணைந்து 2வது கட்டமாகவும் செயல்பட்டு வரும் இந்த டேக் கேர் வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள பாடசாலை மாணவர்களை மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் 2வது முறையாகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. எனவே உங்களுடைய பயணங்கள் வந்து பாதுகாப்பாக அமையட்டும். அடுத்தும் கூட ஒரு சூப்பரான பாடல் வருகிறது. சிவா மனசுல சக்தி திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜாவின் இசையில்

0: நேரம் 4:50. You hold the key to my heart. Wasn't FM. சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைய நாள் பிறந்த தினத்தை கொண்டாடும் நடிகர் பார்த்திபன். ஒலிக்கும் பாடல் இது பாரதி கண்ணம்மா திரைப்படத்திற்காக.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒளிக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நேர்கள் தொடர்ந்து வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஸ்ரீ ஸ்ரூபி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

2.8 வசந்தம் FM வழுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும்.

0: விசத்தை கைவிட முடியாதது போலவா? இல்லை, நச்சு பொருட்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற உங்களால் முடியும். அகன்று செல்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கலகுடாத்து யான சாரத்திரரின் காபி உடை சிறைச்சாலையினுள் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக சிறைச்சாலைகள் ஆணையாளரும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளருமான ஷேனக்க பல்லதென தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே ஊடக பேச்சாளர் இதனை தெரிவித்தார். சிறைச்சாலை விதிகளின்படி அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அங்கு ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த சிறைச்சாலைகள் ஆணையாளரும் சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளருமான சேனக்க பல்லதென, அந்த குற்றச்சாட்டுக்கு தொடர்பாக எங்களுக்கு எந்த முறைப்பாடும் கிடைக்கவில்லை எனவும், அது குறித்து எங்களுக்கு தெரியாது, சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் விதிமுறைகளின்படி அப்படி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்திய மீனவர்கள் இருவர் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் தற்போது பாதுகாப்பாக தங்களது இல்லங்களை சென்றடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் கடல் எல்லை மீறல்கள் மற்றும் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்படும் ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக கடந்த முதலாம் தேதியும் 16 இந்திய மீனவர்கள் விடுதலை செய்யப்பட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
2: சீனாவையும் வடகொரியாவையும் இணைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய யாழு ஆற்றுப்பாலம் 12 ஆண்டுகளுக்கு மேலாக திறப்பு நிகழ்வு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நாளை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட உள்ளது. இது தொடர்பான திறப்பு விழா இரு நாடுகளினதும் பங்கேற்புடன் நடைபெறவுள்ளதாக சீன அரசு செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சுமார் 3 கிலோமீட்டர் நீளமும் 4 போக்குவரத்து பாதைகளும் கொண்ட இந்த பாலம் சீனாவின் டான் டோங் நகரையும் வடகொரியாவின் சுனுஈஜூ நகரையும் இணைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. சீனா தனது தரப்பிலான நிர்மாண பணிகளை 2014 ஆண்டிலேயே நிறைவு செய்திருந்தது. எனினும் வடகொரியாவின் தரப்பிலான அணுகு வீதிகள் மற்றும் சுங்க வீதிகள் பூர்த்தி செய்யப்படாமையால் பாலத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது தொடர்ச்சியாக ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த பாலம் திறக்கப்படுவதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகம் மற்றும் மக்கள் போக்குவரத்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மனித்தள செய்தி அறிக்கையுடன் வசந்த திண்டை நாளுக்கான அனைத்து மனித்தள செய்திகளும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தினை மாலை 6 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம், வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

நேர்களுக்கும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு மாலை பொழுதுல உங்க எல்லாரையுமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளுமே கூட சும்மா சூப்பரான சாங்ஸ் தரத்துக்கு நானுமே காத்துட்டு இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா கால் பண்ணணும். கால் பண்ண வேண்டிய இலக்கம் 0127 5000 3க்கு அதேபோல 0127 5111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760047126 என்ற இலக்கத்தினுடாக உங்களுடைய அன்பு சொந்தங்கள் யார் யாருக்கு என்னென்ன பாடல் வேணும்ன்றதை சொன்னா நானும் அதிகம் நிகழ்ச்சி உடைந்து கொள்றதுக்கு தயாராக இருக்கிறேன். அடுத்த மாதிரி சூப்பரான பாடல்

0: நேரம் மாலை 5:16.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: இன்றைக்கு எனக்கு 2-1 தெரிஞ்சாகணும்.
3: நீங்க கேக்குற மாதிரி 2-1 சொல்ல ரொம்ப நாளாகும்.
2: 2-1 சொல்ற வரைக்கும் நான் போறதா இல்ல.
1: 2-1 தெரிந்து கொள்ள ஏன் மாதக்கணக்கில் காத்திருக்கிறீர்கள்? ரூபாய் 25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான நமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: சௌத்ராம் திரைப்பட தெரிந்த ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம். அன்பான மாலை நேரு, வணக்கம். உமாச்சந்திரன், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கணும் உமாச்சந்திரன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க?
0: நன்றி நன்றி நன்றி உமாச்சந்திரன். வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? ஓகே உமாச்சந்திரன், டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா? குடும்பம்
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி அக்கா, நன்றி.

102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக தேசிய செயற்பாடு.

0: ஷாஜகான் திருப்பத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள இணைத்திருக்கிறோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகமா இருக்கிறேன் அக்கா, நீங்கள்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சண்முகநாதன். அப்புறம் என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க
1: சொல்லுங்க. மகன் தனுஷன் 28வது பிறந்த நாளை கொண்டாடுறாரு அக்கா. அவரை அம்மா விமலா தேவி, அப்பா சண்முகநாதன், அண்ணா நிரோசன், அன்னி புஷ்பவள்ளி, வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் பெரியப்பா பெரியம்மார், சித்தப்பா சித்தப்பாமார், மாமாமார் மாமிமார்கள் மற்றும் நாகசனையிலிருக்கும் சொந்தங்களும் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் 100 ஆண்டு காலம் வாழ்கவென வாழ்த்துகின்றார்கள் அக்கா. அவருக்காக அக்கா ஒரு பாடல் தருவீங்களா? அவர் பின்னால அந்த பாடலை பாடிக்கொண்டே தான் இருப்பார்.
0: என்ன பாடல்?
1: பூவும் காற்றும் சேரும் போது வாசம் வருகின்றது, அந்த பாடல் அக்கா.
0: ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. சரியா?
1: சரி அக்கா, ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, அடுத்த பாடல் யாரு அக்கா கேட்க போறீங்க?
1: அக்கா மனைவி விமலா தேவி, மகன் நிரோசன், புஷ்பவள்ளி, வசுமதி, யோகா பிரசாந்த் மற்றும் தனுஷன் மற்றும் நாகசன் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், வசந்தம் கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், கந்தலையால் இருக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும், அனைவர்களுக்காகவும் நான் அந்த பாடலை தாருங்கள் அக்கா. அழைப்பினை வழங்கியிருக்கு, ரொம்ப ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, நன்றி நன்றி. தொடர்ந்து நீங்களும் கூட அழைப்பினை எழுப்பலாம். அழைக்க வேண்டிய இலக்கம் 0-3-2-7-5-0-0-3, கதை போல 0-3-2-7-5-1-1-1-1. அல்லது எங்களுடைய ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம். அப்படி மேலும் சொன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0-7-0-47-102-6.
2: வானம் மேகமூட்டத்துடன் காண

wasanthamfm.lk.lk. திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு

இ-பைக் ஒன்று. இரண்டு இலக்கங்களுடன் விசேட இலக்கமும் ஆங்கில எழுத்தும் பொருந்தினால் 10 லட்சம் ரூபாய் விசேட பரிசுடன் மேலும் பல பரிசுகள். இரண்டு இலக்கங்களின் மந்திரம் DLB வாசி.

அருணினுடைய இசையில் சீமராஜா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம். வணக்கம். சரி ஓகே, வந்தவங்க வந்த வீகத்திலேயே போயிட்டாங்க, இன்னும் ஒரு சொந்தவும் இருக்காங்க. ஹலோ வணக்கம். சரி ஓகே, நீங்களும் கூட தொடர்ந்து மழை பின்பற்றலாம். அழைக்க வேண்டிய இலக்கு 0312 7 5 0 0 3, கதை போல 0 3 2 7 5 1 1 1 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொண்டு உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களும் கேட்கலாம். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 0760047 1026 இலக்கத்தினுடாகவும் உங்களுடைய அன்பு சொந்தங்களுக்கு விரும்பி பாடல்களையும் கேட்கலாம். இப்போ பேஸ்புக் வழியாக ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறாங்க. ஹாய் அக்கா, இனி அன்பான மாலிமீர வணக்கம் பலமை போன்ற நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி பரமானந்தன் வசீகரன் ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சி வந்திருக்காங்க. இனிமையான மாலை பொழுது வணக்கம் சொல்லி ஆரையம்பதியில இருந்து இதயரத்னம் வந்திருக்காங்க. மற்றும் சந்தோஷமான மாலை பொழுது வணக்கம் சொல்லி சுதன் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. ஹாய் சகோதரி வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி லிந்துளை எல்ஜின் ஸ்ரீ ஸ்ரீதாஸ் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வணக்கம். கொழும்பு 15 மோதிரி தர்ஷினி குணசீக்கிரம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று இனிய மாலை நேர வணக்கம் கொழும்பு 5 ஸ்டீவன் டெய்லர்ஸ்ல நிகழ்ச்சி ரொம்ப சத்தமா கேட்டுட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு, நிகழ்ச்சியில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லி புவனேஸ்வரன் மங்கையரசியும் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. அதே போன்று ஹாய் அக்கா அன்பு வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி ரஞ்சித் தப்புதலையில இருந்து நிகழ்ச்சி நடந்திருக்கிறதா சொல்லிருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் ஊர்குடவத்த தமிழ்நாடு தோட்டம் ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கதா சொல்லிருக்காங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: 2.8 வசந்தம் எஃப்எம்.
1: நேரம் மாலை 6 மணி.

0: முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை அரசாங்கத்தின் தலையீட்டில் அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்தது சவுதி நீதிமன்றம். அனோஜனின் மரண தண்டனையை நீக்க சவுதி நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதி அனுர பாராட்டு. பிக்குகள் கைது செய்யப்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலான குழு அறிக்கை ஜனாதிபதி செயலாளரிடம். கடும் மின்னல் தாக்கத்துடன் நாடு முழுவதும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. பெசலுக்கு சர்வதேச சிவப்பு பிடி வராந்து அறிவித்தல், கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு. சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு எகிப்து மற்றும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர்கள் கண்டனம். ஐபிஎல் தொடரில் பயிற்றுவிப்பாளராக களமிறங்கும் யுவராஜ் சிங்.
0: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: வணக்கம். வசந்தம் எஃப்எம்மின் மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளை வாசிக்கும் நான் சக்திவேல் ஸ்ரீதர். இனி விரிவான செய்திகள். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அனோஜன் சிவராசாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கை சவுதி அரேபியாவின் நீதியமைச்சருடன் முன்னெடுத்த ராஜதந்திர ரீதியிலான பேச்சுவார்த்தைகளின் பலனாக மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் நீதியமைச்சர் அந்நாட்டு நீதிமன்றத்தில் முன்வைத்த கோரிக்கைகளுக்கு அமைய மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு ஏற்கனவே அனோஜனுக்கு விதிக்கப்பட்டிருந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அது தொடர்பில் பதில் வெள்ளிவிகார அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா இன்றைய தினம் ஊடகங்களுக்கு அறிவித்தார். இலங்கையில் இடம்பெற்ற மத ரீதியிலான பாத யாத்திரையை அடிப்படையாக கொண்டு சமூக வலைதளத்தில் பதிவிட்ட சர்ச்சைக்குரிய கருத்துக்களின் அடிப்படையில், மத நிந்திப்பு குற்றச்சாட்டின் அடிப்படையில் சவுதி அரேபியாவில் வைத்து அனோஜன் சிவராசா கடந்த ஜூலை 1ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். சவுதி அரேபியாவின் சைபர் சட்டத்திட்டங்களுக்கு அமைய கடந்த ஜூலை 27ஆம் தேதி அந்நாட்டு குற்றவியல் நீதிமன்றத்தினால் அனோஜனுக்கு 5 வருட சிறை தண்டனையும் 3 மில்லியன் ரியால் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டது. அதன் பின்னர் முறைப்பாட்டாளர் தரப்பின் மேன்முறையீட்டுக்கு அமைய சவுதி அரேபியாவின் சரியா சட்டத்தின் கீழ் வழக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இஸ்லாம் மதத்தை நிந்தித்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் சவுதி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தினால் அனோஜனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. சவுதி அரேபியாவின் தமாம் மத்திய சிறைச்சாலையில் அனோஜன் தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். குறித்த மரண தண்டனைக்கு எதிராகவும் அனோஜனை மீட்கவும் இலங்கை அரசாங்கத்தின் தலையீட்டுடன் சட்டத்தணிகள் குழு ஒன்றின் ஊடாக சவுதி அரேபிய உச்சநீதிமன்றத்தில் மேன்முறையீடு தாக்கல் செய்யப்பட்டது. சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் ஓஎல் அமீர் அஜ்வத் சிறைச்சாலைக்கு சென்று அனோஜனுடன் நீண்ட கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்ததுடன் அவரது தேவை குறித்தும் கேட்டறிந்தார். அனோஜனின் பெற்றோரை ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க சந்தித்து கலந்துரையாடியிருந்ததுடன் அனோஜனின் விடுதலைக்காக உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அனோஜனின் பெற்றோர் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்தனர். அனோஜனுக்கு மன்னிப்பு பெற்றுக் கொடுக்க உயர்ந்தபட்ச நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என ஜனாதிபதி அதன்போது குறிப்பிட்டார். சட்ட ரீதியிலான மற்றும் ராஜதந்திர ரீதியிலான நடவடிக்கைகள் மேற்கொள்வது குறித்து ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். விசேடமாக சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் அனோஜனுக்கான மன்னிப்பை வலியுறுத்தி ராஜதந்திர ரீதியிலான கோரிக்கைகளை எழுத்து மூலம் முன்வைப்பதாகவும் அதன்போது ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். இந்நிலையில் அனோஜனை மரண தண்டனையிலிருந்து விடுவிக்க பல்வேறு மத தலைவர்களும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவிடம் கோரிக்கைகளை விடுத்திருந்தனர். இதனையடுத்து சவுதி அரேபிய அதிகாரிகளுடன் ராஜதந்திர மட்டத்தில் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. அதன் பலனாக அனோஜனின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த அனோஜன் சிவராசாவுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை நீக்குவதற்கு அந்நாட்டின் உயர்நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்தை பெரிதும் பாராட்டுவதாக ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சவுதி உயர்நீதிமன்றம் மேற்கொண்ட தீர்மானத்தை பாராட்டி ஜனாதிபதி தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவொன்றையிட்டுள்ளார். தீர்மானம் அனோஜனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் மற்றும் இதுகுறித்து அவதானத்துடன் இருந்த அனைத்து இலங்கை மக்களுக்கும் பெரும் ஆறுதலையும் நிவாரணத்தையும் அளிப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நட்புறவு, நாட்டின் சட்டத்திட்டங்களுக்கு மதிப்பளித்து மேற்கொள்ளப்பட்ட பொறுமையான ராஜதந்திர தலையீடுகள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஓர் இலங்கையருக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்த அனைத்து தரப்பினரின் தளராத முயற்சியினாலேயே குறித்த நல் முடிவை பெற முடிந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தனது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய சவுதி அரேபிய அரசாங்கத்துக்கும் விசேட நன்றியை தெரிவிப்பதுடன் சட்ட பணிகளுக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட இருநாட்டு ராஜதந்திரிகள், அரசு அதிகாரிகள் மற்றும் சட்ட குழுக்களுக்கும் இலங்கை அரசின் பாராட்டுகள் உரித்தாவதாக ஜனாதிபதி தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். அனோஜனுக்கு எதிராக ஏனைய சட்ட நடவடிக்கை முறைகள் நிறைவடையும் வரை அவரும் அவரது குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் தொடர்ந்து வழங்க அரசாங்கம் தயாராக உள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். சிறந்த வாழ்வாதாரத்துக்காக வெளிநாடுகளுக்கு செல்லும் எந்த ஒரு இலங்கையரும் தாம் தனித்து விடப்பட்டுள்ளோம் என்ற உணர்வை பெறக்கூடாது என்றும் தனது பதிவில் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். சிறைச்சாலையில் உள்ள கலகுடாத்தே ஞானசார தேரரின் காவி உடை சிறைச்சாலையில் வலுக்கட்டாயமாக அகற்றப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை மறுப்பதாக சிறைச்சாலை ஆணையாளரும் சிறைச்சாலை ஊடக பேச்சாளருமான சேனக்க பல்லத்தன்னு தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். சிறைச்சாலை விதிகளின்படி அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்பு இல்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். அதன்போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த சிறைச்சாலை ஆணையாளர் குறித்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இவ்வித முறைப்பாடுகளும் கிடைக்கவில்லை எனவும் அது குறித்து தெரியாத எனவும் சிறைச்சாலை திணைக்களத்தின் விதிமுறைகளின்படி அவ்வாறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்தார். சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் நிதி முறைகேடு தொடர்பான விவகாரத்தில் முன்னாள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். அத்துடன் சர்வதேச போலீசாரின் ஊடாக நடவடிக்கை எடுப்பதற்காக சிவப்பு பிடிவராந்து அறிவித்தலை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் சிங்கள மற்றும் ஆங்கில ஆகிய இரண்டு மொழிகளிலும் பிடியானை பிறப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவிட்டுள்ளார். குறித்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் முன்வைத்த விடயங்களை ஆராய்ந்ததன் பின்னரே குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையினால் ஒதுக்கப்பட்ட 7.8 மில்லியன் ரூபாய் நிதியை அதன் ஊக்குவிப்பு நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தாமல் ஊவா மாகாண சபை தேர்தலை முன்னிட்டு 12,000 டி ஷர்ட்டுகளை வழங்குவதற்காக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியுள்ளதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. குறித்த விவகாரம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினர் ஏற்கனவே நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. சதொச நிறுவன ஊழியர்களை அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளிலிருந்து விடுவித்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட மூவருக்கு எதிரான வழக்கை எதிர்வரும் 28 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகைல் முன்னிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இவ்வுத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வழக்கின் இரண்டாவது பிரதிவாதியான முகமது ஷாக்கீர் மற்றொரு வழக்கில் விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதுடன் உடல்நல குறைவு காரணமாக சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக அவரது சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். அதனால் அவர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. அதன் காரணமாக இன்றைய தினம் சாட்சி விசாரணைகள் இடம்பெறவில்லை. மேலதிக சாட்சி விசாரணைகளுக்காக வழக்கு எதிர்வரும் 28 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கடந்த 2010 முதல் 2014 வரையான காலப்பகுதியில் வர்த்தக அமைச்சராக பதவி வகித்த போது சதொச நிறுவன ஊழியர்களை அவர்களின் சட்டப்பூர்வமான கடமைகளிலிருந்து விலக்கி அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தியதன் மூலம் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ, சதொச நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ராஜ் பெர்னாண்டோ மற்றும் அதன் முன்னாள் செயற்பாட்டு பணிப்பாளரான முகமது ஷாக்கீர் ஆகியோருக்கு எதிரான கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் குறித்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இன்றைய விசாரணையின் போது முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோ உள்ளிட்ட என இரண்டு பிரதிவாதிகளில் ஒருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டத்தினுடன் சுயாதீன தொலைக்காட்சி ஊடக வலையமைப்பு இணைந்து முன்னெடுக்கும் டேகேஆரின் இரண்டாம் கட்டத்தின் 34வது வேலைத்திட்டம் இன்று பசறை மத்திய மகா வித்யாலயத்தில் வெற்றிகரமாக இடம்பெற்றது. அது தொடர்பான மேலதிக தகவல்களை வழங்குகிறார் அங்கிருக்கும் எமது விசேட பிரதிநிதி எம்பி விஜய். வணக்கம் விஜய்.
2: வணக்கம் ஸ்ரீதர், வசந்தன் சொந்தங்களுக்கு இனிமையான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு டேகேஆர் வேலைத்திட்டத்தினூடாக உங்களை அன்போடு சந்திக்கிறோம். இன்றைய நாங்கள் எங்களுடைய 34வது டேகேஆர் வேலைத்திட்டத்தை வெற்றிகரமாக பசறை நகரிலே முடித்திருக்கிறோம். இன்றைய நாள் பசறை கல்வி வலயத்திற்குட்பட்ட பாடசாலைகளை ஒன்று திரட்டிக் கொண்டு பசறை மத்திய கல்லூரியில் எங்களுடைய 34வது டேகேஆர் வேலைத்திட்டமானது மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. மழையோடு கூடிய காலநிலையோடு இங்கே காணப்பட்டாலும் பாடசாலை மாணவர்கள் ஏராளமானவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக ஸ்ரீலங்கா செயலகம் அதே போல சுயாதீன ஊடக வலையமைப்பு முன்னெடுத்திருக்கும் மிக சிறந்த வேலைத்திட்டங்களில் ஒன்றுதான் இந்த டேகேஆர் வேலைத்திட்டம். பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் தெளிவுபடுத்தும் ஒரு வேலைத்திட்டமாக இந்த வேலைத்திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் சுமார் 750 மாணவர்கள் பாடசாலை மாணவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். எனவே அந்த பாடசாலை மாணவர்களுக்கு வீதி போக்குவரத்து சம்பந்தமாகவும் வீதி விபத்துகள் சம்பந்தமாகவும் சிறப்பான ஒரு தெளிவூட்டலை எங்களுடைய போக்குவரத்து போலீசார் மூலம் நாங்கள் வழங்கியிருக்கோம். இதனால் பாடசாலை மாணவர்கள் மாத்திரமல்ல பசறை நகரில் உள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் இந்த வேலை திட்டமானது மிக சிறப்பான ஒரு வேலை திட்டமாக மாறி இருக்கிறது. நாங்கள் அடிக்கடி சந்தித்துக் கொண்டிருக்கும் இந்த வீதி விபத்துகளை குறைத்துக் கொள்ளும் முகமாக ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இந்த வேலை திட்டமானது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைய நாளிலும் பாதையில் நாங்கள் நடந்து கொள்ளும் முறை, வாகனத்தில் செல்லும் முறைகள், வீதி விபத்துகள் எவ்வாறு ஏற்படுகிறது, அதை நாங்கள் எவ்வாறு தடுத்துக் கொள்ள வேண்டும், இந்த வீதி விபத்துகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்படுகிறது, எதிர்கால சமுதாயத்திற்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இடம்பெறுவது பற்றி மிக தெளிவாக போக்குவரத்து போலீசார் வழங்கியிருக்கிறார்கள். எனவே வெற்றிகரமான 34வது ஜெய்கார் வேலை திட்டமானது இன்றைய நாளில் மிக சிறப்பாக முடிவடைந்திருக்கிறது. இன்றைய நாளிலும் எங்களோடு கல்வி அமைச்சு, அதே போல ஸ்ரீலங்கா செயலகம், ஜனாதிபதி செயலகம், இலங்கை போலீசார், இலங்கை போக்குவரத்து போலீசார், இலங்கை மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், அதே போல 1990 சுகத்தறிய சேவை, இலங்கையின் முதல் தர காப்புறுதி நிறுவனமாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் காப்புறுதி நிறுவனம், இவர்கள் அனைவரும் மிக சிறப்பாக இணைந்து எங்களுக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தார்கள். நாளை நாங்கள் வெள்ளவாய பகுதியில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு பாடசாலையில் 25வது ஜெய்கார் வேலை திட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே நாளை அங்கிருந்து உங்களை அன்போடு சொல்ல
1: நன்றி விஜய். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தின் கீழ் நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் மற்றும் நிலையான உத்தரவுகளை புதுப்பிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழுவின் இடைக்கால அறிக்கை ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திகா சனத்குமார் நாயக்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை குறித்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. குழுவின் தலைவரும் புத்தசாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் செயலாளருமான பிரின்ஸ் சேனா திரவினால் குறித்த அறிக்கை கையளிக்கப்பட்டது. கடந்த 8ஆம் தேதி 3 பீடங்களின் மகா நாயக்க தேரர்கள் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவுக்கும் இடையிலான கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு அமையவே குறித்த விசேட குழு நியமிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்ட விடயங்களை ஆராய்ந்து 2 வாரங்களுக்குள் புதிய விதிமுறைகள் மற்றும் நிலையான உத்தரவுகளை திருத்துவதற்கான முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பது குழுவின் வழங்கப்பட்டிருந்த பணியாகும். இதற்கமைய பௌத்த பிக்குகள் மற்றும் ஏனைய மத தலைவர்கள் சிறையில் அடைக்கப்படும் சந்தர்ப்பங்களில் பொருந்தும் விதிமுறைகளின் திருத்தங்களை மேற்கொள்வதற்கான முன்மொழிவுகளை குறித்த குழு சமர்ப்பித்துள்ளது. குழுவின் ஏனைய உறுப்பினர்களும் அதன் போது இணைந்திருந்தனர். ஆண்டின் முதல் 6 மாதங்களில் இலங்கை மொத்த ஏற்றுமதி வருமானம் 9 பில்லியன் அமெரிக்க டாலர்களை கடந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். 26வது இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கை பொருளாதார மற்றும் முதலீட்டு மாநாடு 2 நாட்கள் கொழும்பில் இடம்பெற்றதுடன் கொள்கை வகுப்பாளர்கள், வர்த்தகர் தலைவர்கள், முதலீட்டாளர்கள் உள்ளிட்ட பல தரப்பினரும் அதன்போது இணைந்திருந்தனர். இலங்கையின் பொருளாதார மற்றும் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடுவதற்கான வாய்ப்பை மாநாடு ஏற்படுத்தியிருந்தது. டிஜிட்டல் யுகத்தில் தேசத்தை கட்டியெழுப்புதல் என்ற துணைப்பொருளில் உரையாற்றிய பிரதமர் இலங்கையை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் நாடாக மட்டுமன்றி புத்தாக்கங்களை உருவாக்கக்கூடிய நாடாகவும் மாற்றுவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக தெரிவித்தார். 2030ஆம் ஆண்டளவில் டிஜிட்டல் பொருளாதாரத்தின் பெருமதியை 15 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் டிஜிட்டல் ஏற்றுமதியை 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களாகவும் அதிகரிப்பது அரசாங்கத்தின் இலக்காகும் என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் அடிப்படை டிஜிட்டல் மாற்ற திட்டங்களுக்காக சுமார் 30 பில்லியன் ரூபாவை ஒதுக்குவதற்கு அரசாங்கம் எதிர்பார்த்துள்ளதாகவும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் அனைத்து மாகாணங்களிலும் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என வளிமண்டல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த எச்சரிக்கை இன்று முற்பகல் 11 மணி முதல் நாளை அதிகாலை 1 மணி வரை அமலில் இருக்கும் எனவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இந்நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான கூடுதல் சாத்தியக்கூறுகள் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
0: வெளிநாட்டு செய்திகள்.
1: சவுதி அரேபியாவில் விமான நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் போன்ற முக்கியமான இலக்குகளை இலக்கு வைத்து ஹூதி படையினர் தொடர்ச்சியாக தாக்குதல்களை முன்னெடுத்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பதிலடி நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இத்தகைய முக்கிய உட்கட்டமைப்புகளை ராணுவ இலக்குகளாக கருதி அழுத்தத்தை தொடர்ந்தும் அதிகரிப்பதே ஹூத்தி படையினரின் நோக்கமாக உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. குறித்த தாக்குதல்கள் சர்வதேச நாடுகளின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட வேண்டிய விடயம் என வளைகுடா ஒத்துழைப்பு பேரவையைச் சேர்ந்த நாடுகள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. இதேவேளை சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு எகிப்து மற்றும் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சர்கள் கண்டனங்களை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: விளையாட்டு செய்திகள்.
1: இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரரான யுவராஜ் சிங் IPL கிரிக்கெட் தொடரில் முதன்முறையாக பயிற்றுவிப்பாளராக களமிறங்குள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் துடுப்பாட்ட பயிற்றுவிப்பாளராகவும் உதவி பயிற்றுவிப்பாளராகவும் அவர் நியமிக்கப்பட்டுள்ளார். அண்மையில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளராக சௌரவ் கங்குலி நியமிக்கப்பட்ட நிலையில் அவருடன் இணைந்து பணியாற்ற யுவராஜ் சிங் ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. டெல்லி அணியுடன் தனது புதிய பயணத்தை தொடங்குவதில் மிகுந்த உற்சாகம் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ள யுவராஜ் சிங், சௌரவ் கங்குலியுடன் இணைந்து பணியாற்ற கிடைத்துள்ளமை மிக கௌரவமாக கருதுவதாகவும் அதனை ஆவலுடன் எதிர்பார்ப்பதாகவும் யுவராஜ் சிங் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் வெற்றிகரமான சகலத்துறை வீரர்களில் ஒருவரான யுவராஜ் சிங் 2007 T20 மற்றும் 2011 ஒருநாள் உலக கிண்ணங்களை இந்திய அணி வெல்வதற்கு முக்கிய பங்காளராக பணியாற்றினார். இவர் 2000 முதல் 2017 வரை இந்திய அணிக்காக 304 ஒருநாள் போட்டிகள் மற்றும் 58 T20 சர்வதேச போட்டிகளில் விளையாடியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
1: இலங்கை அரசாங்கத்தின் தலையீட்டில் அனோஜனின் மரண தண்டனையை ரத்து செய்தது சவுதி நீதிமன்றம். அனோஜனின் மரண தண்டனையை நீக்க சவுதி நீதிமன்றம் எடுத்த தீர்மானத்துக்கு ஜனாதிபதி அனுர பாராட்டு. பிக்குகள் கைது செய்யப்பட்டால் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலான குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலாளரிடம். கடும் மின்னல் தாக்கத்துடன் நாடு முழுவதும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழைக்கு வாய்ப்பு. பெசலுக்கு சர்வதேச சிவப்பு பிடிவராந்து விடுத்த கோட்டை நீதவான் நீதிமன்றம். சவுதி அரேபியா மீதான தாக்குதலுக்கு எகிப்து மற்றும் பிரித்தானிய வெளிவிகார அமைச்சர்கள் கண்டனம். IPL தொடரில் பயிற்றுவிப்பாளராக களமிறங்கும் யுவராஜ் சிங். இத்துடன் வசந்தம் FM இன்றைய நாளுக்குரிய மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை காலை 9 மணிக்கு அமது மணித்தியால செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள். வணக்கம்.
0: வசந்தம் FM செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன்.

வணக்கம் நேயர்கள், இப்போது முதல் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். அது கோட்டிப்பதிக்கான வெற்றி முடிவுகள் சீட்டிலப்பு வாரம் 3139, வெற்றிலக்கங்கள் முறையே 12, 25, 28, 62. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 12, 25, 28, 62. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எக்ஸ். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எக்ஸ். ராசி அதிர்ஷ்டத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5025, வெற்றிலக்கங்கள் முறையே 2, 9, 26, 42. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 2, 9, 26, 42. வெற்றியீட்டிய ராசி சிம்மம். மீண்டும் ஒருமுறை ராசி சிம்மம். சூப்பர் போலிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 3313, வெற்றிலக்கங்கள் முறையே 3, 22, 32, 55. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 3, 22, 32, 55. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். சனிதாவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 5474, வெற்றிலக்கங்கள் முறையே 11, 36, 38, 53. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 11, 36, 38, 53. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து எல். மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து எல். கப்பற்குவிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 2489, வெற்றிலக்கங்கள் முறையே 23, 51, 59. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 23, 51, 59, 69. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து சி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து சி. சூப்பர் இலக்கம் 16. மீண்டும் ஒருமுறை சூப்பர் இலக்கம் 16. சுப்பிரதான சம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 1047, வெற்றிலக்கங்கள் முறையே 0, 4, 2, 6, 0, 7. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கங்கள் 0, 4, 2, 6, 0, 7. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. ஜயசம்பத்திற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 521, வெற்றிலக்கங்கள் முறையே 2, 6, 0, 7. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கம் 2, 6, 0, 7. ஆங்கில எழுத்து டி. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து டி. வாசி டிக்கெட்டிற்கான வெற்றி முடிவுகள் சீற்றிலப்பு வாரம் 13, வெற்றிலக்கங்கள் முறையே 34, 86. மீண்டும் ஒருமுறை அந்த வெற்றிலக்கம் 34, 86. வெற்றியீட்டிய ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஒருமுறை ஆங்கில எழுத்து கியூ. இவைகள்தான் நேற்று தினம் சீட்டிலக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: நேரம் மாலை 6:26.
1: இந்த நேரத்தை உங்களுக்கு வழங்கியது ₹25 மில்லியனுக்கும் குறைந்த உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலாம் வங்கி நாடுங்கள். அன்னி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு.

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா. வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: 102.2 FM வரிசையில் வசந்தத்தின் வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி ஒன்றும் இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: அன்பான இரவு நேர வணக்கம்.
0: அன்பான வணக்கம் வணக்கம் சரோஜினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம், சந்தோஷமா இருக்கிறேன்.
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் இந்த சந்தோஷத்துக்கு என்ன காரணம்? அப்படியா?
1: ஆமாங்க மேடம், இப்பதான் கேக்கலாம் வெட்டணும்.
0: அப்படியா, ஓகே ஓகே. எத்தனையாவது பர்த்டே அவருக்கு?
1: மேடம் பனாவத்தை இலக்கம் ஒன்றில் இருக்கும் லலித் சரோஜினியின் அன்பு மகன் சுரேஷ் இன்றைக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார். இவரை அன்பு மனைவி கவிதா, அம்மா சரோஜினி, சைனிகா, பிரவினிசாய், தனுப்பிரியன், மிதுசன், இவர்கள் எல்லோரும் வாழ்த்துகிறார்கள்.
0: ஓகே, நானும் நிகழ்ச்சி சார்பாக வாழ்த்துனதா சொல்லுங்க, சரியா?
1: மேடம் கொஞ்சம் மெகன் பேசுறாங்க மேடம்.
0: ஓகே.
2: ஹலோ மேடம், வணக்கம் மேடம்.
0: வணக்கம் வணக்கம், எப்படி இருக்கீங்க?
2: நல்ல சூமா இருக்கும் மேடம், நீங்க எப்படி இருக்கீங்க மேடம்?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
2: தேங்க் யூ மேடம், தேங்க் யூ வெரி மச் மேடம்.
0: ஓகே ஓகே. அடுத்து ஒரு சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடல யார் யாருக்காக எல்லாம் கேட்க போறீங்க?
2: பாடல் வசந்தம் சொந்தங்கள் அனைவருக்காகவும் பாடல்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
2: தேங்க் யூ.
0: ஓகே.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.66 102.88. உங்களுக்கு நச்சு போதை பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: சீக்கிரம் திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் ஸ்ரீ ஸ்ரூபி ரூபகுமார்.
0: வணக்கம் வணக்கம் நிஷாம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நிஷாம். அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: கொஞ்சம் பிஸியா இருக்கி.
0: அடடடடா பிஸியா இருக்கீங்க.
1: ஆமா ஆமா, இந்த பிஸிக்குள்ள கோலம் எடுத்துட்டா தான் நமக்கு நிம்மதி.
0: அது தானே அன்பு சொந்தங்கள் தானே. ஓகே நிஷாம், அப்புறம் டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: என்ன
0: பாடல்?
1: தேடி கிடைப்பதில்லை காதல் மலையே.
0: ஓகே நிசாம், தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க சரியா?
1: ஓகே, உங்களுக்காகவும் எனக்காகவும் வசந்தம் சொந்தம் அனைவருக்கா.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: நன்றி.
2: Thank you.

0: வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி நடந்துட்டு இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். மார்க்கெட் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருப்போம். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கிறேன். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க?
1: மீன்
0: கறி செய்யறது கூட ஒரு கஷ்டமான வேலை. என்ன மீன் கறி சமைக்கிறது லேசா, இல்லன்னா ஒரு டெவல் ஒன்னு செஞ்சிருவோம் அப்படின்னு செய்யறது லேசா? ஒரு குவெஸ்சன். அப்படியா? ஏனது ஏனது அப்படி
1: மீன் கறி வைக்கிறதா? டக்குனு வச்சிடலாம் மீன் கறி, ஒரு 10-15 நிமிஷம் கூட போகாது.
0: அதுதானே பாத்தீங்களா, சமையல குயிக்கா பண்ணிரலாம் அப்படின்னு சொன்ன முதல் ஆள் நீங்களா தான் இருப்பீங்க. நான்லாம் அந்த பக்கமே போறது இல்லை இதனாலதான்.
1: அடுத்த
0: முறை சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யாரு கேட்க போறீங்க?
1: கணவருக்காகவும், மகள் மேசியா சாருணி, தேவதாஸ் அண்ணா குடும்பம், ஜெயசான் ஜில்சான், பெஸ்டியன், மாசிலா, உதயகுமார், புஷ்பராணி, உதயணி, பூஜா, சூட்டி புத்தா, செல்வமணி அம்மா, கம்பளையை சேர்ந்த அனைவருக்காகவும், தோலாங்கத்துல விஜயராஜா அண்ணாவுக்காகவும் கேட்கும்.
0: ஓகே, ரொம்ப நன்றி.
1: எனக்கும் வசந்தம் சொந்த அனைவருக்காகவும்
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி. நீங்களும் கொடுத்திருந்த மலைப்பின் ஏற்படுத்தலாம். மலைக்கு வேண்டிய இலக்கு 0-1-2 ஏழிலே 5-0-0-1, கதைப்பட 0-1-2 ஏழிலே 5-1-1-2 க்கு.

0: ரொம்ப நேரம் எதிர்பார்த்துட்டு
1: பாருங்க, உங்களுக்கு நீங்க இன்னைக்குதான் பேசணும்னு இருந்திருக்கு பாத்தீங்களா? ஓகே, சந்தோஷமா அப்ப
0: நன்றி.

பாதுகாப்பான பயணத்திற்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் பாடசாலை மாணவர்களுக்கு வீதி பாதுகாப்பு சம்பந்தமான விழிப்புணர்வூட்டும் அடுத்த செயல் திட்டம். இம்மாதம் 14ஆம் திகதி பசர மத்திய மகா வித்யாலயத்தில் பாதுகாப்பான பயணத்திற்கு அந்திசாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு

0: ரச்சனா திருப்பதிக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் நௌசாத்.
0: நௌசாத் எப்படி இருக்கீங்க?
1: எவ்வளவு நலமா இருக்கறாங்க?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் நௌசாத். அப்புறம் என்ன செய்துட்டு இருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. டீ எல்லாம்
1: குடிச்சிட்டீங்களா?
0: ஓகே, நானும் ஸ்டார்ட்லயே குடிச்சிட்டு ரெடியாவே வந்துட்டேன்.
1: நன்றி வணக்கம்.
0: ஓகே நன்றி. அதே போல Facebook லயாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலினியர் வணக்கம். நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லி நவீன் நிகழ்ச்சியோடு இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று அன்பான வணக்கம், நாங்களும் நிகழ்ச்சியோட பாடல்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குதுன்னு சொல்லி கிருஷ்ணா நிகழ்ச்சியோட இருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. அதே போன்று இனிமையான இரவு நேர வணக்கம் சொல்லி பெரிய குறியானிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இருக்கிறாங்க. வசந்தம் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீ ஸ்ருபி அக்கா. குருநாகல்ல இருந்து ஹார்திக் அகமட் நிகழ்ச்சியோடு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே போன்று அன்பான மாலினியர் வணக்கம், ஸ்ரீ ஸ்ருபி பாடல்கள் சூப்பராக இருக்கு, வாழ்த்துக்கள் சொல்லி கொடும்பு 14 மும்தாஷ் பேக்கும் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. இனிமையான வணக்கம் சொல்லி ஜோன் சுத்திரன் நிகழ்ச்சியோடு இருக்காங்க. இனி இரவு நேர வணக்கம் சொல்லி குணசீலனும் நிகழ்ச்சியோட இணைந்திருக்கிறதா பகிர்ந்திருக்கிறாங்க. இணைந்து கொண்ட அத்தனை அன்புறவுகளுக்காகவும் ஒழிக்கிறது பாடல்.

0: 102.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணி அமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: வெற்றி உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் பார்த்திபன்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: மணித்தேலத்தின் ஸ்டார் திரைப்படல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் வணக்கம் விஸ்வநாதன், எப்படி இருக்கீங்க?
2: அடுத்த
1: அருண்மொழிதான்
2: மகாதேவன் கிரிஜராஜ்மா மாமனக மூர்த்தி இமனவலையா சோமசி தயாளன் உமாச்சந்திரன் கிருஷ்ணபிரன் சுலைமான் தந்தை தங்கத்துறை போன்ற ஜாரஜ்மா கோயிலன் மற்றும் அன்பான அறிவிப்பால் உங்களிடம் பாடல் கேட்பேன்.
1: ஓகே ரொம்ப நன்றி
2: நன்றி வணக்கம் நன்றி.

0: கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM உங்களுக்கு நச்சு போதைப் பொருள் பாவனையிலிருந்து விடுபட வேண்டுமா? வாழ்வை புதிதாக தொடங்க ஆசையா? அப்படியாயின் நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியமான அழைப்பு இதுவே. 1927 அழைக்கவும். முழு நாடுமே ஒன்றாக, தேசிய செயற்பாடு.

0: பராசக்தி திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா.
0: வணக்கம் வணக்கம் தேவா, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுமா இருக்கோம், நீங்க எப்படி?
0: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அப்புறம் என்ன செய்துட்டு
1: இருக்கீங்க? நாம கிளம்புக்கு வந்திருக்கேன் அக்கா.
0: அப்படியா?
1: கிளம்புக்கு வந்து உங்களோட நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கேன்.
0: அப்படியா? அப்படியா, ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா?
1: சாப்பிடுறது கொஞ்சம் ஒரு 8:30 8:45 ஆகும்.
0: ஓகே ஓகே தேவா, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல யார் இருக்காங்க எல்லாம் கேட்க போறீங்க?
1: எனக்கும் என் மனைவி எலிசபெத்,
0: என்ன
2: இந்த வீக்னஸை வச்சே ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில பூந்துட்டா. அவ என் நெஞ்ச மட்டும் தான் தொட்டான்னு நினைச்சேன். மேரே தில் கியா ஹோ கயா.

உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

0: ஜுங்கா திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ என் கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம் அக்கா, வாகனி கோயிலன்.
0: வணக்கம் வணக்கம் கோகிலன், எப்படி இருக்கீங்க? அப்படியா, கொஞ்சம் குறிச்சு வச்சு பேசலாமா?
1: கொஞ்சம் தள்ளி போய் பேசுவோம்.
0: ஓகே கோகிலன், அப்புறம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? வேலையா?
1: வேலை முடிச்சு சமைச்சு சாப்பிடுது, சமைச்சு வச்சு திரிக்காங்க, நான் சாப்பிடல.
0: அப்படியா, என்ன சமையல் இன்னைக்கு?
1: சமையல் வந்து மீன் குழம்பு, கத்திரிக்காய் சுண்டல்.
0: ஓகே ஓகே கோகிலன், அடுத்த மாதிரி சூப்பரான பாடல் இருக்கு, அந்த பாடலை யாரு கேட்கலாம் கேட்க போறீங்க?
1: அப்பா நல்லாம்பி, அம்மா பார்வதி, தங்கச்சி மார்காவும், தம்பி மார்காவும்.
0: ஓகே,
1: இந்த வசந்தம் அறிவிப்பாளர் வசந்த சென்றமை அறிவிப்பாளர் நந்தகுமாரன் நகினிய பிறந்த நாள் வாழ்த்துக்களக்கா.
0: ஓகே, எல்லாரையும் சேர்த்து
1: நான் கேட்கற பாட்டு ஒண்ணு வரீங்களா?
0: என்ன பாடல்?
1: இந்த பாட்டை கேட்கறதுக்கு ஆலங்குளம் பசிக்கும் உதய நந்தங்கச்சி கரண்ணா.
0: ஓகே, எல்லாரையும் சேர்த்துட்டு பாடல் கேட்கலாம் சரியா? சரி ஓகே, அவர் கேட்க நினைச்ச எல்லா அன்பு சொந்தங்களையும் இணைத்துக்கொண்டு அடுத்த முறை சூப்பரான பாடலுக்கு கேட்டு வரலாம்.

0: திரைப்படத்துக்காக ஒரு சூப்பரான பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சுரேஷ் எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன் சுரேஷ். அப்புறம் என்ன செய்திருக்கீங்க? அப்படியா? ஓகே ஓகே. பாடல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா?
1: ரொம்ப பிடிச்சிருக்கா.
0: ஓகே சுரேஷ், சாப்பிட்டீங்களா?
1: நன்றி.

0: நேயர்களின் இதயங்களில் என்றும் நிலையான சொந்தம் வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்று நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் நடிகர் பார்த்திபன்.

0: மணித்தேவத்தின் ஸ்டார் உதிரி பாடல் கேட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கோம். இப்போ கூட பேசுறதுக்காக ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் நிக்லஸ், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்புறம் என்ன செய்து இருக்கீங்க? அப்படியா, ஓகே ஓகே, சாப்பிட்டீங்களா? ஓகே, அடுத்த ஒரு சூப்பரான பாடல் இருக்கு. அந்த பாடல் யார் இருக்காங்க கேட்க போறீங்க?
1: மற்றும் விமோதரை இருக்காங்க, சுரேஷ் குமார் இருக்காரு, ஜோஷ் மாமா இருக்காரு, ராயர் இருக்காரு, வினாயகன் நிக்சன் காவலியும் மற்றும் நமனுக்குள்ள இருக்காங்க, லூகாஸ் ஆசிரியர் ஜோஷ் மோட்டர்ஸ்ல இருக்காங்க, மற்றும் சரிஜி ரஜிலா மெக்கானிக்கு மற்றும் ராஜகிரியில யோகேஸ்வரன் காலையும் உங்களுக்காக வேண்டும். வசந்தம் கலை உலக நண்பர்கள் அனைவருக்காக
0: வெளியே நன்றி
1: நன்றி.
0: அதே போல அன்பான வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் சொல்லி கோகுல் நிகழ்ச்சி எடுத்திருக்காங்க. தன்னுடைய அன்பு நண்பனான ஜின்னா மற்றும் ஆனந்த் எல்லாருக்காகவும் ஒரு சூப்பரான சாங் தாங்க. அதுவும் மைனா திரைப்படத்துல இருந்து இந்த ஒரு சாங் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். இந்த பாடல வந்து மறக்காம எங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலா தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் இப்போ

ஒலிகரம்புக்கு பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சி தொடர்ந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக உங்களுடன் கலையகத்தில் நந்தகுமார், விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார், ஸ்ரீ ஸ்ரூபி. வணக்கம் அன்பு சொந்தங்களே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 9:07. நீங்கள் மனைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0-12-7-5-0-0-1 அல்லது 0-12-7-5-1-1-1 என்று ஆரம்பத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: அப்புறம் என்ன பண்றீங்க?
1: தொழில் வழியமா வீட்டுல வேலை பார்த்து கொண்டிருக்கு.
0: சரி, நீங்க ஆரம்பத்திலே வந்துட்டீங்க என்ன?
1: ஆரம்பத்திலேயே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கேன், கிடைக்கும் தமிழ் சந்தோஷம் வேறு கேட்டா. ஆரம்ப பாடலே அமர்க்களமான பாடல். இரண்டாவது, இன்றைக்கு எங்கட மகளூராருக்கு பேர்த்டே.
0: ஓ, அப்படியோ?
1: ஆமா.
0: சரி, அவளுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்றோம். யாரிடம் சேர்த்துக் கொள்ள போறீங்க?
1: வசந்தம் சொன்ன கலைஞருக்காகவும் மற்றும் எனது குடும்பத்தினருக்காகவும். இன்றைக்கு என் மகளின் பிறந்த நாளை முன்னிட்டு நினைத்ததை முடிப்போன் படத்திலிருந்து பூமலை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கிறது. இந்த பாடலை மகளுக்காக அர்ப்பணிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
0: சரிங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்த மேபம். நேரம் 9:18 நிமிடம். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க?
1: சுகமா இருக்கேன்.
0: நான் நல்லா சுகமா இருக்கேன். என்ன பண்றீங்க? சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: பாட்டு கேக்குறதுக்கு சென்னையை சேர்ந்த குமரவர் அண்ணா மற்றும் கதிரவள்ளி அம்மா மற்றும் கணவன் விஸ்வராஜா, மக்களான பிரதீபன், விலக்தீவன், பரணிகா, மருமக்கள் தினோக்கா, சுவிதா, இதர்சன் மற்றும் பேரப்பிள்ளைகள் டியானிக்கா, அகிலாஸ் மற்றும் உங்களுக்காகவும் நல்ல ஒரு பாட்டு
0: தாங்கண்ணா.
1: ஒளிமயமான எதிர்காலம் பாத்துட்டாங்க.
0: சரி, நன்றி.
1: நன்றி அண்ணா.
0: நன்றி. நீங்கள் மலைக்கெல்லாம் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0102-7705-001 அல்லது 0102-7501.

0: உங்களது சிறு மற்றும் நடுத்தர அளவிலான வியாபார கடன் கோரிக்கைகளுக்கான எமது தீர்வுகளை 3 நாட்களில் தெரிந்து கொள்ளுங்கள். இன்றே செலான் வங்கியை நாடுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 9:28. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு யான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சைக்கிள் கிட கபூர், எப்படி இருக்கிறீங்க கபூர்?
1: நல்ல சமமா. பாட்டு போடுறது.
0: அப்புறம் சொல்லுங்க, என்ன நடக்குது, எப்படி போகுது வாழ்க்கை எல்லாம், எப்படி இருக்கு
1: வாழ்க்கை எல்லாம்? பிரச்சனை எல்லாம் பண்ணா கூறுகின்றா.
0: சரி, யார் எல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: பாட்டு வந்து
0: என்ன பாட்டு?
1: நான் பெற்ற மகனே நடராஜா வந்து உங்களுக்கு லைனுக்கு பிடித்தமா இருந்தால் போடுங்க. அதுக்கு பதினஞ்சுல மூத்த கம்மியா அரிசியா ராசி அரிக்க அரிசி எடுத்துக்கிட்டு தோப்பு பைக்க அரிசி எடுத்துக்கிட்டு இந்த பாட்டை கேட்போம்.
0: சரி, நன்றி
1: நன்றி நன்றி.

கொஞ்சிடும் பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.

0: நேரம் 9:38. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கான் பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வணக்கம் தங்கராசா.
1: ஆமாம், நான் டெல்லி பல சிவியம்ல இருந்து காய்க்கிறேன் தங்கராசா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: பாடல் தொகுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கிறது.
0: சரி, நன்றி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க தங்கராசா?
1: வசந்தங்களுக்கும் எனது உறவுகளுக்காகவும், வசந்தங்க எனது சொந்த உறவுகளுக்காகவும், உங்களுக்காகவும், எனக்காகவும், உங்கள் பாடல் தொகுப்பில் இருந்தால் எனக்கு ஒரு பாடல் இருந்துதாங்க.
0: என்ன பாடல்?
1: ஒரு கொடியில் இரு மலர்கள்
0: ஏற்படுத்தலாம். 0 0 1 2 7 5 0 0 1 2 7 5 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1 1

0: நேரம் 9:47 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம். சாந்தா, எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கிறேன்.
0: ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பாடல் எல்லாம் போடுறீங்களா கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
0: சரி, யார் எல்லாம் இருக்காங்க சாந்தா? நன்றி.

0: சுரேஷ். நான் லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். டி ஜிஞ்சி மாக்கடி
1: நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று நல்வாழ்த்து நான் சொல்லுவேன், நல்லபடி வாழ்க வென்று. கல்யாண கோவிலிலே கணவன் ஒரு தெய்வம்.

0: அதுதான் மானம்.
1: ஆஹா, 1 2 3 4 7 8 பதில் பதில் பதில். நல்வாழ்த்து நான்.

0: வாசல் படி தாண்டாதே, கோபம் கொண்டு உதைத்தாலும் கொண்டவனை மறக்காதே. யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வா வா, யாரிடம் குறையில்லை, யாரிடம் தவறில்லை, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வா வா.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 10:05. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் வந்திருக்கணும்? பாகாய் நந்துவண்ணா, இனிய இரவு நேரம் வணக்கம். நிகழ்ச்சியில் பாடல் எல்லாம் சூப்பர். என் கேள்விக்கு என்ன பதில் பாடல் அருமை என்று சொல்லுங்க. இங்கிலிருந்து ரவி. இதுபோல் இனிய இரவு நேரம் வணக்கம் நந்தண்ணா, நலமாக இருக்கிறீர்களா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள், அருமையான பாடல்கள் வணங்கிக் கொண்டிருக்கும் உங்களுக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று சொல்லியிருக்கார். இனியத்தினையில் கடுவலையிலிருந்து கண்ணா வந்திருக்காங்க. அதுபோல் கிருஷ்ணசாமி வந்திருக்கார். எப்படி இருக்கிறீங்க? வாழ்த்துக்கள், குட் நைட். நாவலப்பிட்டி அப்படின்னு சொல்ல குடும்ப 12 இருந்து புதுக்கடையில் இருந்துடுறா. இரவு நேர வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்க என்று சொல்லியிருக்காங்க. இனிய இரவு நேர வணக்கம். ஏம் ரிஸ்வான் வந்திருக்கார். எப்படி இருக்கிறீங்க? வேர்விலையிலிருந்து நவீன் வந்திருக்கா. ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேர வணக்கம், ப்ரோக்ராம் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்சாப் வந்திருக்கார் யாழ்ப்பாணத்திலிருந்து. வணக்கம் அண்ணா. பசியூரிலிருந்து வந்திருக்கா இன்சாப். தங்கை இன்சாப்புக்காகவும் பாடல் தாங்க, தம்பி ஸ்மைலுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கப்பட்ட புக் ட்ரெயிலர்ஸ் இருந்து காதர் வந்திருக்காங்க. அதுபோல் பிரவீன் வந்து ஹாய் அண்ணா, அன்பான இரவு நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அருமை அப்படின்னு சொல்லியிருக்காரு. செல்வ சந்நிதியிலிருந்து சுதன் வந்திருக்க, அன்பான இரவு நேரம் வணக்கம், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கந்தலாய் இந்த ஜேசார் வந்திருக்கா, அன்பான இரவு நேரம் வணக்கம், பாடல்கள் திருவிழா அருமை அருமை, வாழ்த்துக்கள் மனைவி ரிஷ்மியா மற்றும் மாத்திரை பௌசியாக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் எங்களோட பேசுவதற்கு யாருன்னு பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் சபுமல் கந்த. வசந்தகுமார், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். என்ன பண்றீங்க?
1: இப்பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களோட பேசுறேன்.
0: சரி, ரொம்ப சந்தோஷம். மறந்துருந்தீங்க என்ன?
1: இல்ல, நிகழ்ச்சிக்கு வாய்ப்பு கிடைப்பதே இல்ல.
0: ஓ, அப்படியோ? சரி, ரொம்ப சந்தோஷம். பழைய பாடல் பிடிக்குமா உங்களுக்கு?
1: ரொம்ப ரொம்ப பிடிக்கும்.
0: சரி, யாரெல்லாம்?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: குடியிருந்த கோயில் படத்துல உன் விழியும் என் வாழும் சந்தித்தால்.
0: சந்தித்தால் யாரெல்லாம் இருக்காங்க?
1: தோப்பு கொச்சிக்கடை இட நண்பன் தலவக்கலை கிருஷ்ண பக்தன், நண்பன் ராஜமாணிக்க ராஜேந்திரன், வசல ஐயா கண்ணு, செந்தூர் பத்தனை வீரையார் திருச்செல்வன், திரு சிலவட்ட குணசீலன், வசலகம் மகுசல ராஜா, அண்ணன் பாதுகே சின்ன தம்பி, மும்தாஜ் பேகம், அருள்மொழி, உமாச்சந்திரன், அம்மம்பிரியர் ஆசையா, கந்தலாய் சிப்பாண்டவர்களுக்காக கேட்போம்.
0: சரிங்க, நன்றி
1: நன்றி.

எதுவும் எனதாக, அழகு சிலையின் உரிமை தலைவன் நானே என்றாக, உன் விழியும் என் வாழும் சந்தித்த

0: உன் விழியும் என் விழியும் சந்தித்தான்.
1: நேரம் 10:21, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலார் நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் நந்தகுமார், நான் தோப்பூர் அனிஃபா.
1: அனிஃபா, எப்படி இருக்கிறீங்க?
2: சூப்பரா இருக்கிறேன். நல்ல அருமையான பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நிகழ்ச்சி சிறப்பு, வாழ்த்துக்கள்.
1: பாடல் பிடிச்சிருக்கா உங்களுக்கு?
2: சூப்பர் பாடல். அத்தோடு உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ நந்தகுமார்.
1: ரொம்ப நன்றி.
2: வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ வாழ்த்துகின்றேன்.
1: ரொம்ப ரொம்ப நன்றி. யாரெல்லாம் இருக்காங்க அனிஃபா?
2: பாடல் கேட்பதற்கு செல்வநகர் மொஹைதீன், அகமது அன்வர் மற்றும் பத்தல ஐயாக்கன் கம்பஹா அப்துல் மஜீத் மற்றும் எனக்கா வேண்டிய உங்களுக்கா வேண்டியும் இந்நேரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து நேரங்களுக்காக நீங்க கேட்போம்.
1: சரி, ரொம்ப நன்றி.
2: நன்றி, நன்றி, வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி. நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127250501 அல்லது 0127251

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தமேபம். நேரம் 10:28. இந்த நேரத்தில் முகநூல் வழியாக யார் ஒன்று பார்க்கலாம்? மும்தாஜ் பேகம் வந்து அன்பான இரவு நேரம் வணக்கம் நந்தா சார், இனிய பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி. சித்தி காரியப்பர் வந்திருக்கா, நானும் இணைந்துள்ளேன், உங்களுக்கு நெஞ்சார்ந்த பிறந்தநாள் நல் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி அண்ணா. அதுபோல் இந்த நேரத்தில் சாருக்கு வந்திருக்கார், வணக்கம் நந்தகுமார். பழைய பாடல்கள் என்றாலே வெறும் வேற லெவல், சூப்பர். எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கும் அருமையான பாடல்கள், அசத்தலான நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிக்கார். நான் சாருக் அக்குரணியில் இருந்துன்னு சொல்லியிருக்காங்க. மில்டன் வந்திருக்கார், அன்பான இரவு நேரம் வணக்கம் நந்தகுமார் சார், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்வானிலிருந்து சகுந்தலா தேவி, நிர்மலா தேவி சகோதரிகள் வந்திருக்காங்க. கே கே சுல்ல கண்ணனுக்காகவும் நல்ல ஒரு பாடலை தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த நேரத்தில் உங்களோட பேசுவதுக்கான பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். தவராஜா, எப்படி இருக்கிறீங்க? ரொம்ப நன்றி. என்ன பண்றீங்க? சரி, பாடலாம் பிடிச்சிருக்காங்க உங்களுக்கு?
1: ஓ, பிடிச்சிருக்கேன்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: மனைவி பிள்ளைகளுக்காகவும், மற்ற பேர பிள்ளைகளுக்காகவும், எங்களுடைய திருமுருகனுக்காகவும், அம்மன் சுரசிக்காகவும், சைக்கிளோட காபருக்காகவும், உங்களுக்கு எனக்கும் எனக்கு ஒரு பாடல் உண்டு.
0: என்ன பாடல்? ஒன்றுக்கு அல்லது 0 1 2 7 5 1 1 1 க்கு

0: இதமான இரவு நேரத்தில் மனது மறக்காத பழைய பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம், கிருஷ்ணவேணி.
0: கிருஷ்ணவேணி, எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், வசந்த அமைப்பு கேட்டுக்கொண்டு.
0: கிருஷ்ணவேணி, அப்புறம் என்ன பண்றீங்க, வேலையா வீட்லயா?
1: வீட்டுல வேலையெல்லாம் முடிச்சிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: நிம்மதியா பழைய பாட்டு கேட்டுக்கொண்டு இருக்கீங்க, என்ன? நீங்களும் அழைக்கலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி சிலகம் 0127 5 0 1 அல்லது 0127 5 1 1 1 க்கு.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் நெஞ்சு வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 10:14. நீங்கள் வலைப்பினை ஏற்படுத்தலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127 5001 அல்லது 0127 5111. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் இது?
1: நர்மினி.
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்க. நீங்க இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன குறை?
1: அண்ணாக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சொல்லுங்க, பழைய பாடல் எல்லாம் பிடிக்குமா உங்களுக்கு? சரி, யாரெல்லாம் இருக்காங்க பாட்டு கேட்க?
1: குடும்பத்தில் உள்ள அனைவருக்காகவும், வசந்த மேகம் அறிவிப்பாளர் அனைவருக்காகவும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

0: பனித்துளிகளோடும் கொட்டிடும் அருவிகளுக்கு மத்தியில் மலையக மண்ணில் வசந்தம் FM 102.6.
1: இதமான இரவு நேரத்தில் அருமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 10:53. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
2: வணக்கம் சார். வணக்கம்.
1: வணக்கம் ஃபாரூக்.
2: ஆட்டுப்பட்டி
1: ஃபாரூக், எப்படி இருக்கீங்க ஃபாரூக்?
2: நல்லா இருக்கா சார். நீங்க நல்லா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கு. ஆட்டுப்பட்டி எல்லாம் எப்படி இருக்கு?
2: நல்லா இருக்கு சார். மழை மந்தமா தான் இருக்கு.
1: சரியா, என்ன பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன
2: பழைய பாட்டு அசைதான் சார்.
1: பழைய பாடல்னா ரொம்ப பிடிக்கும் என்ன உங்களுக்கு?
2: ஆமா சார், ஆமா.
1: சரி, யாருடைய பாடல் ரொம்ப பிடிக்கும்? பாட்டு
2: கேட்க அனைவருக்கும், உங்களுக்காகவும்
1: என்ன பாட்டு சார்? சரி, நன்றி.

0: இறுதி மணித்தியாலத்தில் இணைந்திருக்கின்றோம். நீங்கள் அழைக்கலாம், அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0127250501 அல்லது 0127250111 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்தநிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் வடமராட்சியின் சரணபாய் வடக்கு நாச்சிமார் கோயிலிருந்து சின்னத்துறை இலங்கைநாதன்.
0: இலங்கைநாதன், எப்படி இருக்கிறீங்க?
1: நான் நலமாக இருக்கின்றேன். உங்கள் நலமும் செய்கின்றது வானொலியை கேட்பதின் ஊடாக.
0: ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கிறீங்க?
1: நான் சந்தோஷம். இன்று ஒரு முக்கியமான நாள்.
0: என்ன நாள்?
1: எங்கள் நந்தாவுக்கு பிறந்த தினம். அதாவது நான் ஆணையிட்டால் எங்க வீட்டு பிள்ளை பல்லாண்டு வாழ்க, இன்று போல என்றும் வாழ்க. இமது நாச்சிமாரென வழங்கும் அன்னை ஸ்ரீ முத்துமாரியின் அன்னையின் ஆசி வேண்டி இந்த நேரத்தில் மனப்பூர்வமாக உங்களை வாழ்த்துகின்றேன்.
0: சரி, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க இளைஞநாதன்?
1: பாடலை கேட்பதற்கு வீட்டுக்கு வீடு வானொலி பெட்டிகளை அருகில் ஆவலுடன் நந்தாவின் இனிய தொகுப்பில் இனிய பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் உங்கள் செறிவில் ஒரு பாடலை தாருங்கள்.
0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி.

எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் புதுமைகளோடும் புத்துணர்வுகளோடும்.

உரியவர்கள் நாம் அல்லவோ? புயலுக்கும் நெருப்புக்கும் சிறை பாடவோ? மக்கள் தீர்ப்புக்கு

0: இதமான இரவு நேரத்தில் இனிமையான பாடல்களோடு நீங்கள் இணைந்திருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. நேரம் 11:19 நிமிடம். வசந்த நிலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம். பெரிய வீராமணியிலிருந்து கிருஷ்ணா.
0: கிருஷ்ணா, எப்படி இருக்கிறீங்க கிருஷ்ணா?
1: நலமா இருக்கின்ற. உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: ரொம்ப நன்றி கிருஷ்ணா. என்ன பண்றீங்க?
1: பாட்டு கேட்கும் அனைத்து நண்பர்கள் எல்லோரும் பாடல் கேட்போம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி.

0: சிரிக்கிறவர்கள் சிரிச்சு கொண்டேதான் இருப்பாங்க. என்ன சரி, நேரம் 11:31. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்கு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். மும்தாஜ் பேகம், எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்க. நீங்க
0: நல்லா இருக்கேன் பேகம். அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி. அப்புறம் சொல்லுங்க, என்ன பண்றீங்க?
1: வசனம் கேட்டுக்கொண்டீங்க,
0: அதுதான். என்ன அப்புறம் யாரெல்லாம் இருக்கிறாங்க?
1: பாடலும் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: வேட்டைக்காரன் படத்துல உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராட்டலாம்.
0: போராட்டலாமா?
1: போராடலாம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க?
1: ஸ்பெஷல் உங்களுக்கா மட்டும்.
0: சரி, ரொம்ப நன்றி.
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. நீங்கள் மலைக்கலாம் மலைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-7001 அல்லது 0112-7751.

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பேஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறத முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8.

0: நேரம் 11:42. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த நிலா நிகழ்ச்சியோடு. சரி, இந்த நேரத்தில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. நான் இல்ல காலத்திலும் எனது அன்பு நான் முடிந்தாலும் முடிந்தான் செல்வாழ்ந்து காலம் வந்து எப்பொழுதும் என்ற பிறந்தாலே கொண்டாட வேண்டும் என்று
0: உண்மையிலேயப்பா, ரொம்ப ரொம்ப நன்றியப்பா. நீங்க எங்கப்பா எனக்கு வாழ்த்துற மாதிரி
1: முன்பின் உங்களை தெரியாது மேடம். இந்த பிறந்தநாளுக்கு உங்களுக்கு பக்கத்துல இருந்த நான் கிப்டிகளையோ கோடுகளோ
0: இருக்காங்க
1: மற்றும் மானிப்பாய் வசிக்கும் 3 குடியிருக்கும் இங்கே வசிக்கும் பேரன் பேச்சிருப்பார் மருமக்கள் மருமகன்மா இருக்கும் வசந்த கேட்கும் வானொலியின் எனது அன்பு மகன் முண்டாமிக்காகவும் மற்ற மகன் சின்னா மாதவன் எனது தாயத்தை இருக்கும் ராஜலட்சுமிமா அவ ஒரு அருமான அருமான கண்ணால் வகை இல்லமான அவருக்கு தெரியாது என்றும் இல்லா இருக்கு. நான் கடவுளை வேண்டியிருக்கிறேன் மகன் வசந்தன் பானுவின் மூலமா எனக்கு கேட்டு தெரிவிக்கவும் மற்றும் மாணிப்பாயின் ஜெயக்குமார் பேச்சு உரிமையாளரும் என அன்பு தோழனுடைய காட்சிப குடும்பத்துக்கும் மற்றும் தையல் கடை இந்திராக்காவும் மற்றும் வசந்தத்துக்கும் அனைத்து உள்ளங்களுக்காகவும் கூப்பமாக நம்மளோட கைக்கு நன்றிமா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் மகன்.
0: நன்றிப்பா, ரொம்ப ரொம்ப நன்றிப்பா.
1: ஓ நன்றி மகன்.

0: நீங்கள் கேட்கொண்டிருப்பது 102.6 102.8 வசந்தம் எஃப்எம். நேரம் 11:54 நிமிடம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் நெருங்கியிருக்கும் வேளையில் எங்களோடு பேசுவதற்காக வணக்கம்.
1: வணக்கம் சார், நலமா இருக்கிறீங்களா? நான் ரகுமா பேசுறேன்.
0: ரகுமா, எப்படி இருக்கிறீங்க?
1: சாப்பிட்டீங்களா? உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி. ரொம்ப
1: ஆயுசோட நல்லபடியா இருக்கணும், எல்லாருக்கும் நல்ல பாடல்கள் கொண்டு வரணும்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் என்ன பண்றீங்க?
1: நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். காலையில இருந்து, நேற்றுல இருந்து, செவ்வாய் ராகத்திலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம்.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க ரகுமா?
1: எங்க குடும்பத்தாரும் உங்களுக்காகவும், மும்தாஜ் பேகத்துக்காகவும், வசந்தம் கேட்கிற அனைவருக்காகவும் தாங்க
0: சார். சரிங்க, நன்றி.
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. சரி, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் இறுதி நேர் யார்ந்து பார்க்கலாம். வணக்கம்
2: சார். வணக்கம் சார், நான் தோப்பூர் செல்வர் மொஹிதீன்.
0: மொஹிதீன், எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கேன் சார். சிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். இறுதி நேரம் வந்திருக்கீங்க என்ன?
2: ஆரம்பத்தில இருந்து எடுத்து எடுத்து இப்ப சார் கிடைச்சிங்க, சந்தோஷம் சார்.
0: சரிங்க, ரொம்ப சந்தோஷம். பாடலாம் பிடிச்சிருந்ததா உங்களுக்கு?
2: பாடல்கள் நல்லா பிடிச்சிருந்தீங்க சார், நல்லா பாடுற அவ்வளவு.
0: சரி, யாரெல்லாம் இருக்காங்க மொஹிதீன்?
2: எனது உறவுகளுக்காக கம்பா மஜித்தான பல்சர் 6:30 தோப்பு.

0: சரிங்க, ரொம்ப நன்றி.
1: சில
0: நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரத்தில் இதுவரை நிறைவு நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்த அனைவருக்கும் எனக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொன்ன அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களின் நண்பன் டிஜே நந்தா. நன்றி சொந்தங்களே.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம்.

காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன் வசந்தம் எஃப்எம் வசந்தம் எஃப்எம்

வசந்தம் FM.lk. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்றும் வசந்தம் FM. வசந்தம்.

0: கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8
1: நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார்.
0: வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

இலங்கையின் 9 மாகாணங்களிலும் 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் FM. சூப்பர் 102.6 102.8 வசந்தம் FM.

பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் நூற்று இரண்டு.

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கலாம். அன்னையின் அருளையும் அழகிய பக்தி பாடலையும் சுமந்து வரும் சகலகலா வள்ளிமாலையை கேட்கலாம்.

சொந்தங்க அனைவருக்கும் சந்தோஷமான காலை பொழுதின் வணக்கங்கள். நாடு முழுவதும் 102.6 102.8 சந்தோஷமாக இணைந்திருக்கின்றோம். காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு எல்லோரும் எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நானும் நினைக்கிறேன். மற்றும் ஒரு வியாழக்கிழமையில ஒரு புதிய நாள்ல உங்கள் அனைவருமே சந்திப்பது ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரைட், ஓகே. இன்றைய நாளுக்கான சிந்தனை கொடுத்து இப்ப நாங்க பாக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எல்லாமே நமக்கு எதிராக நடப்பது போல தோன்றும். நாம எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காம கூட போகலாம். நாம மனதார நேசித்தவங்க நம்மள புரிந்து கொள்ளாம போகலாம். நாம ஆசைப்பட்ட சில விஷயங்கள் கூட நம்ம விட்டு தூரமா கூட போகலாம். ஆனா அதுக்காக எல்லாம் வாழ்க்கையே முடிந்து விட்டது அப்படின்னு சொல்லி எப்போதுமே நாங்க யோசிக்கவே கூடாது. ஒரு கதவு மூடப்படும் போது வாழ்க்கையில எல்லா பாதைகளுமே மூடப்பட்டு விட்டன அப்படின்னு சொல்லி அர்த்தமே கிடையாதுங்க. சில நேரங்கள்ல நாம பார்க்காத ஒரு புதிய பாதைக்கான தொடக்கமா கூட அது இருக்கலாம். அதனால மற்றவர்கள் உங்களை நம்பவே இல்லை அப்படின்றதுக்காக நீங்க உங்க மீதான நம்பிக்கையை எப்போதுமே இழந்து விடாதீங்க. உங்க திறமைய மற்றவங்க அடையாளம் காணல அப்படின்றதுக்காக உங்க முயற்சியை நீங்க எப்போதுமே கைவிடாதீங்க. ஏனென்றால் இன்று நீங்கள் அமைதியாக செய்யும் முயற்சிகள் நாளை உங்கள் வெற்றியை சத்தமாக பேச வைக்கும். வாழ்க்கையில வேகமா முன்னேற வேண்டும் அப்படின்றது எந்த விதமான அவசியமே கிடையாதுங்க. எத்தனை தடைகள் வந்தாலும் நின்று விடாமல் முன்னேற வேண்டும் என்பதுதான் ரொம்பவுமே முக்கியம். இன்று உங்களுக்காக ஒரு சிறிய உறுதிமொழி கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். என்ன நடந்தாலும் நான் முயற்சி செய்வதை மட்டும் நிறுத்தவே மாட்டேன். என்ன, நானே ரொம்ப நம்புவேன். என்னுடைய கனவுகளுக்காக தொடர்ந்தும் உழைத்துக் கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நம்பிக்கைய உங்கள் மனதில நீங்க விதிப்பீங்களா இருந்தா யாராலையுமே உங்களை தோற்கடிக்கவே முடியாது. உங்களுடைய கனவுகள் யாவும் வெற்றியளிக்க மனதார நானும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதோடு இன்றைய நன்னாளில் நல்ல பல சுபகர ஈடுபடுகின்ற அனைத்து உறவுகளுக்கும் சந்தோஷமான வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக நானும் பகிர்ந்து கொள்கின்றேன். உங்கள் அன்பான உறவுகளுக்கு நீங்களும் தொடர்ந்தும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0125 0001 0002 0115 111 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0640 47 10 26 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளும். அது மட்டுமல்லாமல் வசனமெஃபினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். நேரம் அதிகாலை 5 மணிக்கு 11 நிமிடம் ஆயிக்கொண்டு தொடர்ச்சியாக இணைந்துக்கலாம். இது வசந்த காற்றில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி உங்களை பேசிட்டு இருக்குது. உங்கள் சிவானி நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க காத்திருக்கிறது ஷாஜகான் திரைப்படத்துக்காக.

0: சாஜகான் திரைப்படத்துக்காக மினி சர்மாவின் இசையில் பாடல் ஒழித்து ஓய்கிறது காலை பொழுதின் வாழ்த்துகளோட விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் அதிகாலை 5:16.
1: வசந்தம் FM 102.6 102.8 நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது வசந்தத்தின் விடியல். வசந்தத்தின் விடியல்.

வசந்த காற்றலியில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுக்கிங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 21 நிமிடம் ஆகி கொண்டிருக்கும் இந்த வேளை நிகழ்ச்சியோடு ஏராளமான உறவுகள் இணைந்திருக்கிறாங்க. நீங்களும் தொடர்ச்சியாக இணைந்து கொண்டு உங்கள் அன்பான உறவுகளுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பினை ஏற்படுத்துங்கள். 0712-775-0003 இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. 0746-047-1026 என்று எமது வாட்ஸ்அப் வழியாக இணைந்து கொள்ளலாம். இந்த நேரம் பாத்தீங்கன்னா எட்டியாந்தோட்டையில இருந்து குணசெல்வி நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. இன்று தன்னுடைய அன்பு மகன் விஜயதரன் 26வது அகவை தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்களாம். அவரை வாழ்த்துவதாக அப்பா ராமர், அம்மா குணசெல்வி, அண்ணா அஷான், டிலான் மற்றும் அண்ணு கீர்த்தனா, தர்ஷி பிள்ளைகளான சாஷ்மிதா, மேகா ஆகியோர் சேர்ந்து வாழ்த்துவதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் சந்தோஷமான அகவை தின வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்கின்றோம். பெரிய கல்லார உதயபுரம் உதய நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாகவும் கேஷாயினி மற்றும் ஜிதுவி நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. அட்டன் கேம் வழியிலிருந்து சுந்தர் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. தேல்தோட்டிலிருந்து ஆதி மூலம் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். மறந்திருக்கும் இந்த பொழுது அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. யோகம தொடர்ந்து விஜயகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்கள் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. பின்தனிருந்து ராசியா நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். அன்பு மனைவி பத்மினி, மகள் வசந்தி, தீனு, தசன் ஆகியோருக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. எட்டியந்தோட்டிலிருந்து சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை பாதுக்கையிலிருந்து சின்ன தம்பி நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். தொலைசுல பூமிகா, சின்ன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிஷரன், ஈசான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகு சுந்தரம், ரமணி, ரிலுக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னிய, மகாதேவன், எம்எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியந்துடி சிவாஞ்சலி செல்லக்கூடிய அனைத்து உறவுகளுக்கும் பாட விரும்பி கேட்டுக்கிறாங்க. சின்னிய மகாதேவன், வகத்தோட்டம், சுமோதரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. இதுவரை எட்டையந்தோட்டையில் இருந்து எம்எஸ் பெருமாள் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கண்ணியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசுவாமி, இதே போன்று குமாரி ஆகியோர் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. வியூலிருந்து பவானி நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். இன்றைய நாள் அனைவருக்கும் இனி நாளாக அமைந்திட வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. வெள்ளிமடைந்து செல்வராம் வந்திருக்கிறாங்க. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அனைவருக்கும் இனிய காலை நேர வணக்கங்களையும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்திருக்கிறாங்க. வாகனிலிருந்து கோகிலன் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உறவுகள் யாவருக்கும் காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பாரா எஸ்டேட் சிவகுமார் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். உமாச்சந்திரன் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை பொழுது வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. பூனாங்கலையிலிருந்து மகேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கிறாங்களாம். அன்பு மனைவி ரட்ன செல்வி மற்றும் பிள்ளைகளை நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு பாட விரும்பி கேட்டிருக்கிறாங்க. இணைந்து கொண்ட யாவருக்கும் நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு இனிமையான பாடல் வெயில் திரைப்படத்துக்காக.

நாமுத்துக்குமாரின் வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஸ்ரேயா கோஷல் பாடிய இனிமையான பாடல் நிகழ்ச்சி ஒளித்து வருகிறது. காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்குங்க. நேரம் அதிகாலை 5 மணி கடந்த 30 நிமிடம்.